இனிய காலை வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 20 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

குரலோசை துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 4வது குறட்பா.

ஒரு பொருளின் மீதும் ஆசை இல்லாததே தவநெறியின் இயல்பாகும். ஆசை உள்ளதனால் மீளவும் உலக போகத்தில் மயங்கியதேயாகும்.

0: பார்த்து குரலோசை கேட்டீர்கள்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவருக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, பங்கேற்கும் மழலை.

0: சைந்தவி. 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கோடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம் மற்றும் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரியின் நலம் தானி. 7:30 சந்தோஷச்சாரல். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சிதபதி. 8:05 பொன்னியின் புதுப்புனல். இது அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன். 8:45 சர்மரோக நிவாரணி சைவாள் வழங்கும் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல் அமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் மரம் நடுவோம் வளம் காப்போம், இயற்கை ஆர்வலர் எம் கார்த்திக் அவர்கள் பங்கு பெறும் நிரலை நிகழ்ச்சி. 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை. இது கட்சவியில் உங்கள் குரலில் உங்கள் விருப்பப்பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:10 தமிழருவி என்ற நிகழ்ச்சியில் மறக்க முடியாத முகங்கள் சி சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம். 12:50 அறிவிப்புகள் மற்றும் எல்லிசை. 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2 மணிக்கு உழைப்போம் உயர்வோம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கடுசவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடைத்திடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்று நிகழ்ச்சியில் கேழ்வரகு கம்பு சாகுபடி குறித்து நெருப்பூர்த்தி சக்திவேல் அவர்களோட நிர்வாகம். 8 மணிக்கு இளம் தென்றல் என்று தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நலவை கேட்க சென்னை அஞ்சல்.
1: காஷ்வாணி. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will be on a day-long visit to Rajasthan and Gujarat today. The Prime Minister will first travel to Rajasthan, where he will inaugurate the new terminal building of Jodhpur Airport this morning. The project, worth 480 crore rupees, is designed to handle up to 20 lakh passengers annually. He will also launch the modified Udaan scheme in Jodhpur. The scheme aims to accelerate the next phase of aviation-led development. It focuses on multiple strategic components designed to ensure comprehensive and sustainable connectivity. Thereafter, Mr. Modi will travel to Balotra, where he will dedicate, inaugurate and lay the foundation stone for development projects worth approximately 1.06 lakh crore rupees this afternoon. These projects span multiple sectors including petrochemicals, urban transport, railways, roads, renewable energy and power transmission. Developed as a joint venture between Hindustan Petroleum Corporation Limited and the Government of Rajasthan, the 9 million metric tons per annum greenfield refinery cum petrochemical complex has been established with an investment of over 79,450 crore rupees.

0: Later in the evening, Prime Minister Modi will travel to Gujarat, where he will inaugurate the CG semi-outsourced semiconductor assembly and test facility at Sanand. The project is one of the first four approved under the India Semiconductor Mission and has been developed with a total investment of over 7,500 crore rupees. Over 1,02,000 enumeration forms across the national capital have been digitized so far. According to the Office of the Chief Electoral Officer of Delhi, about 33,14,000 forms have been distributed as part of the special intensive revision of electoral rolls in Delhi. The house-to-house distribution of electoral enumeration forms is currently underway in Delhi. As part of the exercise, over 13,000 booth-level officers will visit every household till 29th of this month to distribute pre-printed enumeration forms in duplicate to all the existing electors for verification and updation of the electoral rolls. Claims and objections can be filed from 5th of August to 4th of September. The final electoral roll will be published on 7th of October. Electors can fill the enumeration form online at www.voters.eci.gov.in. Union Home Minister Amit Shah and Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan reviewed the situation regarding below normal rainfall and its impact in certain parts of the country due to El Nino. Senior officials from various ministries and departments, including the Union Home Secretary and the Union Agriculture and Farmers Welfare Secretary, were present at the meeting yesterday. Commerce and Industry Minister Piyush Goyal has said that India is on track to achieve its $1 trillion US dollar export target, with nearly 15% of the annual exports already recorded in the first quarter of the current financial year. Addressing the Board of Trade meeting in New Delhi yesterday, Mr. Goyal said to achieve the target, goods exports will need to increase from about $440 billion US dollars to around $530 billion US dollars. Union Finance Minister Nirmala Sitharaman and her French counterpart Roland Lescure co-chaired the India-France Economic and Financial Dialogue in Aix-en-Provence city yesterday. Both the ministers recognized the value of the French Development Agency's work in India for the economic development and welcomed the prospects for future projects. In the FIFA World Cup, Argentina were leading 3-2 against Cabo Verde in extra time in their round of 32 match in Miami Gardens in the US as the thrilling encounter underway. Earlier, Egypt advanced to the round of 16 after defeating Australia 4-2 in a penalty shootout at Arlington in the US. Australia and Egypt were tied 1-1 after 90 minutes of regulation time and 30 minutes of goalless extra time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: உழைக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது வெற்றியின் விலை. சிந்திக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது சக்தியின் ஊற்று. விளையாட நேரத்தை எடுத்துக்கொள், அது இளமையின் ரகசியம் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் கூறிட காரணம் என்ன? உழைப்பு முதல் விளையாட்டு வரை எல்லாமே நேரம் தரும் பரிசுகள் என்பதை உணரத்தான். பொழுது போகவில்லை என்று வெற்று களியாட்டம், வீண் அரட்டை, அதிக தூக்கம் என்று நேரத்தை பாழ்படுத்தும் மனிதர்களை அதிக காண்கின்றோம். ஆனால் காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு வேலை செய்பவர்களே இறுதியில் வெற்றிக்கணி பறிக்கின்றார்கள், மகிழ்ச்சியின் முகவரியை பெறுகின்றார்கள். 133 அதிகாரங்களில் திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் நேரத்தின் சிறப்பை உணர்த்த காலம் அறிதல் என்ற ஒரு தனி அதிகாரத்தையே படைத்தார். ஞானம் கருதினும் கைகோடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்று ஒரு குறளில் எழுதி காட்டுகிறார். காலத்தை அறிந்து இடத்துடன் பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டுமென்று கருதினாலும் அது கைகூடும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறுகின்றார். நன்றே செய், அதையும் இன்றே செய் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை.

0: நாளை நாளை என்று தள்ளி போடுவதால் என்ன பயன் விளையும்? சோம்பல்தான் நம்மை ஆக்கிரமிக்கும், சுறுசுறுப்பு தன் பலத்தை இழந்து நிற்கும். வாழ்வில் முக்கியமான ஒரு பருவம் இளமை பருவம். இந்த பருவத்தில்தான் நினைத்ததை நினைத்தவாறே முடிக்கக்கூடிய தீவிர எண்ணமும் உறுதியும் கிடைத்திடும். அதை நாம் வீணாக்கலாமா? ஒருமுறை அண்ணல் காந்தியடிகள் நடந்து செல்லுகின்ற போது தனது நடையில் சிறிது வேகத்தை கூட்டினார். அதை பார்த்த ஒரு நண்பர், எதற்காக இவ்வளவு வேகமாக நடக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அண்ணல் சொன்னார், அதோ அங்கே தூரத்தில் தெரியும் என் வாலிபத்தை சந்திக்கத்தான் செல்லுகிறேன் என்று கூறினாராம். காலத்தை உணர்ந்து வேகமாக செயலாற்றினால் என்றும் இளமை நம்மை தொற்றிக்கொள்ளும் என்பதை மறுக்க இயலாது. சந்தர்ப்பம் ஒருமுறைதான் கதவை தட்டும் என்பது ஒரு பொன்மொழி. வாய்ப்புகள் வருகின்ற நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் வளர்ச்சிகள் சீராக இருக்கும். எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால், அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் என்று தெளிவுபடுத்தினார் திருவள்ளுவர். கிடைத்தற்கரிய காலம் வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் காலம்தான் இயக்குகிறது. காலத்தையே தேவனாக உயர்த்தி கால தேவன் என்று பெரியோர் அழைத்ததையும் நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். ஒரு மாதத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? மாத நாவல் வெளியிடும் ஒரு பதிப்பாசிரியரை கேளுங்கள். ஒரு வாரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வேண்டுமா? வாரப்பத்திரிகையில் தொடர் எழுதும் ஒரு எழுத்தாளரை கேளுங்கள். ஒரு மணி நேரத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருமை ஆசிரியரின் வகுப்பை இழந்த ஒரு மாணவரை கேளுங்கள். ஒரு நிமிடத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? கடைசி நிமிடத்தில் ரயிலை தவறவிட்ட ஒரு பயணியை கேளுங்கள். ஒரு நொடியின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நூலிடையில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்ட ஒரு ஓட்டப்பந்தய வீரரை கேளுங்கள். எனவே நொடி பொழுதையும் வீணாக்காமல் நேர்த்தியாக செயல் செய்தால் வளர்ச்சி நிச்சயம், வசந்தமும் நிச்சயம். வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என கேட்டார் திருவள்ளுவர். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவைதான் உண்டோ என்பது அவருடைய கேள்வி. எனவே சான்றோர்கள் சிந்தனையை மனத்தில் பதிப்போம். காலம் உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை பெறுவோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

6 மணி 15 நிமிடம். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைகிறோம், இது பக்தி மாலை. பக்தி பாடல்களை உங்களுக்கு முத்தாக வழங்குகிறது. அதில் முதல் பாடலாக

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: 6:26 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் பாடியிருக்கக்கூடிய வண்ண வண்ண என துவங்கும் பாடல்.

0: நேர்களே, ஒலிக்கின்ற இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:36.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தரமான விதைகள் தரும் விதை பரிசோதனைகள், இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று குறளுக்கு ஏற்ப விவசாயிகள் உறுதுணையாகவும் தரமான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் உன்னத பணியாற்றுவதே விதை பரிசோதனை நிலையத்தினுடைய உயரிய நோக்கம்.

ஆகும். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தமிழக அரசு விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் விதை பரிசோதனை நிலையங்கள் செயல்படுகின்றன. விதை உற்பத்தியாளர்கள் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் விதை பண்ணைகள் பதிவு செய்து விதை சான்ற அலுவலரால் கள ஆய்வு செய்யப்பட்டு உரிய வயல் தரங்கள் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்து அறுவடை செய்து விதைகளை அரசு அங்கீகாரம் பெற்று விதை சுத்திகரிப்பு நிலையங்களில் சுத்தி செய்து விதை பரிசோதனைக்காக விதை ஆய்வகத்துக்கு விதை சான்ற அலுவலர்களால் அனுப்பி வைக்கப்படும் மாதிரியாகும். விதை மாதிரி என்பது தமிழக அரசு விதை ஆய்வாளர்களால் அரசு சார்பு தனியார் விவசாயிகள் என்ற எல்லா விதமான விதை விற்பனை நிலையங்களிலிருந்தும் தரக்கட்டுப்பாட்டை நோக்கமாக கொண்டு எடுத்து சமர்ப்பிக்கப்படும் மாதிரியாகும். தனிநபர் விதை விற்பனையாளர்கள் விதை உற்பத்தியாளர்கள் தங்களிடமுள்ள விதையின் தரத்தை அறிந்து கொள்ள சமர்ப்பிக்கும் மாதிரியாகும். அனைத்து விதை மாதிரிகளுக்கும் விதை ஆய்வு கட்டணம் விதை மாதிரி ஒன்றுக்கு 80 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும். பொதுவாக சான்று விதை மாதிரிக்கு புற தூய்மை, ஈரப்பதம், முளைப்பு திறன், பிற விதைகள் பற்றிய ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. ஆய்வாளர்கள் விதை மாதிரிக்கு புற தூய்மை மற்றும் முளைப்பு திறன் ஆய்வு செய்யப்படுகிறது. பனி விதை மாதிரிக்கு பெரும்பாலும் முளைப்பு திறன் வேண்டு கோளுக்கிணங்க இதர ஆய்வுகளும் செய்யப்படுகிறது. இந்த வகையான விதை மாதிரியாக இருந்தாலும் விதை மாதிரி குறித்த விவரங்கள் வெப்சைட்டில் அப்லோடு செய்யப்பட்டு பிறகு பெறப்படுகிறது. சான்று விதை மாதிரிகள் சதி என்ற வெப்சைட்டிலும் ஆய்வாளர்கள் பனி விதை மாதிரி ஸ்பெக்ஸ் என்ற வெப்சைட்டிலும் அப்லோடு செய்ய பெறப்படுகிறது. சமர்ப்பிக்கப்படும் விதை மாதிரிகளும் ஆய்வக எண்களும் வழங்கப்பட்டு வேளாண்மை அலுவலர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமர்ப்பிக்கப்படும் மாதிரிகள் பகுப்பாய்வு பிரிக்கப்பட்டு 400 விதைகள் விதைப்புக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அளவில் பெரிய நிலக்கடலை, பூசணி விதைகள் போன்ற மணல் தட்டுகளிலும், அளவில் சிறிய விதைகள், தக்காளி விதைகள், கண்ணாடி தட்டுகளிலும், நெல், உளுந்து போன்ற முளைப்பு தாள்களில் விதைப்பு செய்யப்படுகிறது. 400 விதைகள், 100 விதைகள், 4 முளைப்பு தாள், 50 விதைகள், 8 முளைப்பு தாள்கள், 25 விதைகள், 16 முளைப்பு தாட்கள் என்ற எண்ணிக்கையில் விதைப்பு செய்யப்படுகிறது. உரிய கணக்கீட்டு காலம் வரைக்கும் விதை முளைப்பு திறன் அறையில் வைத்து பராமரிக்கப்படுகிறது. இந்த விதை முளைப்பு திறன் அறையின் வெப்பநிலை 250 டிகிரி செல்சியஸிலும், ஈரப்பதம் 90% அளவிலும், 750 முதல் 1250 லக்ஸ் மீட்டர் என்ற அளவிலும் பராமரிக்கப்படும். கணக்கீட்டு காலம் வரை தண்ணீர் மட்டுமே தெளிக்கப்படுகிறது. பயிர்களுக்கு ஏற்ற காலத்தில், அதாவது விதைப்பு செய்த 5-7 நாட்கள், 9-14 நாட்களும் முளைப்பு திறன் கணக்கீடு செய்யப்படுகிறது. இயல்பான நாற்றுகள், இயல்பற்ற நாற்றுகள், கடின விதைகள், உயிரற்ற விதைகள் என்று பிரிக்கப்பட்டு கணக்கீடு செய்யப்படுகிறது. உரிய முளைப்பு திறனை எட்டாதவை மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. விதை மாதிரியுடைய ஈரப்பதம் ஆணி மூலமாகவும், புற தூய்மை கணக்கிட்டு கருவி மூலமாகவும், பிற ரக கலவன் ஒப்பிட்டு சரிபார்த்தல் முறையிலும் அளவீடு செய்யப்பட்டு எல்லா முடிவுகளும் வெப்சைட் அப்லோடு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. சான்று விதை மாதிரிகளில் முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் முடிவுகள் தேர்ச்சி பெறாதவை மறு விதை மாதிரி ஆய்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். பிற ரக கலவனில் தேர்ச்சி பெறாத மறு விதை மாதிரி ஆய்வு கிடையாது. ஆய்வாளர்கள் விதை மாதிரிகளில் தேர்ச்சி பெறாதவை துறை சார்ந்த நடவடிக்கை அல்லது கோர்ட் நடவடிக்கைகள் உட்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. தரமான விதைகள் சிறந்த முளைப்பு திறன் கொண்டிருப்பதால் விதை செலவு குறைவு, சீரான மகசூல் கிடைக்கும். விதை ஆய்வக முடிவுகளுடன் விதை விற்பனை செய்கையில் நம்பகத்தன்மையாக இருக்கும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் சீரிய பணியில் தொடர்ந்து செயலாற்றி வருவதே விதை பரிசோதனை நிலையத்தினுடைய சிறந்த அங்கீகாரமாகும். விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், விதை விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள விதை குவியல்களிலிருந்து விதை மாதிரி எடுத்து அருகே உள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் சமர்ப்பித்து விதை மாதிரி ஒன்றுக்கு விதை பரிசோதனை கட்டணமாக 80 ரூபாய் செலுத்தி விதை தரத்தை அழிந்து கொள்ளலாம். அடுத்து, தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் NMEO ஆயில் சீட்ஸ் திட்டத்தின் மூலம் நிலக்கடலை விதை மானியத்தில் வழங்கப்படுகிறது. தற்போது மானாவாரி இரவை பயிராக நிலக்கடலை சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகள் வேளாண் விரிவாக்க மைய கிழங்குகளை தொடர்பு கொண்டு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்திட்டத்தில் பயன்பெற தேவையான ஆவணம் அப்படின்னு பார்த்தா ஆதார், சிட்டா இதெல்லாம் தேவைப்படும். இதனை கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து, எலுமிச்சம் பழங்களில் புள்ளிகள் வராமல் எப்படி கட்டுப்படுத்துவது? பூஞ்சி தொற்றால் எலுமிச்சங்காய்கள் பாதிக்கப்படாமல் இருக்க 100 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் சோடா மொனாஸ் கலந்து மாதம் 2 முறை தெளிக்கணும். சாம்பல் மற்றும் சுண்ணாம்பு சத்தை சரி செய்ய 1 மரத்திற்கு 1 கிலோ சாம்பல்
தண்ணீர்

0: இடங்களில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுக்கணும். பேன் தாக்கத்தை சரி செய்ய 100 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் வரட்டிசிலியம் லகானி மீன் அமிலம் 1 லிட்டர் கலந்து மாதம் 2 முறை தெளிக்கணும். அடுத்து இந்த வெங்காயத்தில் நுனிக்கருகள் நோய் அதனுடைய அறிகுறிகள், இலையின் அடிபாகத்தில் பச்சை நிற சிறிய பேன்கள் தென்படும். வெங்காய பயிரில் நுனிக்கருகு இளம் மஞ்சள் நிறமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் இந்நோயை கட்டுப்படுத்தாவிட்டு வயல் முழுவதும் பரவி வெங்காயம் நின்றுவிடும். இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 600 கிராம் சோடாமோனாஸ் 100 மில்லி ஒட்டு மசை கலந்து தெளிக்கணும். ரசாயன முறை கட்டுப்படுத்தும் முறை 300 கிராம் டைத்தேன், 45 அல்லது 150 கிராம் கார்பன் டைசம், இதில் ஏதாவது ஒன்றை 500 மில்லி நிம்பிசிடியின் மருந்துடன் சேர்த்து கலந்து 1 ஏக்கருக்கு தெளிக்கலாம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் யோசனை தெளித்தும் கட்டுப்படுத்தலாம். வாழையில ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் ஒரு சமச்சீர் உர நிர்வாகம் என்னும் வாழை விவசாயிகள் அனைவரும் ட்ரைகோடெர்மா விரடி வீட்டிலேயே தயார் செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைகோடெர்மா விரடி தூள் 1 கிலோ, நங்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம் 100 கிலோ, தண்ணீர் தேவையான அளவு. நிலனான ஒரு இடத்துல 100 கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை கொட்டி பரப்பி வைக்கணும். அத்துடன் 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரடி தூளை சேர்த்து அதன் மேல் சிறிதளவு தண்ணீர் தெளித்து உரத்துல 50% ஈரம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளணும். அந்த கலவை காற்று போகாதவாறு நன்கு மூடணும். 30 நாட்களுக்கு ஒரு முறை சாக்கை நீக்கி கலவையை நன்றாக கிளறிவிட்டு தேவைப்பட்டால் மீண்டும் தண்ணீர் தெளித்து விடணும். 7 முதல் 10 நாட்கள் உரத்தின் மேல் பகுதி முழுவதும் பச்சை நிறத்திலான பூஞ்சாலம் படலம் படர்ந்திருப்பதை காணலாம். இப்போது வீரியமிக்க உயிரி உரம் உயிரியல் காரணியாக இதை பயன்படுத்தலாம். இயற்கை பூஞ்சாணத்தை பயன்படுத்திய பிறகு குறைந்தது 15 முதல் 20 நாட்களுக்கு நிலத்திலே அல்லது செடிகளில் எந்த ஒரு ரசாயன பூஞ்சக்கல்லையும் பயன்படுத்தக்கூடாது. மற்ற உரங்கள் இயற்கை இடுபொருட்கள் இதை சேர்த்து பயன்படுத்தலாம். சூரிய ஒளி நேரடியாக படாதவாறு நிலமான இடங்களில் சேமித்து வைக்கணும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நேயர்களின் கவனத்திற்கு, இன்று 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் கேழ்வரகு கம்பு சாகுபடி குறித்து நெருப்போர் டி சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, இன்று 7:25 வயல்வெளி.
1: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.

0: நேர்களே, இன்று காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி இன்று பங்கேற்கும் மழலை பி சைந்தவி. காலை 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது வழங்குகிறார் ஜே எஸ் லீல வினோதன். நேர்களே, பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேர்களே.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின்போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு.

0: என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன்

மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தை மேம்படுத்துவது தொடர்

0: திருச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும், அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
4: வணக்கம் நேர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழிச்சல் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை பி சைந்தவி. வணக்கம் சைந்தவி.
5: வணக்கம் சார்.
4: சைந்தவி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, அழகா வந்திருக்கீங்க. அழகான பொண்ணு, எங்கிருந்து வரீங்க ஸ்கூலுக்கு? சாம்பலிருந்து வந்துறீங்களா? எப்படி நடந்தே வந்துறீங்களா இல்ல குட்டி சைக்கிள் ஓட்டு வரீங்களா?
5: பைக்ல வந்து.
4: பைக்ல வரீங்களா? யாரு கூட்டு வர பைக்ல?
5: எங்க அப்பா.
4: சரி, பரவாயில்ல, நல்ல டாடியா இருக்காரு. இப்ப எங்க போயிட்டாரு? அவரு
5: வேலைக்கு போயிட்டாரு.
4: என்ன வேலை செய்யறாரு புதுச்சாம்பலில?
5: மேட்டூர்ல.
4: மேட்டூருக்கே போயிட்டாரா? எங்க தெருமையில வேலை செய்யறாரா? 9 டூட்டியா 12 டூட்டியா? பாக்க
5: 12 குட்டி.
4: ஏன் நீங்க பூ வைக்கல? ரட்டச்சட அழகா போட்டுறீங்க, பூவை காணும். என்னாச்சு?
5: பூ எங்க அப்பா வாங்கிட்டு வரல.
4: வாங்கிட்டு வரலையா? வீட்டுல எல்லாம் பூச்செடி இல்லையா?
5: ஆஹா, இல்ல.
4: அப்படியா? மேட்டூலதான் நிறைய தண்ணி இருக்கு, கொஞ்சமா எடுத்து விட்டா பூச்செடி வந்துடும்ல?
5: எங்க அப்பா வாங்கிட்டு வர மாட்டார்.
4: மேட்டூர் டேமுக்கு எல்லாம் போனீங்களா?
5: நோ சார்.
4: ஏன் போகல? பக்கமா தான் இருக்குது, இங்க இருந்து நின்னு பார்த்தாலே தெரியுமே மேட்டூர்லாம்.
5: எங்க அப்பா கூட்டு போக மாட்டார் சார்.
4: கூட்டு போக மாட்டாரா? பார்க்குக்காவது கூட்டு போனாரா இல்லையா?
5: கூட்டு போல

0: அங்கேயும் கூட்டு போலியா? மேட்டூர்லேருந்து இதெல்லாம் பார்க்கலையே, ஆச்சரியமா இருக்குது. ஏன் அப்படி இருக்காரு டாடின்னு கேட்டிங்களா? டாடிக்கிட்ட ஏப்பா கூட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு.
1: எங்க அப்பா கூட்டு போக மாட்டேன் கேட்டாலும் கூட்டு போக மாட்டாரு.
0: அப்பாவுக்கு வேற வேலை நிறைய இருக்கும். சரி விடுங்க சைந்தவி, என்ன தெரியும் உங்களுக்கு?
1: தெரியும்.
0: இதுதான் தெரியுமா? பாட்டு தெரியுமா?
1: ஆ
0: பாடுங்க, தெரிஞ்ச பாட்டுலாம்.

0: ஆலமரம் விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குளிப்பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, சின்ன முல்லை கை தட்டு, அலாருந்தம் ஆடிக்கிட்டு, ஏழு ஏழு பாடிக்கிட்டு, உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
1: ஓடி வாங்க துள்ளிக்கிட்டுன்னு முயல்குட்டி மாதிரி அழகா பாட்டீங்க. முயலை பாத்துறீங்களா?
0: நோ சார்.
1: ஏன் பாக்கல? எதுவுமே பாக்க மாட்டீங்க. என்னதான் பண்றீங்க வீட்டுல? நீங்க
0: விளையாடுறோம் சார்.
1: ஓ, வீட்டுல விளையாண்டுட்டு ஸ்கூல் வந்துட்டு படிச்சுட்டு சாப்பிட்டு அழகோட இருப்பீங்களா? சரி, இப்படியே இருங்க. சரி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்களா? சைந்தவி நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர், டாக்டர் என்ன பண்ண போறீங்க?
0: ஊசி போட போறேன்.
1: யாருக்கு ஊசி போடுறீங்க?
0: மதர்க்கு.
1: அம்மாவுக்கு தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டா?
0: நோ சார்.
1: வேற யாருக்கு போடுறீங்க?
0: எங்க அப்பாக்கு.
1: அவருக்கு உடம்பு சரியில்லாம போதா?
0: எஸ் சார்.
1: நல்லா போடுங்க டாடிக்கு ஊசி. சரிங்க சைந்தவி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 102.5 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சார்.
1: இன்றைய மரணை மேல் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை பி சைந்தவி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, இற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று ஜூலை 4.
9: பிரிட்டிஷ் இந்தியாவின் புவியியலாளர்,
10: இந்தியாவின் முதல் சர்வேயர் ஜெனரலாக பதவி வகித்தவர்,
9: இந்தியா குறித்த ஒழுங்கான வரைபடம் ஏதும் இல்லாத காலத்தில் வில்லியம் லால் பென்னட் என்ற ஆங்கிலேயர் தொடங்கிய வரைபட பணியை இவர் நிறைவு செய்தார்,
10: தென்னிந்தியா முதல் நேபாளம் வரையிலான இந்திய துணைக்கண்ட பகுதிகளை அளவீடு செய்தவர்,
9: துல்லியமான அளவிடும் முறைகளை அறிமுகப்படுத்தியவர்,
10: உலகின் உயரமான சிகரமாக கருதப்படும் எவரெஸ்ட் சிகரத்திற்கு இவரின் நினைவாக இவரது பெயர் 1865 சூட்டப்பட்டது.
9: இந்தியாவின் முதல் சர்வேயர் ஜெனரல் ஜார்ஜ் எவரெஸ்ட் பிறந்த தினம் இன்று,
10: ஆண்டு 1790.
9: அசாதாரண ராணுவ திறன்,
10: வீரம்,
9: முடிவெடுக்கும் ஆற்றல்,
10: செயல்திட்டம் அனைத்தும் ஒருங்கே பெற்றவர்,
9: இத்தாலி மக்களின் உரிமைகளுக்காக போராடிய ராஜதந்திரியும், இத்தாலி நாட்டின் நாயகனாக கருதப்படக்கூடியவருமான ஜிஸ்பே கரிபால்டி பிறந்த தினம் இன்று,
10: ஆண்டு 1807.
9: இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒத்துழையாமை இயக்கம் வாயிலாக பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்தார்
10: சுதந்திர

0: இந்தியாவில் நிறுவப்பட்ட திட்டக்குழுவின் துணைத் தலைவராக பொறுப்பேற்றார்.
1: இந்தியாவின் முதலாவது 5 ஆண்டு திட்டத்தை தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர்.
0: நீர்ப்பாசனத்துறை, மின்சாரம் ஆகிய துறைகளில் அமைச்சராக பதவி வகித்துள்ளார்.
1: சர்வதேச தொழிலாளர் நல மாநாடுகளில் இந்திய குழுவினரை வழிநடத்தி சென்றவர்.
0: இந்திய நாட்டின் இடைக்கால பிரதமராக 2 முறை பதவி வகித்துள்ளார்.
1: நமது நாட்டின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்ற இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமராக இருந்த குல்சாரி லால் நந்தா பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1898.
1: தமிழ் திரைப்பட நடிகர்.
0: நாடக நடிகராக தன் திரைவழி பயணத்தை தொடங்கினார்.
1: முன்னணி நாயகன், குணச்சித்திர கதாபாத்திரம் என 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து திரைப்படத்துறைக்கு தனது பங்கினை ஆற்றினார்.
0: நவரச திலகம் என தமிழ் திரையுலகில் அழைக்கப்பட்ட நடிகர் ஆர். முத்துராமன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1929.
2: இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் பாடகர்.
1: தெலுங்கு,
2: தமிழ்,
1: கன்னடம்,
2: மலையாளம் மற்றும் இந்தி திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார்.
1: பல்வேறு தெலுங்கு திரைப்படங்களில் பாடல்களும் எழுதியுள்ளார்.
2: 1997 சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதும், RRR திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலுக்காக 2022 ஆஸ்கர் மற்றும் கோல்டன் குளோப் விருதும் பெற்றுள்ளார்.
1: தமிழ் சினிமாவில் மரகதமணி என்று அழைக்கப்படும் ஆந்திராவை சேர்ந்த இசையமைப்பாளர் எம். கீரவாணி பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1961.
1: விழித்துக்கொள், எழுந்து நில், லட்சியத்தை அடையும் வரை ஓயாதே என்று முழங்கியவர்.
0: இந்தியா மற்றும் உலக ஆன்மீக வரலாற்றில் மாபெரும் மறுமலர்ச்சியையும் புதிய எழுச்சியையும் உண்டாக்கியவர்.
1: பல்வேறு அரிய திறமைகளை ஒருங்கே பெற்ற இந்தியாவை சேர்ந்த ஞானி என்று அழைக்கப்படக்கூடிய இவர், சிறந்த எழுத்துக்களின் மூலம் இந்திய தேசத்தின் அனைத்து நவீன சிந்தனைகளுக்கும் தொடக்கப்புள்ளியாக அறியப்படுகிறார்.
0: தனது எழுச்சியுறு அறிவுரைகளால் பாரத தேசத்தின் பண்பாடு,
1: கலாச்சாரம், புகழ் அத்தனையையும் உலகெங்கும் ஒலிக்கச் செய்த மகான்.
0: ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தலைமை சீடரான இவர் மதம் இனம் பாகுபாடுகளை நீக்கி இந்தியர்களை ஒன்றுபடுத்த பாடுபட்டவர்.
1: அன்பின் மூலம் செய்யப்படும் அனைத்து செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்து தரும் என்று கூறியவர்.
0: நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய்,
1: நீ வாழ்ந்து மறைந்ததற்கு அறிகுறி எதையாவது விட்டு செல் என அறிவுரை மட்டும் கூறாமல், தான் அவ்வாறே வாழ்ந்து மறைந்த மாமனிதன், இந்திய நாட்டின் தத்துவ ஞானி என்று அழைக்கப்படும் சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1902.
1: ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படும் நாள்.
0: கூட்டுறவு நிறுவனங்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை அதிகரிப்பதற்காக இந்த தினமானது உருவாக்கப்பட்டது.
1: சர்வதேச கூட்டுறவு கூட்டணி ICA ஆனது முதன் முதலில் 1923 இந்த நாளை கொண்டாடியது.
0: 1995 ஐக்கிய நாடுகள் சபையானது இந்த தினத்தினை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது.
1: சர்வதேச கூட்டுறவு நிறுவனங்களின் தினம் இன்று.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ் தர்மபுரி.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி அயோத்தியா பட்டினம் சேலம்.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.

0: சேமியா என்றால் இனிமை தர்மபுரி.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
5: நேர்களே, காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்புகளை அறிந்து கொள்ளலாம். தக்காளி 16 ரூபாய், கத்திரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 54 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 38 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 56 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 78 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 78 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு உடைத்தது 180, பூண்டு பெரியது 230 ரூபாய், இஞ்சி 260 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 52 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃப்ளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 94 ரூபாய், எலுமிச்சை பழம் 100 ரூபாய். நேர்களே, இவை யாவும் இன்றைய நம் தர்மபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்களாகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பு நேர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.

0: நிரலே காலை வணக்க நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
3: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
4: அன்பிருகினே, நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ராமாயணத்தில் ஒரு அற்புதமான காட்சி, சீதா பிராட்டியை மீட்பதற்காக வானர படைகள் அனுமன், ஜாம்பவான், சுக்ரீவன், அங்கதன் உள்ளிட்ட எல்லோரும் சேர்ந்து கடலுக்கு நடுவே ஒரு கற்களால் பாலம் கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வானரப்படைகள் கற்களை பாறைகளை கொண்டு வந்து போட்டால் கடலில் அப்படியே மூழ்கி விடுகிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பிறகு அனுமன் யோசிக்கிறார், ஒவ்வொரு வானரப்படை வீரர்களும் பாறைகளையும் கற்களையும் சுமந்து வருகிற போது அந்த பாறைகளின் மீது, கற்களின் மீது ராம நாமத்தை அப்படியே எழுதுகிறார். எழுதி அதை கடலில் போட்டால் என்ன அதிசயம், கடலில் அந்த பாறைகளும் கற்களும் மூழ்காமல் அப்படியே மிதந்து ஒரு பாலம் போல காட்சி தருகிறது. வானர படைகளுக்கு இதை பார்த்தவுடன் ஆரவாரம் தாங்க முடியவில்லை. அப்படியே நிறைய கற்களையும் பாறைகளையும் கொண்டு வந்து அனுமனிடம் தர, அனுமனோ ராம நாமத்தை அந்த பாறைகளின் மீது எழுதி அதை கடலில் போடுகிற போது அது மூழ்காமல் அப்படியே மிதந்து நிற்கிறது. எங்கேயோ போய்விட்டு வந்த ராமர், இத்தனை பேர் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, நாமும் நம் பங்குக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு பாறையை எடுத்து கடலில் போட்டார். அந்த பாறையானது கடலில் மூழ்கியது. அவருக்கே ஒரே அதிசயமாகி போய்விட்டது. அனுமன் பாறைகளையும் கற்களையும் எடுத்து கடலில் போட்டால் அது மிதக்கிறது, பாலம் போல அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது, நாம் கடல் தண்ணீருக்குள் மூழ்கி விடுகிறதே, இது என்ன விந்தை அதிசயம் என்று திகைத்து போய் அனுமனிடத்திலே கேட்டார். அதற்கு அனுமன் சொன்னார், உங்கள் திருநாம

நான் பாறைகளில் எழுதி போடுகிறேன், பாறைகள் மிதக்கிறது என்று சொன்னார் அனுமன் அடக்கத்தோடு. அப்போது ராமர் சொன்னார், என் நாமத்துக்கு அவ்வளவு வலிமையா? நானே அந்த நாமத்துக்கு சொந்தக்காரன், நானே பாறைகளை போட்டால் கூட மூழ்கிறது. என் நாமத்துக்கு அவ்வளவு மகிமையா? அந்த நாமத்திற்கு சொந்தக்காரன் நான் தான், நான் போட்டால் மூழ்கிறதே பாறைகள் என வியப்பாக நின்றாராம் ராமர். அப்போது அனுமன் சொன்னாராம், ராமரை விட ராம நாமத்துக்கு வலிமை அதிகம் என்று சொன்னாராம். ஆகையால் தான் நம்முடைய முன்னோர்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இன்னும் சொல்லட்டுமா, நமக்கெல்லாம் விடுதலையை பெற்றுத்தந்த தியாக தீபமான நம் தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளே தன்னுடைய உயிர் பிரியும் போது ராம நாமத்தை உச்சரித்தவாறே உயிர் பிரிந்தார்.

0: இறைவனுடைய நாமங்கள் வலிமை வாய்ந்தவை என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்களை, நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேர்களை.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் 4 திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்படவுள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக

0: உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர் தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்த நிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின் போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29 வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5 முதல் செப்டம்பர் 4 வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ள நீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.

காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜம்முதாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்த்தி அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டமும், 12:30 கனடா, மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
1: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தருமபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தருமபுரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: Students, listen carefully.
7: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andastha petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
8: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
11: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி.

0: கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
1: எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஸோ செப்பல் சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேசிக் திங் வந்துட்டு அந்த செப்பல் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பொதுவாக செப்பல் பார்க்கும்போது அதோடைய மேல் தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா இல்லை லெதர் செப்பலா, அதுதான் நம்மளுடைய பேசிக்காக நம்ம பார்க்குற விஷயமா இருக்கும். அது அப்படி கிடையாது. நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது செப்பலுடைய அடிப்பகுதி, சோல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மெத்து மெத்துன்னு இருக்கணும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கல் மாதிரி ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த பிவிசியில் பண்ணது இல்லை கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்கில் பண்ண சோல் அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மெமரி ஃபோம் ஆர் மைக்ரோ ஃபைபர் ஃபோம் அந்த மாதிரியான மெட்டீரியல் செப்பல் வந்துட்டு ரொம்பவே நல்லது. அண்ட் கால் விரல்கள் வந்துட்டு செப்பலுக்குள்ளார ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். செப்பலாக இருக்கட்டும் இல்லை ஷூவாக இருக்கணும், ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சிலருக்கு சப்போஸ் கொஞ்சம் இந்த பேக் பெயின் ஆர் நீ பெயின் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா இந்த பேக் ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி செப்பல் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்துட்டு ஆஃப்லேட் கோவிட்க்கு அப்புறமா நாங்கள் நிறைய பார்க்குற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நிறைய பேருக்கு கழுத்து வலியோட யங்ஸ்டர்ஸ் வருது. ஸோ இதனுடைய ஒரு முக்கியமான காரணம் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுற போஸ்டர் வந்து கரெக்டாக இல்லாததுனால. ஸோ இதில் சேரில் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சேராக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். சைடில் ஆர்ம் ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இப்போ இதில் நம்ம வயசானவங்களை பற்றி பேசிட்டு இருக்கனால அவங்க எந்த மாதிரி சேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப லோ சேர்ஸ், ஹைட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற சேரை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். சோஃபாவாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப லோ சீட்டாக இருக்கட்டும் அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதில் ரொம்ப சாஞ்சு உட்காருவாங்க, அந்த பொசிஷன்லேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணும்போது பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ ஸ்டர்டியான நார்மல் சேர் வித் சைட் சப்போர்ட், ஒரு சின்ன பேக்குக்கான ஒரு ஆர்ச் சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கிற சேர், ஈவன் பிளாஸ்டிக் சேரே கூட ஓகே தான், பட் அது வந்து ஃபர்மாக இருக்கணும், கொல கொலன்னு இருக்கக்கூடாது, உள்ளார அழுந்துற மாதிரி இருக்கக்கூடாது, உட்காந்தா கீழே போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இடுப்பு முதுகு பார்த்தீங்கன்னா ஒரு நேர் கோடாக இருக்காது, ஒரு ஜென்டிலான ஒரு எஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ அந்த எஸ் ஷேப் வந்துட்டு சேர்லையும் அதுக்கான சேம் கர்வேச்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இதில் நம்ம ஸ்பைனில் இருக்கிற கர்வேச்சரும் இந்த சேரில் இருக்கிற கர்வேச்சரும் ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகும். ஸோ அப்போ எலும்பு மேலே ஸ்ட்ரெயின் நிறைய வராது, நிறைய நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது இடுப்பு வலியோ முதுகு வலியோ வரது இருக்காது. ஸோ இப்போ இன்வேரியபிளி நீங்கள் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ஆர்ச் சப்போர்ட்டோட சேர் கொடுப்பாங்க, அதே மாதிரி வீட்லேயுமே ஆர்ச் சப்போர்ட்டோட சேர் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய வேலையே வந்துட்டு நிறைய நேரம் நின்றுட்டு தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னா ஒன்று வந்துட்டு கொஞ்சம் நடுப்புற நடுப்புற பிரேக்ஸ் எடுத்து பண்ணுறது நல்லது. இப்போ ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துட்டு காலை வந்துட்டு ஒரு ஸ்டூல் மேலே லிஃப்ட் பண்ணி வைக்கிறது, அப்போ என்ன ஒன்று அந்த கால் வீக்கம் வரது இருக்காது. ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் திரும்பவும் போய் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது ஒன்று. இன்னொன்று ஒரே இடத்துல நின்றுட்டு இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துக்கிட்டே ஒர்க் பண்ணால் இந்த ஜாயின்ஸுக்கெலாம் ஒரு மூமெண்ட் கிடைக்கும், அப்போ வந்துட்டு கால் வலி கால் வீக்கம் வரது அவாய்ட் பண்ணலாம். தேர்ட் வந்துட்டு நின்றுட்டு இருக்கும் போதே காலை வந்துட்டு பாதத்தை அழுத்தி ரைஸ் பண்ணுறது, கால் வந்து ஆங்கிள் வந்து பம்ப் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது, நடுப்புற நடுப்புற இல்லை மார்ச் பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது இல்லை கொஞ்சம் குனிஞ்சு நிமிடுறது, அந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸில் நீங்களே ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம், ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் வந்துட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதையும் மீறி ரொம்ப நேரம் நிற்கிறீங்க உங்களுக்கு பேக் ரொம்ப வலிக்குது அப்படின்னா ஒரு காலை மட்டும் எந்த சைடு வலிக்குதோ அந்த காலை மட்டும் ஒரு சின்ன ஃபுட் ஸ்டூல் மேலே காலை வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது. இப்போ ட்ராவலிங் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வயசானவங்க அவங்க லாங் டிஸ்டன்ஸ் வண்டி ஓட்டுறத வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது, டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ், சேஃப்டி ரீசன்ஸ். அதனால மேபி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதோ இல்லை டிரைவர் வச்சுட்டு போகிறதோ இல்லை ஒரு கேபில் போகிறதோ அட்வைசபிள். அதை மீறி அவங்க ட்ராவல் அதிகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஒன்று உட்காரும் போது ப்ராப்பரான ஒரு பேக் சின்ன பேக் பில்லோ கார் சீட்டில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடிப்படையாக இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து ரொம்ப ஸ்லவுச் ஆகுறதுன்னு சொல்லுவோம், ரொம்ப கூன் போடுறது, அந்த கூன் போடுற பொசிஷனில் ரொம்ப நேரம் இருந்தோன்னா நம்ம முதுகெலும்பில் இருக்கிற ஜாயின்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக தேய்மானம் ஆயிரும், அது மேலே அதிக ப்ரெஷர் வந்து வலி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மெத்தட்ஸ்லாம் சொல்கிறோம். ஸோ ஒரு சின்ன கார் பில்லோ இடுப்புக்கு பின்னாடி வச்சுக்கிறது, ஒரு ஒன் ஹவர் ஆர் டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் வண்டி நிறுத்திட்டு ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது, அதுக்கப்புறம் லெக் ஸ்பேஸ் காலை வந்துட்டு ரொம்ப இறுக்கி ஒரே பொசிஷன்லேயே வச்சிடலாம, ஃப்ரீயாக மூவ் பண்ணுற மாதிரியான சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது. அது மீறியும் இடுப்பு வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணும்போது கட்டாயம் ஒரு பெல்ட் ஒன்று போட்டுக்கிறது நல்லது.
1: இதுவரை எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள்

0: இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
1: நேரம் காலை 7:32. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா, மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்பதே இன்றைய சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்களே, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களை மகிழ்விக்க சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் சிநேகனின் பாடல் வரிகளில் தீயின் மென்மயக்கும் குரலில்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்க.
2: இந்தியாவின்
6: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
7: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
8: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
7: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
12: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
13: மேலும் விவரங்களுக்கு Excel Engineering College Autonomous குமாரபாளையம் கால் 9965523999.
14: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
15: 7:42. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மத யானை கூட்டம் திரைப்படத்திலிருந்து. என்ஆர் ரகுநந்தன் இசையில் ஏகாதசி பாடல் வரிகளில் GV பிரகாஷ்குமார் குரலில்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
2: தருமபுரி மாவட்டம்.

0: மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நேரம் காலை 7:48. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்களை, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஸ்வேதா மோகன், சரண்யா ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தருமபுரி.
2: தொடர்புக்கு 9

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: நிர்லய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் தாமரையின் பாடல் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நேர்களை நிகழ்ச்சியினுடைய நேரில் இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவுனா சிபிடிடி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸின் நேரடி அதாவது மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ரவி அகர்வால். நேயர்கள் இதுவரை கேட்டது
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி. நேரடி கேட்கலாம்.
3: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
3: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
5: இன்று ஜூலை 4. ஒரு வசதி உடையவருக்கு மனைவியாக இருப்பதை விடவும் ஒரு எழுத்தாளனுக்கு மனைவியாக இருப்பது எவ்வளவு துன்பமானது என்பதை அனுபவித்திருக்கக்கூடிய பலருக்கும் தெரிந்திருக்கும். மகாகவி பாரதியாருக்கு மனைவியாகிய செல்லம்மாள் பாரதி பட்ட சிரமங்களும், பின்னால் வந்த மாபெரும் எழுத்தாளர் புதுமை பித்தனுக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் பட்ட துன்பங்களும் உலகத்தில் பெரிதாக தோன்றக்கூடும். அது பார்ப்பவர்களின் கண்களுக்குத்தான். அனுபவிப்பவர்களின் வாழ்க்கையில் அந்த துயரம் மிகுந்த வாழ்க்கைக்கு நடுவிலும் ஒரு இன்பமயமான அன்பு நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்கள் பட்டிருக்கக்கூடிய அனுபவத்திற்கு பின்னால் நினைந்து எழுதிய தொடர்கள் நம்மை அதிலிருந்து மீட்பதற்கும் அந்த தவறான கருத்துக்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் வழிகாட்டுவனவாக அமைந்திருக்கின்றன. மறைந்ததற்கு பின்னால் புதுமை பித்தனை எண்ணி அவருடைய மனைவி கமலா விருத்தாச்சலம் ஒரு கட்டுரை போல எழுதியிருக்கக்கூடிய வரலாற்றில் சொல்லுகிறார், திருமணமாகி

0: ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் எங்களுக்கு மக்கள் பேரு கிடைத்தது. முதல் குழந்தை பிறந்து உடனே இறந்து விட்டது. பின்பு இரண்டு ஆண்டுகள் சென்று ஒரு பெண் குழந்தை மூன்று மாதங்களில் இருந்து அதுவும் இறந்து விட்டது. சகிக்க முடியாத வேதனை அடைந்தோம். உடல் நலம் இல்லாத குழந்தைக்கு மருந்து வாங்கி கொடுப்பதற்கு கூட கையில் காசில்லாத கொண்டாடினோம். அவர் சென்னையில் இருந்தார். இந்த குழந்தையை அடக்கம் செய்வதற்கு பணம் இல்லை. இவைகளை நினைத்து புதுமைப்பித்தன் உள்ளம் எப்படி எப்படியெல்லாம் வதங்கி தவித்தது என்பதை அவர் சென்னையிலிருந்து எனக்கு எழுதிய கடிதத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த கடிதத்தின் பக்கங்கள் சுமார் 28 பக்கங்கள் என்று அந்த சோக சம்பவத்தின் பின்முலத்தை அவர் விரிக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தையின் சாவை விட அவர் கடிதமே என்னை கலக்கி மறித்தது என்றே சொல்ல வேண்டும். மறுபடி 6 ஆண்டுகள் சென்ற பின்னர் புதுமைப்பித்தன் விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரே வாரிசாக தினகரி பிறந்தாள். குழந்தை பிறந்திருக்கிறது என்ற தந்தி கிடைத்ததும் மறுநாளே புறப்பட்டு வந்துவிட்டார். அவருக்கு குழந்தைகள் என்றால் மிகுந்த பிரியம், அதிலும் பெண் குழந்தை என்றால் மிக மிக ஆசை. விதவிதமாக அலங்கரித்து பார்க்கலாம் என்பார். தினகரியின் மீது அவருக்கு இருந்த ஆசை அளவிட முடியாது. அவளோடு கொஞ்சி குலவ கூட அவருக்கு கொடுத்து வைக்கவில்லை. குழந்தை பிறந்த 4வது மாதம் பூனா சென்றார். அவளுடைய 2வது வயதில் பயங்கர நோயோடு திரும்பினார். தகப்பன் இல்லாமல் குழந்தை வளர முடியும், தாயில்லாவிட்டால் குழந்தை சீரழிந்து போகும் என்று அடிக்கடி சொல்லுவார். ஆனால் அந்த குழந்தையை வளர்க்க முடியாமல் அவர் மறைந்து விட்டாலும் கூட அவருடைய அன்பு மகத்தானது என்பதை எண்ணி கசிந்திருக்கக்கூடிய புதுமைப்பித்தனின் துணைவியார் கமலா விருத்தாச்சலம் எழுதுகிறார், இல்லற வாழ்க்கையில் பண வசதி குறைவை தவிர அவர் மிகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார். அந்த ஒற்றை தொடர்தான் அவர் வாழ்க்கை உன்னதத்தை, இன்பமயமான அந்த வாழ்க்கையின் ருசிகரத்தை எடுத்து காட்டுகிறது. இந்த உலகம் துன்பமயமானதுதான், அதனை இன்பமயமாக ஆக்குவதற்கு இனிய துணையாக இறைவன் கொடுத்த துணை மனைவி என்று கணவனும் மகத்தான வாழ்க்கை துணையாக வந்து நமக்கு தெய்வீக நிலையில் வாழ்விக்கக்கூடிய ஆற்றலுடையவர் கணவர் என்றும், கணவனும் மனைவியும் கருத்தொருமித்து வாழ்ந்துவிட்டால் எந்த துன்பங்களையும் வென்று என்றைக்கும் மரணமில்லா பெருவாழ்வோடு இந்த உலகத்தில் புகழோடு வாழ முடியும் என்பதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டுகளாக திகழ்ந்த இலக்கியவாதிகளாக நான் எண்ணி போற்றுவது இருவர். ஒருவர் மகாகவி பாரதியார், மற்றொருவர் மாபெரும் எழுத்தாளரான புதுமைப்பித்தன். இவர்களின் மகத்தான வாழ்வுக்கு மனைவியை தந்த சாதனைகளை சான்றுகளை நினைவு கூறுகிற பொழுது எந்த துன்பத்திலும் அவர்கள் சோர்ந்து விடாமல் அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற மனைவிதான் அவர்கள் வாழ்க்கையில் கண்டிருக்கக்கூடிய மகத்தான தெய்வீக ஆற்றல் என்பதை இந்த சம்பவம் நினைவுபடுத்தி பார்க்க தோன்றுகிறது. எனவே நண்பர்களே, இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் எல்லா துன்பங்களிலும் கை கொடுத்து உதவி உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மனைவியை தவிர மகத்தான தெய்வம் வேறொன்று இல்லை என்பதை மனம் கொண்டு விட்டால் இந்த மாபெரும் கலைஞர்களுக்கு செய்கிற நன்றியாக இதனை கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:06. தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTECH டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிர்களை பொன்னையின் பொதுப்புணல் நிகழ்ச்சியில அறிவுமணியர்கள் பங்கேற்க 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும் மற்றொரு எண் 0 43 42 24 40 31 என்ற இந்த இரண்டு எண்களை தொடர்பு கொண்டு பங்கேற்கலாம். அறிமுகர்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் அனுப்பலாம். 0 43 42 24 40 30 இதுதான் நம்ம நிலையத்தினுடைய வாட்ஸ்அப் எண். இதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாடலை நீங்கள் உங்களுடைய முகரடியோடு சேர்த்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கக்கூடிய முதல் அறிமுக நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, ஹீரோ கோபி, கொங்குருபாளையங்க.
0: கோபிச்செட்டிபாளையங்களா இல்லை கோபிங்களா?
1: கோபிச்செட்டிபாளையத்திலிருந்து பிடிக்கும்
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
4: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
4: கான்டாக்ட் 9524936156.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: நேரம் காலை 8:11.
11: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

நேர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 150 கனஅடியாக தண்ணீர் வரத்தானது உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம் குறித்த அறிவிப்பு. விரலி மஞ்சள் ஒரு குவிண்டால் குறைந்தபட்ச விலை 10,426, அதிகபட்ச விலை 16,176. மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலை 10,099, அதிகபட்ச விலை 14,139. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சேலத்திலிருந்து

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: 8:23 நிமிடம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிமுனையர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அங்காடி திருப்படத்திலிருந்து உன் பேரை சொல்லும் போதே.
0: உன் பேரை சொல்லும் போதே இதோ உங்களுக்காக வருது. கேட்டு ரசிங்கம்மா.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84820.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னையின் புது புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் காலை 8:30. நேயர்களினை கேட்கலாம்.
5: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
6: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
7: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
7: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி.
5: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
8: வணக்கம். கலிகால கம்பன் என்று அழைக்கப்படுவோர் யார் என்று கேட்டால் திருச்சிரபுரம் மீனா சுந்தரம்பிள்ளை அவர்கள். ஏன்னா கவி சக்கரவர்த்தி கம்பர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவருக்கு பிறகு அதிகமான நூல்களை எழுதிய ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் நம்முடைய திருச்சிரபுரம் மீனா சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு தான் உண்டு. திருச்சிரபுரம்னா எந்த ஒரு ஒன்றும் இல்லைங்க, திருச்சி தான். சிராப்பள்ளி குன்றுடையான் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடக்கூடிய ஊர் தான் அந்த திருச்சி. இந்த திருச்சியினுடைய பழைய பேர் திருச்சிரபுரம். இது பக்கத்தில் எண்ணையூருங்கிற ஒரு கிராமத்தில் சிதம்பரம் பிள்ளை அன்னத்தாச்சியினுடைய குமாரராக பிறந்தவர் தான், 1815 பிறந்தவர் தான் நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி பிள்ளை அவர்கள். இவரை சொல்கிறதுக்கு முதல்ல இவருடைய மாணவரை சொன்னால் நமக்கு தெரியும். நான் எப்படி அப்படி சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் ஊவே சாமிநாதையர் அவர்கள் நம்ம கேள்விப்படுறோம், தமிழ் தாத்தா. அவர் தமிழ் படிக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய மீனா சுந்தரம்பிள்ளை அவர்கள். இவர்

0: இங்க இளம் வயதுல இவர் எப்படி படாத பாடுபட்டு எப்படி சிரமப்பட்டு கல்வி கற்றார் அப்படிங்கிறத நான் படிச்சு பார்த்து ரொம்ப அப்படியே கண் கலங்கியிருக்கேன். இவருடைய வரலாற்றை ரெண்டு பாகமாக எழுதியிருக்காரு இவருடைய மாணவராகி உவே சாமிநாதையர். அதுல ஒரு செய்தி பாருங்க, இவர் உள்ளூர் பள்ளிக்கூடத்து வாத்தியார்கிட்ட படிக்கிறார். படிச்சு படிச்ச பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம் தான் தெரியும். அதுல யாப்பிலக்கணம் படிக்கணும்னு இவருக்கு ஆசை. அணி இலக்கணம் யாப்பிலக்கணம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அணி இலக்கணம் யாப்பிலக்கணம் படிக்கணும்னு ஆசை. உள்ளூர் இருக்க வாத்தியார்களை எங்களுக்கு முடிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுத்தோம்யா, அதுக்கு மேலே தெரியாது அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்திருக்கார். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அன்னக்காவடியும்பாங்க அதுக்கு. அன்னக்காவடின்னா என்னென்னா இந்த உலக்க மாதிரி ஒன்று இருக்கும், அதில் ரெண்டு பக்கம் தராசு மாதிரி இருக்கும், அதில் பானை வச்சு இந்த பக்கம் ரெண்டு ஒரு பானை இந்த பக்கம் ஒரு பானை தோலில் வச்சு விபூதி பூசி வருவாங்க. அன்னக்காவடி தர்மந்தாயி அப்படிம்பாங்க. வள்ளலார் பாட்டு பாடுவாங்க, தாய்மான சுவாமியுடைய பாட்டு பாடுவாங்க, அருணகிரிநாதருடைய பாட்டு பாடுவாங்க. அவர் அணி இலக்கணம் யாப்பிலக்கணத்தில் பெரிய புலவரான். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு நம்ம சிறு வயதில் இருந்த மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள். அவர் என்ன பண்ணாரா, அவர்கிட்ட போய் அவர் ஓய்வாக இருக்க போய் பார்த்து வணக்கம் சொல்லி, ஐயா எனக்கு நீங்கள் இந்த அணி இலக்கணம் சொல்லி தரணும். உடனே அவர் சொன்னார், நானே ஒரு சன்னியாச்சி, எனக்கு நீ என்ன பணம் தருவ? இவர் சொன்னார், நான் ஏழை வெட்டு பிள்ளை ஐயா, எனக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, நான் எப்படி உங்களுக்கு நான் பணம் கொடுக்க முடியும்? அப்படியா, சரி எனக்கு சாப்பாடாவது உன்னால் போட முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ அந்த சன்னியாசி ஒரு யோசனை சொன்னாராம், ஒன்று செய், நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ என்னுடைய அன்னக்காவடி இருக்கு இல்லையா, நீ தோளை தூக்கிக்கோ, தூக்கிட்டு என் கூடவே வா, நான் உனக்கு இலக்கணம் சொல்லிக்கிட்டே வர்றேன். இவர் சற்றும் தயங்காதுங்க, அந்த பிச்சை பாத்திரத்தை தன்னுடைய தோளில் வச்சுக்கிட்டு ஆசிரியரோடையே போவாராம். அந்த சன்னியாசியோடைய போகிற வீடுகளில் அவர் நின்று பாட்டு பாடி அந்த பிச்சை கேட்பாராம், அதை வாங்கி அவர் போட்டுட்டு போவாராம். இப்படி அதை அவர் ஒரு ஏறத்தாழ ஒரு ஒரு மாதம் அந்த ஊரை பூரா சுற்றி அவர் கிளம்புறதுக்குள்ளே அதை படிச்சுக்கிட்டாராம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னா அதுக்கு எடுத்துக்காட்டியவர் தாங்க. மயிலாடுதுறைங்கிற மாயபுரத்தில் தனக்கு ஏற்பட்ட சிரமம் மற்ற பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவரே என்ன பண்ணார்னா உணவு கொடுத்து கல்வி கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சார். அப்படி படிக்க வந்தவர் தாங்க நம்முடைய உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிதான் சொல்லக்கூடிய உவேசா அவர்கள். 6 ஆண்டு காலம் அவர்கிட்ட படித்தார். அவர்கிட்ட படித்தார்னு சொல்லக்கூடாதுங்க, அவருடைய வாழ்ந்தார். ஐயா அவர்கள் ஐயா அவர்கள்னா அவரை பற்றி சொல்வார். அவருக்கு மேலே அந்த வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். அவர் எவ்வளவு நூல்கள் எழுதியிருக்காரு. 19ஆம் நூற்றாண்டில் அதிகமாக எழுதப்பட்டது என்னென்னா சிற்றிலக்கியங்கள், அதாவது தலபுராணங்கள், பிள்ளைத்தமிழ், அந்தாதி, உலா, தூது, கலம்பகம் என்று அத்தனையும் அந்தந்த ஊர்களில் போய் பாடியிருக்க பெருமை இவருக்கு தான் உண்டு. அதே மாதிரி நம்முடைய முதல் நாவல் எழுதிய பிரதாமதலி அசிரத்தை எழுதிய முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இவருடைய நெருங்கிய நண்பர். இவரிடத்தில் படித்தவர்கள் வந்து பெரும்பெரும் கவிஞர்கள் எல்லாம் இவர்கிட்ட படித்தாங்க. இவர் பாடாத துறை இல்லைங்க. அதுலேயும் குறிப்பாக பிள்ளைத்தமிழில் சேக்கிழார் புராணம் பாடியிருக்கிறார் பாருங்கள். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் அதுதாங்க. அவர் சொல்கிற வேகத்துக்கு எழுத முடியாதான், அப்படிப்பட்ட திறமையும் தகுதியும் உடையவருங்க. இன்றைக்கு 1000 நூல்கள் அச்சேறி இருந்தாலும் கூட எத்தனையோ நூல்கள் வந்து கிடைக்காமல் போயிற்று. அவர்களை போன்றவர்களுடைய பெருமைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வரும் தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். அத்தகைய பெருமை மிகுந்த அந்த கவிப்பேரரசரை, கவியரசரை, கவி சக்கரவர்த்தி நாம் எப்போதும் நினைவு கொள்வோம். அவருடைய மாணவர்கள் மூலமாக நாம் அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்கிறோம். அந்த வரலாற்றை தந்தவர் உவேசா அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: நேரம் காலை 8:37.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வேலைவாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல வாட்ஸ்அப் படியாக விரும்பி கேட்டிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து செல்வி, ஜெயா, அபி, மகேஷ் குமார், தருண் ஆகியோர் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்

மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs. நேரம் காலை 8:46. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேயர்களினை கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். முகத்தில் கருமா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில் கருமா சைபால்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.

0: மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னால் அவன் நம்மக்கிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மக்கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பாக இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எப்போவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும், அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க, உடனே அதுக்கிட்ட போய் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே அது தலையில் தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டினா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமா, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியாக நினச்சிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலையில் தட்டுனா நாய்க்கு பிடிக்காது, அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது? நீங்கள் சும்மா இருங்க, அதுவாக கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க. கண்ணம், மார்பு, தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா, தலையில் தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும். அசையாமல் சில மாதிரி நின்றுடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா, துரத்திக்கிட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவன ஒன்றும் செய்யலை, அவங்ககிட்டே போகல, ஓடிக்கிட்டு இருந்தாங்கள்ல பசங்க அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சி பார்க்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது, நாம் வேறு பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமாக இருந்ததுன்னா அதோடய வால் வந்து உறுதியாக நேராக நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனால் அல்லது பயந்து போனால் அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிற்குதுன்னு வச்சுங்க, அதனால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சின்னா நீங்கள் விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க, இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற நினப்பில் தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான், தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால் சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடக்கூடாது. ஆகக்கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார், அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பித்தார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது. ஏன் இப்படி என்ன அது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமுங்க, தன்னோட தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது அப்படி தான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து

0: பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.

0: 8:55 நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிமுகர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? முத்துக்கோணன் ரோஜா. சொல்லுங்க ரோஜா, என்ன படிக்கிறீங்க? படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா?
1: படிக்கிறேன்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: காலேஜ் செகண்ட் இயர் பிபிஏ குரூப்.
0: அப்படியா, சரிம்மா. என்ன பாடல் வேணும்?
1: பையா
0: படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. இந்த அழகான மலைச்சாரல் நேரில் ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு ரசிங்கம்மா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. நேயர்களினை கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: அறிவியல் அறிவு வேறு, அறிவியல் பார்வை வேறு. ஒரு மனிதன் தன் சிந்தனைக்கு, அறிவுக்கு முழு உரிமை கொடுத்து அதன் அடிப்படையில் அமைந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வெறுப்பு வெறுப்பின்றி அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை பெற்றிருந்தால் அதைத்தான் அறிவியல் பார்வை என்கிறோம், சயின்டிபிக் அப்ரோச். ஆனால் இன்று தேவைகளே கண்டுபிடிப்புகளின் தாய் என்று பேசப்படுகிறது. ஒரு முறை தவளையை பதப்படுத்துகிறார்கள். அதன் காலில் கத்தியை கொண்டு போய் வைக்கிற போது பதப்படுத்தப்பட்ட தவளையின் கால்கள் உதறுகிறது. அந்த உதறுவது எதனால் ஏற்படுகிறது, அந்த உதறல் என்று ஆய்வு செய்த போதுதான் மின்சாரத்துக்கான கரு கிடைத்தது. நீங்கள் வீட்டில் கொதிக்கிற தண்ணீர் பாத்திரத்தின் மீது மூடி வைத்திருந்தால் கொதிக்கிற தண்ணீர் பாத்திரத்தின் மூடி மேலே சுற்றி வீசப்படும். அப்படி வீசியதனால்தான் நீராவி இயந்திரத்திற்கான கரு கிடைத்தது, யோசனை கிடைத்தது. காற்றிலே ஆடுகிற ஈரச்சட்டை காற்றில் உப்பி நின்றது. அதை பார்த்துதான் பலூன் தயாரிக்கும் சிந்தனை தோன்றியது. சிலந்தி வலையை பின்னுகிற காட்சியை பார்த்தார்கள், தொங்குபாலத்திற்கான சிந்தனை தோன்றியது. தேவாலயங்களிலே கூண்டில் ஆடுகிற எரிவிளக்கு தீபத்தை பார்த்தபோது வெண்டுலம் உருவாவதற்கான சிந்தனை தோன்றியது. மேலிருந்து கீழே விடுகிற ஆப்பிளை எல்லோரும் தான் பார்த்தோம். ஆனால் ஒருவனுக்கு தோன்றிய சிந்தனை புயிர்ப்பு விசையாக மாறியது. இப்படி பல நிகழ்வுகள் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் தாயாக இருக்கிறது. அறிவியல் விஞ்ஞானிகள் தங்களை அர்ப்பணித்து பணி செய்தார்கள். இரவை பகலாக்கி உழைத்தார்கள், பகலிலும் உழைத்தார்கள். அப்படி உழைத்த உழைப்பின் விளைவுதான் அருமையான கண்டுபிடிப்புகள். அப்படி பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த பெஞ்சமின் பிராங்க்ளின் என்ற விஞ்ஞானியை இடிதாங்கியை கண்டுபிடித்தவர்

0: பார்வைகளுக்கான கண்ணாடியை கண்டுபிடித்தவர். அவரை ஒரு கூட்டத்தில் பாராட்டுகிறார்கள். அந்த நிகழ்ச்சி பிரெஞ்சு மொழியில் அமைந்திருந்தது. பிராங்க்ளின் அவர்களுக்கு அந்த பிரெஞ்சு மொழி தெரியவில்லை, தெரியாது. அந்த கூட்டத்தில் நிகழ்ச்சியில் எல்லோரும் கைதட்டுகிற போது அவருக்கு தெரிந்த பவுலர் என்ற அம்மையார் கைதட்டுகிற நேரத்தில் இவரும் கைதட்டி கொண்டே இருந்தார். நிகழ்ச்சி முடிந்தது. அவரது பேரன் அவர் அருகே வந்து சொன்னான், என்ன தாத்தா, உங்களை பற்றி பாராட்டி பேசும்போது மற்றவங்களோட நீங்கள் தான் அதிகமாக கைதட்டினீர்கள். ஒரு மொழி தெரியாதனால் ஒரு அறிவுஜீவிக்கு ஏற்பட்ட விளைவு. இன்றைக்கு நாம் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய பொழுது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் நீங்கள் நினைச்சபடியும் அமையட்டும். நிலையத்தில் நேரம் 9:05. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
0: ஒரு மரம் 1000 உயிர்களுக்கு உயிர் கொடுக்கும். நாம் நட்ட ஒரு சிறிய கன்று நாளை நமக்கே நிழலாகவும் காற்றாகவும் மழையாகவும் திரும்பி வரும். மரம் நடுவோம், வளம் பெறுவோம். இந்த தலைப்புல தான் இன்னைக்கு வானலையில் வசந்தம்ல நம்ம பேச போறோம். இயற்கையை நேசித்து பசுமையை பரப்பி வரும் ஒரு சிறப்பு விருந்தினர் கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நிறைய தகவல்களும் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், மரம் நடுவோம், வளம் காப்போம். இயற்கை ஆர்வலர் எம் கார்த்திக் அவர்களுடன் நீரலையில் இணையலாம். வணக்கம் கார்த்திக்.
9: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்,
0: எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன்.
0: சரிங்க, நானும் நலமா இருக்கேன். இந்த வாரம் பாத்தீங்கன்னா மரம் நடும் வாரம், அதனால இந்த சிறப்பு நேரலை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். மரத்தோட முக்கியத்துவம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், தெரியாமலாம் இருக்காது. இந்த முக்கியத்துவம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, இதுல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது, அந்த கதையை சொல்லுங்களேன்.
9: நம்ம கல்லூரி படிக்கும் போதே பாத்தீங்கன்னா கொங்கு கல்லூரியில படித்தேன். அங்க பாத்தீங்கன்னா இயற்கை சூழலோட தான் நம்ம படிக்கிறதுக்கான சூழல் அமைஞ்சது. அது இல்லாம நம்ம குடும்பமும் விவசாய குடும்பம். அப்பா அம்மா எல்லாமே விவசாயம் தான், முழு நேர விவசாயிகள் தான். அதனால அப்பா கூட எப்பவும் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய தண்ணி பற்றாக்குறை வரும். வருடத்துக்கு 6 தண்ணி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அது தீர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஏரி பக்கமே தான் இருக்குது. நம்ம 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஏரி இருக்குது, ஆனால் நீர் ஆதாரம் கிடையாது. சீம கருவேல மரங்களாக இருந்தது, அவங்கள வந்து அகற்றிட்டு நம்ம மரங்களை வச்சோம்னாக்குல நீர் ஆதாரம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. அதுக்காக நம்ம ஏரியை வந்து பசங்க கூட சேர்ந்து முள்ளெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு இப்போ நாங்களே வந்து ஒரு குறுங்காடு மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம். அதுக்கு பொருளாதார ரீதியாக நமக்கு பணம் இல்லை, அதனால் என்ன பண்ணலாம்னுமோ நம்ம ஒரு நர்சரி மாதிரி உருவாக்கி பண்ணலாம். அதை வந்து

0: நம்ம ஏரிக்கு நம்ம பண்ணிக்குவோம், சொந்தமாகவே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம உருவாக்க ஆரம்பித்தோம். அதில் நிறைய தேடி பயணப்படும் போது பார்த்திங்கன்னா நிறைய நட்புவட்டங்கள் கிடைச்சாங்க. அவங்க மூலியமாக இப்போ அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நிறைய மரங்கள், மூலிகை அந்த மாதிரி அழிவின் விளிம்பில் இருக்குது. இன்னொன்று, மக்களுக்கும் அதை பற்றின விழிப்புணர்வு இல்லை. அப்போ அதை நம்ம ஒரு சூழலுக்கு கொண்டு போய் சேர்த்துலாம் அப்படின்ற சூழலில் தான் நாங்கள் உருவாக ஆரம்பித்தோம். சின்னதாக ஆரம்பித்தோம், ஒரு 10 கன்னில் தான் எங்கள் ஏரிக்காக ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் ஏரியிலையும் இப்போ நாங்கள் வந்து ஒரு 500 செடி வச்சு ஒரு குறுங்காடாக உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போவும் திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு 1100 மரங்கள் கொண்ட ஒரு சூழலியல் பூங்காவாக ஒன்று உருவாக்க போகிறோம். அவ்வை அறிவிசார் சூழலியல் பூங்கான்னு சொல்லிட்டு அதை உருவாக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தான் நாங்கள் இந்த இயற்கை சார்ந்த மரங்கள் சார்ந்த சூழலுக்குள்ளே நம்ம உள்ளார வந்தோம்.
1: வந்தீங்களா? எத்தனை வருஷங்கள் ஆகும்?
0: நம்ம 2018 உள்ளார வந்திருக்கோம். மொதல் 14 ஆரம்பித்தேன். பட் நான் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 18 தான் முழுமையான அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டேன். அதிலிருந்து தான் பார்த்திங்கன்னா மரங்கள், மூலிகை அந்த மாதிரி தேடல் அதிகமாச்சு. அதுக்கான கவர் வாங்குறதுக்கு, அதுக்கான சூழல், என்ன மாதிரி மூலிகை வந்து அதிகமாக மக்களுக்கு தேவையாக இருக்குது, அது எவ்வளோ பலன் கொடுக்கும், அதை எப்படி மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கான சூழலை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பற்றின விழிப்புணர்வும் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு எக்ஸிபிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ வகையான மரங்கள் இருக்குது, அதோடய பேர் என்ன, அதோடய குணங்கள் என்ன, அது எப்படி பூக்கும், அதோடய விதைகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான இதுவுமே நாங்கள் கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் காலேஜஸ்க்கும் கொண்டு போய் சேர்த்திட்ருக்கோம்.
1: சரி, இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஏரி ஒரு குறுங்காடு உருவாக்குறோம், உருவாக்குறதுக்கான முயற்சியில் தான் ஃபஸ்ட்டு இறங்கணும் அப்படின்னு. அந்த முயற்சியே கண்டிப்பாக வந்து ரொம்ப கடுமையானதாக இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க?
0: உண்மையாக சொல்லணும்னா மிகப்பெரிய கடுமையான சூழல் தான். கிராம மக்கள் எதிர்ப்பு இருந்தது. நம்ம முதல் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சும் போது இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, ஏன்னா திரும்ப எப்படி சீம கருவெல்லாம் வந்துட்டே தானே இருக்கும், எல்லாரும் இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இதை செய்கிற, வேணாம் விட்டுரு அப்படின்னு அந்த வழியை நிறைய கிராம மக்கள் பயணப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் தனியாக தான் அந்த வெட்டி எடுத்துகிட்டு இருந்தேன், அகட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இல்லை இதோட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நாள் தெரியும், கண்டிப்பாக அதுக்கான இது ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் நான் மொதல் 16 நான் மட்டும் தனியாக பண்ணேன். 17 ஒரு 2-3 பசங்க கூட வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணலாண்டா வாடா அப்படின்னு கூப்பிடும் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரிய பசங்க கிடையாது, எல்லாமே ஸ்கூல்ஸு படிக்கிற பசங்க தான். அவங்க வந்து கூட வந்து ஜாயின் பண்ணி அப்புறம் ஒரு பக்க கரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மரங்களை வச்சோம், சின்ன சின்ன மரங்களாக கொண்டு போய் வச்சு அவங்க ஒரு 15-20 ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால தொடர்ச்சியாக என்ன கல்லூரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுனால அவங்களால வர முடியல. நம்மளும் வேலை அந்த மாதிரி சூழல் காரணத்தினால நம்மளும் அது தொடர்ச்சியாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா திரும்பவும் 18 ஏன்னா அதுக்கப்புறம் வறட்சி அதிகமாக ஆரம்பிச்சது, தண்ணி சுத்தமாக கிடையாது. அதுக்கப்புறம் அந்த வருஷம் நாங்கள் பண்ண செடி எல்லாமே இறந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் 18 தான் பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு யோசனை வந்து நம்ம நிறைய பரப்பில் வைக்கும் போது தான் நம்மளால் அதை நிறைய செய்ய முடியல, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னமோ ஒரு சின்ன பரப்பில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிடிஓ கிட்ட போகணும், தாசில்தார்கிட்ட போகணும், விஓ கிட்ட போகணும், எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கும் போது தனிநபருக்கு ஒரு ஏரிய ஒரு பொது சொத்தை வந்து பராமரிக்கிறதுக்கோ இல்லை அதை எடுத்து எந்த விஷயம் செய்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் அந்த இடத்துலேருந்து எந்த பொருளையும் வெளியே எடுக்காமல் செய்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், அனுமதி லெட்டர் கொடுக்க மாட்டோம், பட் நாங்கள் உங்கள் கூட உதவி பண்ணுறோம்,
1: சப்போர்ட் பண்ணுறோம்
0: அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் அவர்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டுட்டு வந்துட்டு அப்புறம் ஜேசிபி கொண்டு வந்து இது பண்ணோம். உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி யாரோ பண்ணாங்கன்னு தெரியல, ஒரு கிராம மக்கள் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. நாங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம், அப்போ தான் ஆரம்பித்தோம், ஒரு 10 முள் பிடுங்கியிருப்பாங்க. அப்புறம் வந்து நிறுத்திட்டாங்க, பிடுங்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு. அப்புறமா திரும்பவும் வியோக்கிட்ட தாசில்தார்கிட்டலாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லுங்கள் அப்படின்னதுக்கப்புறம் அப்புறம் அவங்க வந்து பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே மட்டும் ஒரு 300 மரங்கள் வச்சு ஒரு குறுங்காடு மாதிரி உருவாக்கணும், அதில் ஒரு 30 வகையான மரங்கள் உருவாக்கணும். என்னென்னா நம்ம இங்கே அரிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. தாண்ட்ரிகா, பதிமுகம், சொர்க்கம் அந்த மாதிரியான ஒரு ரேராக இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 3x3 அந்த பரப்பளவில் பார்த்திங்கன்னா நாங்கள் குறுங்காடாக ஆரம்பித்தோம். அப்போவும் வறட்சி தான் இருந்தது, தண்ணி பிரச்சனை இருந்தால். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாயிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னும் போது சரிப்பா நானும் உங்களுக்கு கூட ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விவசாயத்தை விட்டுட்டு எங்களுக்காக தண்ணி சப்ளை பண்ணார். அப்படி கொடுக்கும்போது அப்புறம்

0: கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பண்ணோம். அதுக்கு தண்ணி பிரச்சனைக்காக என்ன யோசனை பண்ணேன்னா, நம்ம காய்கறிகளை பண்ணலாம், மரங்கள் நடவு பண்ணிட்டோம், பட் தண்ணி பிரச்சனை இருக்கு, எங்களால் தொடர்ச்சியாக தண்ணி கொடுக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது காய்கறி விதைகளை உள்ளார கொண்டு வரலாம். ஏன்னா மூடாக்கு மாதிரி போட்டுட்டோம்னாக்கில் தண்ணி ஆவியாகிறது குறையும், நம்ம ஒரே இடத்துல தண்ணி கொஞ்சமாக கொடுத்தா போதும் அப்படின்ற சூழலில் யோசனை பண்ணோம். அதுக்கப்புறம் பீக்கனக்காய், சுரக்காய் அந்த மாதிரி கொடி வகைகள் காய்கறிகளும் கொண்டு வந்தோம், பூச்செடிகளும் உள்ளார கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா பறவைகள் நிறைய உள்ளார வர ஆரம்பித்தது, அப்புறம் தேன் பூச்சி கூடு கட்ட ஆரம்பிச்சது. எங்களுக்கு அது பெரிய அதிசயமாக இருந்தது. ஏன்னா தேன் அவ்வளோ சீக்கிரம் ஒரு பொதுவான இடத்துல கட்டாது, ரொம்ப மறைவான இடத்துல கட்டும். அங்கே வந்து தேன் பூச்சி கூடு கட்டுச்சு, அப்புறம் பறவைகள் கூடு கட்டுச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒரு
1: ஒரு விஷயம் நம்ம நல்லதா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது
0: ஆ
1: அப்படின்ற ஒரு கண்டிப்பா மனசுக்கு திருப்தி இருந்திருக்கும் இல்லையா?
0: ஆ கண்டிப்பாக நிச்சயமாக. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது சும்மா நம்மளால் செய்ய முடியுமா தெரியாது, பட்டு எந்த இலக்கு இல்லாமல் தான் ஆரம்பித்தோம். ஒரே ஒரு விஷயம், நம்ம கிராமத்தில் தண்ணி வரணும் அப்படின்றது. அந்த 20 பீரியடில் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 வருஷம் பயணப்பட்டோம், நிறைய சிரமம் இருந்தது. அதில் இடையிலையுமே பார்த்திங்கன்னா பனை விதைகளும் பண்ணோம். 2019 பார்த்திங்கன்னா திருச்சி ஒரு 8 வச்சு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பனை விதைகள் நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதில் பண்ணாங்க. அதில் நம்ம கிராம மக்கள் பசங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5000 பனை விதைகள் நம்ம ஏரி கரைகள் முழுக்க நம்ம இது பண்ணி கொடுத்தோம். அதே பிரிவில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஏரி பராமரிப்பு பணின்னு சொல்லிட்டு கிருஷிமம கருவேல மரங்களை ஃபுல்லாக அகற்றணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஆர்டர் போட்டது. அப்போ எங்களுக்கு நல்ல உதவியாக இருந்தது. நாங்கள் சின்னதாக தான் ஆரம்பித்தோம். ஏன்னா நாங்கள் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 200 அடிக்கு பரப்பளவில் தான் நாங்கள் சீமமுள்ளெல்லாம் பிடுங்கிட்டு நாங்களே பண்ணோம். அதுக்கு ஒரு 15,000 ரூபா செலவாச்சு, நானும் என் தம்பியும் பண்ணும் போது. அதுக்கான செலவுகள் வந்து 2 பேர் ஏற்றுக்கிட்டோம், 15,000 ரூபா சதீஷ்னு சொல்லிட்டு அவரும் நானும் தான் பண்ணோம். அப்புறம் அது என்னாச்சுனாக்குல, அதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சதுடனே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்.
1: கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது இயற்கை வந்து அதற்கான எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களை வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும்.
0: ஆ கண்டிப்பாக. என்னாச்சுனாக்குல, அப்புறம் எங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்ததுன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சரி, அதனால நம்ம பனை விதைகள் நடவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பனை விதைகளையும் தேடி கொண்டு வந்து ஒரு 5000 பனை விதைகள் நடவு பண்ணோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 பனை விதைகள் பார்த்தீங்கன்னா முளைச்சி இன்னைக்கு பெரிய மரங்களாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுவுமே எங்களுக்கான ஒரு வெற்றியாக தான் பார்க்குறோம்.
1: கண்டிப்பாக இது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்களாக கேட்குறவங்களுக்கு தெரியலாம், பார்க்குறவங்களுக்கு தெரியலாம், ஆனால் இது எல்லாமே உங்களோட உழைப்பு, கடுமையான என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் நட்ட செடிகள் அழிஞ்சாலுமே திரும்பவும் ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய மன வலிமை கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க ஏற்கனவே நட்டதெல்லாம் போச்சு, திரும்பவும் ஏண்டா அதிலே போய் செய்கிற அப்படின்னு கண்டிப்பாக நிறைய டிஸ்கரேஜ், நிறைய டிமோட்டிவேஷன்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, அது பெரிய விஷயம்தான். சரி, நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். அவங்க இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்ஏஎம் டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல

0: அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலக தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
1: என்ஏசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட் 5

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட், எம்எட் என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு வானலையில் வசந்தம், மரம் நடுவோம், வளம் காப்போம். இயற்கை ஆர்வலர் எம் கார்த்திக் தான் நம்ம கூட நேரலையில் இணைந்து தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். நேயர்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 99-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 99-86-65-20-25 இந்த எண்கள் அழைக்கலாம். கார்த்திக், இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம், நான் பாபர்படியில இருந்து நவீன் பேசுறேன்.
6: சொல்லுங்க நவீன்.
7: சிறப்பு அறிஞருக்கு வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா, சொல்லுங்க
7: அண்ணா. சார், அதாவது வந்து நீங்க மரம் வளர்க்கறத பத்தி சொல்றீங்க, உங்களோட காடு வந்து நீங்க யாராவது இப்ப நிறைய பேர் வந்து இயற்கை சம்பந்தமா ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க, பிஹெச்டி ஸ்காலர்ஸ் எல்லாம், அவங்க எல்லாம் வந்து உங்களோட அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏதாவது கைடன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சார், இதுக்காக ரிசர்ச் ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்க இது சம்பந்தமாட்ட பத்தி ஒரு தகவல்?
8: இல்ல ரிசர்ச் அந்த மாதிரி போல, பட் நம்ம உருவாக்கி தான் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருமே இப்போ அந்த ரிசர்ச் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேரான மூலிகைகள்லாம் கிடைக்கல அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விதைகள் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம விதைகள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம்.
6: சரிங்க, இப்போ வந்து உங்ககிட்ட எத்தனை வகையான செடிகள், மரங்கள் இருக்கு, என்னென்ன வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு?
8: இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120 வகையான மரங்களும் மூலிகை அதெல்லாமே வச்சிருக்கோம். அதே மாதிரி காய்கறி விதைகளும் ஒரு 100 வகையான காய்கறி விதைகள் வச்சிருக்கோம். அதே மாதிரி கிழங்கு வகைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வகையான கிழங்கு வகைகள் வச்சிருக்கோம். மர வகைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேடப்படக்கூடிய, அதாவது அழிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னா, இப்போ தேட்டான் கொட்டன்னு ஒன்று இருக்குது, தேட்டான் மரம்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணணும்னா தண்ணியை வந்து சுத்திகரிப்பு செய்யும். அதுக்கான அந்த விதைகள் இருக்குது, அதுவும் நம்ம இப்போ செடியை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தாண்ட்ரிக்கான மரம் இருக்குது, தாண்ட்ரிக்கா, சொர்க்கம், பதிமுகம், இது மூணுமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் மூலிகை தண்ணின்னு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். இந்த மூணு மரங்களோட பட்டைகளை எடுத்து தான் அந்த மூலிகை தண்ணி பண்ணுறாங்க. ஏன், எதுக்காக அப்படின்னா அந்த காய்ச்சல் வருது இல்லைங்களா, அந்த காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அங்கே கூலிங் அதிகமாக இருக்கும், அதனால் வெளியிலேருந்து வர

0: மக்களுக்கு வந்து அந்த காய்ச்சலோட இது வரக்கூடாதுன்றதுக்காக அந்த தண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி மரங்களும் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி மூலிகையில் பார்த்திங்கன்னா எலும்புட்டி மூலிகைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம், அப்புறம் ஏஜ் ஒரு 50 வயசுக்கு மேலே போனாங்க மூட்டு வலி வரும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூலிகையை வந்து கஷாயமாவோ இல்லை பவுட்ரவோ இல்லை நம்ம கீரை துவையல் மாதிரியோ எடுத்துக்கலாம், நேரடியாகவே நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மூலிகை இருக்குது. அதே மாதிரி முறிக்குட்டின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை பார்த்திங்கன்னா அடிப்பட்ட வெட்டு காயங்களுக்கு வந்து சரி பண்ணும். அதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு அதோட இலைகள் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும். நம்ம கசக்குனேன்னா ரத்த மாதிரி தான் அதோட இதுவுமே இருக்கும். அதை நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் உங்களோட வெட்டு காயங்கள் வந்து சீக்கிரமாக குணமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி நம்ம முடிக்காக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான மூலிகைகள் இருக்குது.
1: சரிங்க, நிறைய மூலிகைகள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது வந்து இந்த மூலிகைகள் பற்றிலாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா வந்து நீங்கள் ஒரு மரத்தை தான் நட்டு ஒரு ஏரியை சுத்தம் பண்ணி இது பண்ணணும்னு போனீங்க, இப்போ மூலிகைக்குள்ளே எப்படி வந்தீங்க?
0: இப்போது என்னாச்சுனாக்கில் நட்போட்டங்கள் நிறைய பெருக ஆரம்பிச்சது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மர விதைகள் வேணும் அப்படின்னா நம்ம பகுதியில் மட்டுமே அந்த இப்போ நான் சொன்ன மர விதைகள்லாம் நம்ம பகுதியில் கிடைக்கிறதில்ல, எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் நான் வெளியில் நட்பு வட்டங்கள் மூலிமா தான் தேடினேன். இப்போது சென்னையிலேருந்து பிசி சரவணன் ஒரு அண்ணா இருக்கார், அப்புறம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் இருக்கார், மரம் துரைராஜன் ஒருத்தர் இருக்கார், அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு நண்பர்கள் இருக்காங்க. இப்போ வேலூரில் பார்த்தீங்கன்னா சுந்தர்ன் இருக்காங்க, பாண்டிச்சேரியில் சுந்தர்ன் இருக்காங்க, வேலூரில் யுவராஜன் இருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்கள்கிட்ட எல்லாமே நம்ம பேசும்போது அவங்க ஒவ்வொரு விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி தேவைகள் இருக்குது, இந்த மாதிரி மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு மாதிரி. இப்போ அவங்களோட நட்பு வட்டங்கள் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு மூலிகை வேணும்ப்பா, அதாவது கிடைக்குமா பார்த்து சொல்லு அப்படின்னுமா. நம்ம மரங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆனால் இந்த மாதிரி ஒரு மூலிகை கேட்குறாங்கன்னா அவங்களால அதை ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அப்புறம் தான் நம்ம யோசனை பண்ண ஆரம்பித்தோம், ஏன் நம்ம மரங்கள் மட்டும் பண்ணுறோம், மூலிகையும் பண்ணுவோமே, அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துலாமே. ஏன்னா அதோட பயன்கள் ரொம்ப பெருசு. ஏன்னா மரங்கள் பார்த்திங்கன்னா தண்ணியாக கொடுக்கும், ஒரு சில விஷயங்களோட அதை நிறுத்திக்கும், ஒரு நன்னலை கொடுக்கும், ஒரு காய் கொடுக்கும் அதோட இருக்கும். ஆனால் மூலிகை பார்த்திங்கன்னா உடம்பை வந்து சரிப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இப்போ நிறைய சித்த மருத்துவங்கள், இப்போ நம்ம கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா மூலிகையோட தேவைகள் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும். அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம மூலிகை வந்து உருவாக்க உள்ளார போகணும்.
1: சரிங்க கார்த்திக், இப்போ நம்ம கூட ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்க பேசுங்க.
2: நான் மூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க மூர்த்தி, உங்க கேள்வி கேளுங்க.
2: நான் வந்து ஒரு 15 வருஷமா தனியார் ஒப்பந்ததாரர் கிட்ட ரோடுவேல் தான் செய்யறேன் மேடம். ரோடு எல்லாம் ஹைவே இல்ல, எல்லாத்தாலுமே செடி வைக்கிறாங்க, அவங்க கவர்மெண்ட் தான் வைக்குது, ஆனா அதை வந்து பராமரிக்கிறதுல வைக்கிறத மட்டும்தான் பாக்குறோம். அதுக்கு சரியான ஆளுங்க அந்த தண்ணி கொண்டு போய் கூட ஊத்துறது இல்ல, நிறைய தவிர அந்த மாதிரிதான் இருக்கு. கிராமப்புறங்கள்லயும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏரிங்கெல்லாம் சுத்தம் பண்ணி ஏரி கரம் எல்லாம் கூட செடி வைக்கிறாங்க. அது ஏதோ அந்த ஏரி வேலைக்காரை விட்டு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி ஊத்துறாங்க, அப்புறமா அதுவும் மறந்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு சரியான முறை எடுத்து செய்யுமான்றதுதான் என்னோட கோரிக்கை.
1: சரிங்க ஐயா, ஆனால் வந்து இது வந்து முறையாக அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஆகிய நாம தான் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து நம்ம பகுதியில் ஒரு மரம் நட்டிருக்காங்க, அது நமக்கு தான் பயன் தரப்போகுதுன்றத கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து தேவையானதெல்லாம் செய்வாங்க. கார்த்திக், இப்போ என்னோட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இப்போ மரம் நடுறது நடுறாங்க, அதை வந்து எந்த மாதிரி நம்ம பராமரிக்கணும்? இப்போ நான் மரம் நட்டுட்டேன், அதுக்கு தேவையான எரு போட்டுட்டேன், தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது சாக ஆரம்பிச்சிருது, அது ஏன் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அதை எப்படி பராமரிக்கணும் அதை சொல்லுங்க.
0: இப்போ மொதல் மரங்கள் நடுறதை பற்றி சொல்லிடலாம். இன்னொன்று மரங்களை எப்படி தேர்வு செய்யணுன்றத சொல்லிடலாம். இப்போ மரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பகுதிக்கான மரங்கள் சில இது இருக்குது, புங்க மரம், வேப்ப மரம், இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விதை போட்டு வளர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, பறவைகளாக போடுவோம், அது முளைச்சி அவங்கள வந்துடும், இயற்கையான சூழலில் வந்துடும். அந்த மாதிரி சூழல் கட்டமைப்புக்கு நம்ம நடக்கூடிய மரங்களையும் நம்ம தேர்வு செய்யணும். இப்போ விதைகள் மூலயமா உற்பத்தி பண்ணுற மரங்கள் பார்த்திங்கன்னா இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த ஜூன் ஜூலையில் நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் மழைக்காலங்கள் இருக்கும், அந்த மழைக்காலங்கள் சீசனை இப்போ பொறுத்து நம்ம நடவு செய்யணும். இன்னொன்று ஒரு 2 அடிக்கு குழி எடுத்து நம்ம ஒரு அடி மண் கண் அந்தளவு ஆழத்தில் வச்சுட்டோமோ அப்படின்னா மழைங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குழியில் வந்து தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஈரப்பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மாதம் 20 நாள் அந்த ரேஞ்சுக்கு வந்து அது ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். அதுவும் எங்களால் சிரமமாக இருக்குது அப்படின்னா மூடாக்க பண்ணலாம். நம்மக்கிட்ட ஒரு இலத்தலைகள் கிடைக்குது, குப்பைகள் கிடைக்குது அப்படின்னா அந்த குப்பைகளை வந்து அந்த மரங்களை சுற்றி போட்டுடலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு தண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த ஈரப்பதம் பார்த்திங்கன்னா ஒரு 15

0: அஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு இது தாங்கும்.
1: ம்
0: அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளும் இப்போ முயற்சி பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம மொதல் குறுங்காடு உருவாக்கும் போது எங்களுக்கு தண்ணி பிரச்சனை தான் பெருசாக இருந்தது. அதே மாதிரி வாட்டர் கேனில் நாங்கள் சப்ளை பண்ணோம்.
1: ம்
0: என்னென்னா மரங்கள் கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ 1 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குன்னா ஒரு 4 ஓட்டு போட்டுட்டு அந்த மரங்களோட மரங்கள் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கேனையும் கூட வச்சுருவோம். அப்போது அந்த நீர் பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஒரு 10 நாள் தாராளமாக தாங்கும். ஏன்னா மேலே நம்ம தண்ணி கொடுக்கும்போது சுற்றியும் பரப்பளவு அதிகமாக இருக்கும். அது என்னன்னா தண்ணி உடனே ஆவியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது 1 அடி ஆழத்தில் தான் இருக்கும். இப்போ 1 லிட்டர் கேன் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அடி ஆழத்துக்குள்ள தான் நம்ம கேனே வைப்போம். அப்போ அந்த தண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் கிட்ட மட்டும்தான், அதோட வேர்கள் கிட்ட மட்டும்தான் தண்ணி போகும். இன்னும் அதே மாதிரி இப்போ விதைகள் மூலயமா உற்பத்தி பண்ணுற மரங்கள் பார்த்தீங்கன்னா வேர் வந்து ஆணி வேர் அப்படியே இருக்கும். இப்போது இல்லை ஏர் லேயரிங் மூலயமா பண்ணி கொடுக்குறது, ஒட்டச்செடி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இறந்து போயிடும். இப்போ நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வரதெல்லாம் ஏர் லேயரிங் பண்ணி எங்களுக்கு உடனே பலன் வேணும்னு ஒரு மரங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு பல வகையாக வைப்போம். ஆனால் வச்சு ஒரு 15 நாள் நல்லாயிருக்கும், உடனே இறந்து போயிடும். அதுக்கான காரணங்கள் அதுதான்.
1: சரிங்க கட்டி, அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஐயா சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம் ஐயா. நல்ல மல்லி ஓட்ட கட்டுப்படி மாட்டுக்காரன் கிருஷ்ணன் பேசுறேன் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: ஐயா எனக்கு வந்து இந்த வயல்ல வந்து அதாவது ஆடும் திண்ணுங்க ஐயா.
0: ம், சொல்லுங்க ஐயா.
2: மரம் வந்து கழனிக்கு பாதிக்க கூடாது, அந்த மாதிரி புதுமையான ரகம் என்னென்ன ரகம் இருக்கு ஐயா உங்களுக்கு கிடைக்கல பத்தி கொஞ்சம்?
0: உண்மையா சொல்லுறேன்னா நம்ம எப்படி உணவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஆடு மாடுகளும் பாத்தீங்கன்னா எல்லா தாவரங்களையும் உணவுக்கு எடுத்துக்கும். ஏன் எடுத்துக்கும் அப்படின்னாக்குள்ள அதோட பசியை போக்கலை, அதுக்கான உணவு கிடைக்கல அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்ன உரணும் இருந்தாலும் அது அவங்க எடுத்துப்பாங்க. அதனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் புங்க மரம் கூட தான் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் புங்க மரையும் சாப்பிட்ருக்கு நம்ம வச்சுருக்கிற மரங்களில். அதனால் அந்த மாதிரி இது பார்த்து நம்ம வைக்க முடியாது. வேகமாக வளரக்கூடிய மரங்களை வைக்கலாம். தாண்டிரிக்காய் மரம் வைக்கலாம், கடுக்க மரம் வைக்கலாம், இப்போது குதிரை பிடிக்குன்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரம் வைக்கலாம், தூங்கு முஞ்சி மரம் வைக்கலாம். இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக வளருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெனலுக்கும் வராது. இப்போ மகோகனி மரமெல்லாம் டிம்பர் மரத்துக்காக வைக்கிறாங்க. அந்த மரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெனல் நிறையா கொடுக்காது, உயரமாக வளரும். அப்போது ஆடு மாடுகள் பார்த்திங்கன்னா கடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வளர்ந்துருவாங்க. இப்போ மகோகனி மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை வளர்ச்சி பார்த்திங்கன்னா 1 அடிக்கான சூழலில் இருக்குது, ஒவ்வொரு அடி அடியாக வளருவாங்க. அந்த மாதிரி மரங்கள் கூட நம்ம விவசாய நிலங்களை வச்சுக்கலாம்.
1: ம், சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ, வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல்

0: குமாரபாளையம்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியின் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
9: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
10: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி
11: திருச்செங்கோடு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
6: ஒன்பது மணி 41 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு மரம் நடுவோம் வளம் காப்போம் இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில இணைந்திருக்கிறார் இயற்கை ஆர்வலர் M. Karthik அவர்கள். தொடர்ந்து அவர் கூட பேசலாம். கார்த்திக், நீங்க வந்து ஒரு பூங்காவை உருவாக்கிட்டு இருக்கேன், அந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த முயற்சி எதுக்காக முன்னெடுத்தீங்க? அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க.
12: இப்போ நம்ம வந்து அவை அறிவுசார் சூழலில் பூங்கான்னு உருவாக்கியிருக்கோம். அந்த பூங்கா எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, எனக்கு இடம் கிடையாது, குறைவான இடம் தான் இருக்குது, அதில் விவசாயம் மட்டும்தான் பண்ண முடியும், மரங்கள் வளர்க்க முடியாது, மூலிகள் வளர்க்க முடியாது. அப்போது அதே மாதிரி நம்ம மக்களுக்கும் அது எங்கிட்ட இருக்குது, ஒரு 120-150 வகையான மரங்கள் இருக்குது. ஆனால் அது மக்களுக்கு அது எப்படி இருக்கும், மரங்களாக எப்படி இருக்கும், செடியாக இருக்குது மரங்களாக எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அதே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும். அது இல்லாமல் ஒரு சூழலுக்கான அமைப்பாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும். இன்னொன்று, இப்போ ஒரு பூங்கானாக்கில் என்ன இருக்கணும், மக்கள் வந்து எல்லாருமே வந்து போகணும், வெறுமனையாக வந்து போகிறதுக்காக அது உருவாக்கப்படலை. ஏன் அப்படின்னா, அதில் ஒரு 300 வகையான அரிதான மரங்கள் வைக்கிறோம். இப்போ புத்திரஞ்சீவின்னு ஒரு மரம் வைக்கிறோம். அந்த மரம் என்ன பண்ணுனாக்கில், ஒரு 40 நாள் தொடர்ச்சி அந்த மரங்கள்கிட்ட வந்து அமைதியாக உட்காந்துட்டு போனால் போதும். நீங்கள் எந்த எக்ஸசைஸோ வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அது வந்து குழந்தை உருவாகிறதுக்கான அந்த சூழல் கட்டமைப்பு, நம்ம உடலில் ஆக்சிஜனோ நம்மளோட அந்த நரம்பியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான மரங்கள் பார்த்தீங்கன்னா தேடி தேடி கொண்டு வந்து வச்சுருக்கோம், நம்ம உடம்புக்கு சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ மகிழ மரம் இருக்குது, அந்த மகிழ மரம் பார்த்திங்கன்னா அது சண்டைகள் வராமல் குடும்பத்தை காக்கும்னு சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அமைதியாக கொடுக்கும், பிரச்சனைகள் இல்லாமல். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட நம்ம சண்டை போடுவோம், ஒரு டீ எடுக்கிறது கூட சண்டை போடுவோம், ஒரு பேப்பருக்காக சண்டை போடுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டையை வந்து வராமல் அந்த மரங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வரணும்னு பண்ணோன்னாக்கில் நம்ம அப்படியே பண்ணணும்னு சொல்ல முடியாது. மனசை பார்த்திங்கன்னா அமைதிப்படுத்தி கொடுக்குன்றதுதான் அதோட உண்மையான அர்த்தம். நம்மளோட எண்ண அலைகளை வந்து சரிப்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரியான மரங்கள் வந்து நம்ம அந்த பூங்காவில் வச்சுருக்கோம். இன்னொன்று, அதில் என்ன பண்ணுறோன்னாக்கில் மக்களுக்கான விஷயங்களை அங்கே கொண்டு வந்து சேர்த்துறோம். நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்ன மரங்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, என்னென்ன மூலிகை இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு 100 வகையான மூலிகைகள் வந்து அங்கே பயிர் பண்ண போகிறோம்.
6: சரி, எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த பூங்காவை உருவாக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ பொதுமக்களாக இருக்க எங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு பங்களிப்பு கிடைக்குமா? இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு செடி நடணும், இல்லை எங்கள் பேர் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒன்று நட்டோம்னா காலகாலத்துக்கு நாங்கள் வரும்போது போகும்போதெல்லாம் இந்த மரம் நான் நட்டது, இந்த செடி நான் நட்டதுன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
12: நிச்சயமாக நம்ம அதை தான் முன்னெடுத்து கொண்டு போகிறோம். எல்லாரையும் வாங்க, எல்லாரும் மரம்

0: நடலாம், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். இப்போ நான் மட்டும் தனியாக பண்ணுறேன்னு சொல்லாமல் எல்லாரும் வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு குடும்பம் குடும்பமும் வந்துட்டுருக்காங்க. அவங்களோட பிறந்த நாளுக்கு, இல்லை அவங்களோட கல்யாண நாளுக்கு, இல்லை ஒரு நண்பரோட ஒரு நினைவுக்காக, அந்த மாதிரி எல்லாத்துக்கான சூழலுக்கு வரவங்க. ஒருத்தர் ஓய்வு பெறாரு, அதுக்காக அவர் வர்றாரு. அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு அவங்களால முடிஞ்சால் மரங்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு அவங்க வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. இல்லை அப்படின்னும் போது நம்மளே மரங்கள் கொடுக்குறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மரங்களில் அவங்களுக்கு தேவையான மரங்கள், நான் இந்த மரத்தை வைக்கலான் இருக்கேன்ப்பா, நான் ஒரு மகிழ மரம் வைக்கலான் இருக்கேன், ஒரு தாண்டிரிக்க மரம் வைக்கலான் இருக்கேன், இல்லை இல்லைப்பா எனக்கு அந்த மரங்கள்லாம் வேணாம், நான் ஆன்மீக மரமாக வைக்க போகிறேன் அப்படின்னும் போது ஒரு திருவோடு மரம் வைக்கலாம், நாகலிங்க மரம் வைக்கலாம், வன்னி மரம் வைக்கலாம். அந்த மாதிரி மரங்களும் நாங்களே கொடுக்குறோம். நம்மக்கிட்ட இருக்கிற மரங்களில் உங்களுக்கு எந்த மரம் வேணுமோ நீங்கள் எடுத்து நீங்கள் நடவு பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்களால் பராமரிப்பு பண்ண முடியாதுப்பா, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், செடி வச்சுட்டோம், எங்களால் தர்மபுரியிலேருந்து நான் வந்து செடி வச்சுட்டேன், பட் என்னால் பராமரிக்க முடியாதுன்னா அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பராமரிக்கிறதுக்கான வேலையை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எப்போ வேணுனாலும் வரலாம், பார்க்கலாம், நடலாம். அதே மாதிரி அங்கே ஒரு குடிலும் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா வந்து ஓய்வு எடுத்துட்டு போகிற மாதிரி, ஏன்னா வந்தோம் வெயிலாக இருக்குது எங்களால் முடியல அப்படின்னும் போது அதுக்கான இடமும் இருக்குது. அதே மாதிரி விதைகளும் வைக்கிறோம், விதை வங்கி அங்கே பண்ண போகிறோம்.
1: ஓகே சரிங்க, இப்போ ஒரு நேர் இருக்க அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: மரம் போய் உட்காந்து
0: அது பேர் புத்திரஞ்சீவின்னு சொல்லுவாங்கம்மா. நம்ம இப்போ இங்கே பெரியம்பட்டி பக்கம் தொன்னியம்பட்டின்னு ஒரு கிராமத்தில் நம்ம இந்த பூங்காவை ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரிங்க கார்த்திக், அப்படியே நீங்கள் சொல்லிடுங்க உங்கள் பூங்காவை எங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நர்சரி எங்கே இருக்கு, எங்களுக்கும் இப்போ ஏதாவது விதைகள் வேணும், இல்லை ஏதாவது ஒரு மூலிகை செடியோட நாற்று வேணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் சொல்லிடுங்க.
0: இப்போ நம்மளுடைய கிராமம் பார்த்தீங்கன்னா தொன்னியம்பட்டின்னு கிராமம், பெரியாம்பட்டியிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம தருமபுரிலேருந்து வரும்போது கிருஷ்ணகிரி பாதை தான் நமக்கான பாதை. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி வச்சுருக்கோம், நம்மளோட வீட்டில் தான் வச்சுருக்கோம். பூங்கா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம ஏரியில் தான் பூங்காவும் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது என்எச்சி தருமபுரி டு கிருஷ்ணகிரி என்எச்சி நேரில் தான் இருக்குது, ஒரு அரை கிலோமீட்டர் பயணப்படக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. பேருந்து வசதியும் அங்கேருந்து பெரியம்பட்டி வரைக்குமே இருக்குது.
1: சரிங்க கார்த்திக், இப்போ உங்களோட அலைபேசி எண்கள் கொடுங்க, ஏன்னா ஒரு சிலர் வந்து ஏதாவது டவுட் கேட்கணும், இல்லை ஏதாவது ஒரு மரம் நான் நட்டிருக்கேன் எங்கள் வீட்டான, அதை நான் எப்படி பராமரிக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு ஏதாவது டவுட் கேட்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உங்களோட எண்கள் கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்கும்.
0: தாராளமாக கொடுக்குறேன். 73 73 83 98 21.
1: சரிங்க, இந்த எண்களில் அழைத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் அவர் கொடுப்பாரு. அதே போல் இப்போது கார்த்திக் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க பூங்கா உருவாக்கிட்டு இருக்கோம், இப்போது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக ஆரம்பித்து உங்கள் கூட ஸ்கூல் படிக்கிறவங்க கல்லூரி படிக்கிறவங்க வந்து இணைஞ்சு கொஞ்ச நாள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த மரம் வளர்க்குறது மேலே இருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு வந்து எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க, ஏதாவது பள்ளி குழந்தைகள்கிட்டயோ இல்லை கல்லூரி படிக்கிற மாணவர்கள்கிட்டயோ எந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க மரம் வளர்க்கறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத?
0: இப்போ நம்ம சோசியல் மீடியாவும் கொண்டு போகிறோம், அதே மாதிரி இப்போ நம்ம இலவசமாக மரக்கன்றுகளும் கொடுக்குறோம், அதே மாதிரி விதைகளும் கொடுக்குறோம். இப்போ காய்கறி விதைகள், மர விதைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் கொண்டு போய் கொடுக்குறோம், காலேஜ்லேயும் கொண்டு போய் கொடுக்குறோம். அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான மரங்கள் இருக்குது, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணுறோம், கண்காட்சி மாதிரி பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கொண்டு போய் அவங்க ஸ்கூல்லேயே நம்ம டிஸ்பிளே பண்ணி அவங்களுக்கு இந்த மரங்களோட பயன்கள் என்ன, அதுக்கான சார்ட்டும் போட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அது பண்ணி கொடுக்குறோம். அது வந்து அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய எச்எம்ஓ இல்லை அவங்க ஈடுபாடு இருக்கக்கூடிய ஸ்டாஃபோ யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு இன்வால்வ் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கும் அதுக்கான அந்த லேபருக்கான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம அது அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நேரடியாகவே. இப்போ நம்ம மருதநெல்லி காலேஜில் பண்ணோம், இங்கே பச்சமுத்தில் சக்தி கைலாஸ் காலேஜில் பண்ணோம், ஆர்ட்ஸ் காலேஜ் காரியமங்கலத்தில் பண்ணோம், அப்புறம் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா பெரியம்பட்டி ஸ்கூலில் பண்ணோம், இங்கே தருமபுரியில் அவை பெண்கள் பள்ளி இருக்கு இல்லைங்களா, அதில் மொத மொதல் நாங்கள் ஆரம்பித்தது அங்கே தான் பண்ணோம். அங்கே நாங்கள் தனியாக பண்ணலை, பசுமை மற்றும் கல்வி அறக்கட்டளை அமைப்பும் நம்மளும் சேர்ந்து ரெண்டு அமைப்பும் சேர்ந்து பண்ணோம். நம்ம கலெக்டர் அம்மா அப்போ அன்னைக்கு மேடம் இருந்தாங்க, அவங்க தலைமையில் தான் நம்ம பண்ணோம்.
1: சரிங்க கார்த்திக், சரிங்க கார்த்திக், நம்ம தொடர்ந்து பேசலாம்.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்,
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
5: Students, listen carefully.
6: Salem la best arts and science college na, namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu.

0: காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
1: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக், சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானவில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

0: 9:53 நம்ம கேட்டு இருக்கோம். வானலையில் வசந்தம். இன்னைக்கு மரம் நடுவோம் வளம் காப்போம் இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இயற்கை ஆர்வலர் எம் கார்த்திக் இருக்காங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மரங்கள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நம்ம நடுறோம், அந்த மரங்கள் நடும் பொழுது சிலது சரியா ஜெர்மினேட் ஆகாம பாதையிலேயே வந்து கெடுதலா போயிடுது இல்லையா, வளராம போயிடுது. அதற்கு ஒரு முக்கிய காரணங்களாக இவை இருக்கு. இந்த சமுதாயத்திற்கு உகந்த மரங்கள் அதிகம் இது நன்மை தருதுன்னா எந்த
2: வணக்கம். சமுதாயத்துக்குன்னா எல்லா மரங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. எந்த மரங்களும் வந்து பயன் இல்லாத மரங்கள்னு கிடையாது. எல்லா மரங்களுமே இருக்கு. ஒரு மரம் வேகமாக வளரும். இப்போ நீங்கள் தூங்குமிஞ்சு மரம்

எல்லாம் பார்த்துருப்பீங்க ரோட்டு ஓரங்களில். அவங்க வந்து பயன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நிழலுக்கு நல்லா பயன்படும். நீங்கள் நடவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தண்ணியாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 15-20 அடிக்கு எளிமையாக அது வளர்ந்துடும். நீங்கள் தண்ணியே கொடுக்க தேவையில்ல. அந்த மாதிரி மரங்கள் இருக்குது. அந்த மாதிரி இப்போ தாண்ட்ரிக்கா மரம்னாக்கில் அது மூலிகை மருத்துவ குணம் இருக்கக்கூடிய மரம். அதை டெம்பர் மரமும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி எல்லா வகையான மரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வளரல அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த ஒவ்வொரு இடத்துக்கான சூழல் அமைப்பும் மாறுபடும். ஒரு மரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடம் எடுத்துக்கும், தண்ணி சரியாக

0: சரி, எல்லா வகையான மரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வளரல அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த ஒவ்வொரு இடத்துக்கான சூழல் அமைப்பும் மாறுபடும். ஒரு மரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடம் எடுத்துக்கும், தண்ணி சரியாக கிடைக்காமல் இருக்கும் இல்லையா. நிலத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம பாறைகள் இருக்கும், வேர்கள் வந்து பயன்பட முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் கூட உங்களுக்கு வந்து மரங்கள் வந்து வளர மெதுவான வளர்ச்சியாக இருக்கும். அப்போ நீங்கள் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கோ 3 அடிக்கோ ஒரு குழியை எடுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா உரங்களோ எருவோ கொடுத்து நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வேர் மூலிமா அதுக்கு தேவையான சத்து கிடைக்கும், மரங்கள் வந்து வேகமாக வளர்கிறதுக்கான சூழல் அமைப்பு கிடைக்கும். அப்படி இல்லையா, ஒரு குழியை ஒரு 3-4 குழியை ஒரு 2 அடி 3 அடிக்கு கேப் விட்டுட்டு ஒரு 3 அடிக்கு குழி எடுத்து விட்டிங்கன்னா காற்று வந்து சரியான சுழற்சி முறையில் அங்கே வேருக்கு கிடைக்கும் போது அதுவும் உங்களுக்கு வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தும்.
1: சரிங்க சார், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் இந்த மரம் வளர்க்குறத பற்றியும் இது எப்படி நம்ம செய்யலாம், இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம்.
0: இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன கொடுக்குறோன்னு சொல்லிடுறேன். இப்போ மரபு காய்கறிகள் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பூங்கா பண்ணிகிட்ருக்கோம், அது இல்லாமல் நர்சரி பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் இயற்கை விவசாயம் மூலிமா தோட்டமும் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தோட்டத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் தோட்டம் எப்படி அமைக்கணும்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன 20x20 இடத்துல ஒரு தோட்டம் அமைப்பதற்கான விதைகளும் கொடுக்குறோம், அதுக்கான சூழல் அமைப்பும் காமிக்கிறோம். நம்ம முழுக்க முழுக்க எந்த கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான முறையில் அதுக்கான சூழலை நம்ம உருவாக்கி பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நர்சரி பண்ணிகிட்ருக்கோம். நர்சரியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 100 வகையான மரங்கள் இருக்குது, ஒரு 50 வகையான மூலிகைகள் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இலவசமாக கொடுக்குறோம், இலவசமாக வந்து நேரில் வந்து வாங்கிக்கலாம். கொரியர் பண்ணணுன்னா அதுக்கான சூழல் நம்மக்கிட்ட இப்போ ஆள் பலம் இல்லை, அதனால் அதுக்கான சூழல் ரொம்ப குறைவு. முடிஞ்சளவு நேரில் வரவங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்குறோம். ஒரு நபருக்கு, ஒரு தனி நபருக்கு 2 மரக்கன்றுகள் வீதம் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு மேலே வேணும்னா ஒரு கன்றோட விலை 50 ரூபான்னு கொடுக்குறோம். அந்த பணமும் எதுக்காக பயன்படுத்த போகிறோம்னா, நாங்கள் பூங்கா உருவாக்குறதுக்கான செலவினங்களுக்காக, அந்த நர்சரிக்கும் பூங்காவுக்கான செலவுகளுக்காக அதை பயன்படுத்த போகிறோம். அது இல்லாமல் இப்போ விதைகளும் கொடுக்குறோம், இப்போ கிழங்குகளும் கொடுக்குறோம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கொடி உருளைக்கிழங்கு, வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், மா இஞ்சி, இந்த கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இலவசமாக கொடுக்க போகிறோம். தருமபுரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும், வளர்க்குற விருப்பப்படுறவங்க வந்து தாராளமாக விதைக்கிழங்குகளை இலவசமாக வாங்கிக்கலாம். அதுவும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி காய்கறிகள் விதைகளும் பண்ணுறோம், அதுவும் இலவசமாக கொடுக்குறோம். அது வந்து இப்போ குறைவான விதைகள் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அந்த விதைகளும் கொடுக்குறோம். இப்போ பூங்காவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் காய்கறிகளையும் பார்க்கலாம், அங்கே என்ன விதமான காய்கறிகள் இருக்குது, விதைகள் இருக்குது அப்படின்றதும், அது எப்படி சூழலில் வளருது, இது நம்மளோட தோட்டத்தில் வளர்க்க முடியுமான்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம்.
1: சரிங்க, இப்போது உங்களோட எதிர்கால கனவு, இதை நான் வந்து செய்யணும், என்னோடய எதிர்காலத்தில் இதை செய்யணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன?
0: எதிர்கால கனவுனாக்கில் எங்கள் ஏரியில் நிரந்தரமான தண்ணி வேணும். எங்கள் ஏரிக்கு மட்டும் கிடையாது, நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில், நம்ம தமிழ்நாடு முழுவதும் எல்நினால இப்போ எல்லாருமே சிரமப்பட்டுருக்கோம். அது நிரந்தரமாக தண்ணி எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கணும், மனிதர்களுக்கு மட்டும் இல்லை பறவைகளுக்கும், பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும். ஏன்னா இப்போ நம்ம நிறையா மனிதர்களால் எளிமையாக வந்து தண்ணியை விலை கொடுத்து வாங்கிட முடியும், ஒரு பறவையால் அதை வாங்க முடியாது, ஒரு விலங்கால் அதை வாங்க முடியாது. அவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்மளும் செய்யணும். அதுக்கான சூழலில் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாருக்கூடையும் சேர்ந்து நம்ம கண்டிப்பாக உதவி பண்ணுவோம்.
1: சரிங்க, இப்போது இத்தனை வருடங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க இல்லையா, இதில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: மறக்க முடியாத அனுபவம்னா அந்த தேன் கூட சொல்லலாம். இப்போது உண்மையாக சொல்லணும்னா, நான் யாருக்கிட்டேயும் டொனேஷனோ இல்லை நம்ம கொடுக்குற மரக்கன்றுகளோ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மரங்கள் பக்கம் நம்ம இலவசமாக கொடுத்துருப்போம். 8 வருடமாக நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்கேன். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க மரங்களை வளர்த்துட்டு எனக்கு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, தம்பி நீ கொடுத்த பழம்பா, நீ கொடுத்த கனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தருமபுரியில் நம்ம நட்பு வட்டங்கள்கிட்ட போனோன்னா அவங்க தோட்டத்துலேருந்து பறித்து நம்மக்கிட்ட காய்கறிகளை கொடுப்பாங்க, அது நமக்கு மறக்க முடியாத நினைவாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு செடியை கொடுக்குறோம், ஆனால் அது ஆர்வமாக வளர்த்து அது திரும்பவும் வந்து நமக்கு கனியாக கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது பெரிய மறக்க முடியாத நினைவாக இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு.
1: கண்டிப்பாக இது வந்து ஒரு நம்ம செய்கிற முயற்சிகளுக்கான ஒரு பலன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா?
0: இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இப்போ நான் பூங்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் செலவு தான் நான் யோசனை பண்ணியிருந்தேன். அதுக்கான செலவினங்கள்லாம் என்கிட்ட பணம் இருந்தது, ஆனால் அதுக்கு 4 லட்ச ரூபாய்க்கான செலவினங்கள் அதிகமாச்சு. நட்பு வட்டங்களுக்கு.

0: இருக்கும்போது யாருமே முகம் சுளிக்கல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது 100 ரூபாயிலிருந்து 4000 3000 50000 ரூபாய் கொடுத்தாங்க. என் முகம் அறிமுகமே கிடையாது, என்றைக்குமே அவங்க கூட பேசுனதில்ல, பழகுனதில்லை, எந்த விதமான தொடர்புமே கிடையாது. ஒரு நட்பு மூலியமாக கிடைச்சாங்க, இந்த மாதிரி நான் பண்ணுறேன், என்னால் முடியல, எனக்கு உதவிகள் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஒன்றுமே பேசலை. 2 நிமிஷம்தான், என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, நான் என்ன பண்ணணும், 3 கொஷின் தான் கேட்டார். சொன்னோம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த 5வது நிமிஷம் பார்த்தீங்கன்னா 50000 ரூபா நமக்கு நன்கொடையாக கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு தான் இவ்வளோ விஷயங்களும் நம்மளால் செய்ய முடிஞ்சுது. அவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். எக்ஸ்னோரா அமைப்பிலிருந்து ஒரு நண்பர் கொடுத்தார்.
1: சரிங்க கார்த்திக், அதாவது நம்ம வந்து நம்ம வீட்டில் சொல்லுவோம், என்னோட தாத்தா நட்ட செடி இது, இந்த தென்னங்கன்று வந்து என்னோட தாத்தா நட்டது, அது இன்னமும் காய் கொடுத்துட்ருக்கு. நம்ம என்ன செயல்கள் செய்தாலும் ஆனால் ஒரு மரம் நடுறது அப்படின்றது காலகாலத்துக்கும் பேசும். நம்மளோட இப்போது நம்ம நட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த தலைமுறைக்கு வரவங்களுக்கு அது பலன் கொடுத்தாலும் நம்மளோட பேரை சொல்லிக்கிட்டே அந்த பலன் கிடைக்கும் இல்லைங்களா? அதுதான் வந்து மரம் நடணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இயற்கையை பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பு அப்படின்றது மரங்கள் கிட்டேயும் செடிகள் கிட்டேயும் இருக்குது. அதையும் வந்து நம்ம சரியாக செய்யணும். காலநிலைகள் இப்போ நிறைய மாறிட்டு வருது, நிறைய வெப்பம், இதெல்லாமே சமாளிக்கிறதுக்கான ஒரு பெரிய கொடை நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த மரம் வளர்க்கிறது தான். அதை கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும். எல்லாருமே நம்மளால் முடிஞ்சதை நம்ம வீட்டு பக்கத்தில் செய்யலாம். கார்த்திக் சொன்ன மாதிரி நம்ம வீட்டான நம்மளால் வைக்க முடியல, இடம் இல்லை அப்படின்னா அவரோட பூங்காக்கு போனீங்கன்னா கூட உங்கள் பேரை சொல்லி ஒரு மரம் நட்டு அதையும் வளர்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கீங்க, நிறைய தகவல்களையும் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்காக எங்கள் கூட செலவிட்டதற்கு ரொம்ப நன்றி கார்த்திக்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி மேம். எல்லா மக்களுக்கும் அழகான ஒரு விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு சூழல் அமைச்சு கொடுத்ததுக்கு நிச்சயமாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரங்கள் வளர்ப்போம். நன்றி.
1: நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: இன்னைக்கு வானலையில் வசந்தம், மரம் நடுவோம் வளம் காப்போம் இந்த தலைப்பில் தான் பேசணும். நம்ம கூட இயற்கை ஆர்வலர் எம் கார்த்திக் நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்களை வழங்கினார். நிறைவு பெற்றது வானலையில் வசந்தம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: திருட்டு எங்கே தொடங்குகிறது கேட்டார் நண்பர் புகழ்மதி. என் சட்டை பையிலுள்ள பேனாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கேட்டேன் நண்பரிடம். மிக அழகாக இருக்கிறது, விலையும் கூடுதலாக இருக்கும் போல தெரிகிறது. இது போன்றதொரு பேனா என்னிடமும் இருந்தால் நன்றாக இருக்கும் போல தோன்றுகிறது என்றார் புகழ்மதி. திருட்டு இங்கேதான் தொடங்குகிறது என்றேன் நான்.

0: அது எப்படி? உங்கள் சட்டைப்பையில் இருக்கும் பேனா அழகாக இருக்கிறது, என்னிடமும் இருந்தால் பரவாயில்லை என்று மட்டும்தானே சொன்னேன். நான் என்ன உங்கள் பேனாவை எடுத்துக்கொள்ளவா செய்தேன்? பதறி கேட்டார் புகழ்மதி. என் பேனாவை எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வதும் திருட்டுத்தான். நம்மிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பதும் திருட்டுத்தான் என்றேன் நான். திருட்டு என்பது ஏதோ நாலந்து பேர் கூடி சதித்திட்டம் தீட்டி நள்ளிரவுக்கு பின் முகமூடியெல்லாம் அணிந்து வீடு வங்கி அலுவலகம் என புகுந்து கொள்ளையடிப்பது மட்டும் திருட்டு அல்ல. அடுத்தவர் அயர்ந்திருக்கும் நேரம் பார்த்து அணிந்திருக்கும் நகைகளை வைத்திருக்கும் பைகளை வாகனங்களை திருடுவது மட்டும் திருட்டு அல்ல. தனக்கு சொந்தமில்லாத பொருள் தன்னிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பது கூட திருட்டுத்தான். ஒரு வீட்டில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு பையன் கையில் ஒரு பென்சிலோடு வந்தான். அப்பாவிடம் காட்டி, இதை என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாணவன் பையிலிருந்து எடுத்து கொண்டு வந்துவிட்டேன், நன்றாக இருக்கிறதா என்று கேட்டான். அப்பாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது. ஏண்டா பயலே, இந்த வயசுலேயே உனக்கு திருட்டு புத்தி வந்துடுச்சா என்று அடித்து விட்டார். பையன் அடி பொறுக்க முடியாமல் அழத் தொடங்கினான். என்னங்க பையன்ட்ட திருட்டு அது இதுன்னு பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி குற்றவாளி மாதிரி அடித்து அழ வச்சிட்டிங்க? இந்த வயசில் அவனுக்கு என்ன தெரியும்? போங்க, ஏதாவது சொல்லி அவனை சமாதானம் பண்ணுங்க, மனைவி கணவனை பார்த்து சொன்னார். அழுது கொண்டிருந்த மகனிடம் சென்று அப்பா சொன்னார், இந்த பாருடா கண்ணே, உனக்கு ஏதாவது வேணும்னா நேராக அப்பாவிடம் வந்து கேளு, நான் வாங்கி தர்றேன். இந்த சாதாரண பென்சில் என்ன விலை பெற்று போகும்? எங்கள் ஆஃபீஸில் இது மாதிரி 1000 பென்சில் இருக்கு. வேணும்னா சொன்னீன்னா பென்சில் என்ன, அடி, ஸ்கேல், ரப்பர், பேனா அப்படின்னு உனக்கு தேவையான எல்லாத்தையும் என்னோட ஆஃபீஸிலிருந்தே கொண்டு வந்து தந்துடுவேன், அழாத விளங்கினாப்புல தான் சொல்லிக்கொண்டே சென்றார் மனைவி. பக்கத்து இருக்கை பையனின் பென்சிலை எடுத்ததே திருட்டு என்றால் அரசாங்கத்திற்கு சொந்தமான அலுவலகத்திலிருந்து எடுத்து வருவது பெருந்திருட்டு அல்லவா? அறிவியல் மேதை விஸ்வேஸ்வரய்யா தன்னுடைய வீட்டு மேஜையில் 2 பேனா 2 மெழுகுவர்த்தி வைத்திருப்பார். அவருடைய நண்பர் ஒருமுறை கேட்டார், எதற்கு 2 மெழுகுவர்த்தி 2 பேனா? விஸ்வேஸ்வரய்யா பதில் சொன்னார், இந்த 2-2 ஒரு மெழுகுவர்த்தி 1 பேனா அரசாங்க பணத்தில் வாங்கியது, இன்னொரு மெழுகுவர்த்தி 1 பேனா எனது சொந்த பணத்தில் வாங்கியது. அரசாங்க வேலை பார்க்கும்போது அந்த ஜோடியை பயன்படுத்துவேன், சொந்த வேலை பார்க்கும்போது இதை பயன்படுத்துவேன். பொது சொத்து என்றாலும் அரசாங்க சொத்து என்றாலும் அவை நமக்கு சொந்தமில்லாதவை என நினைத்து உழைத்தால் திருட்டு இல்லாமல் போய்விடும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேரம் காலை 10:07. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், என்னோட பேர் விஜி, நான் மேச்சேரியிலிருந்து பேசுறேன். எனக்கு காதல் கொண்டேன் படத்திலிருந்து ஒரு பாட்டு போடுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 9.16 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
9: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
12: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
13: கண்ணு,
12: ஞாபகம் இருக்கா
14: சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
15: நேரம் காலை 10:17.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
15: நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
16: வணக்கம், நான் சேலம் ரெட்டிப்டிலிருந்து மாணிக்கம் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாடல் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்துலேருந்து வானம்பாடி என்பாள்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நீகிரின் குரல் பதிவு.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாளையமுதூர்லிருந்து முருகன் பேசுகிறேன். படம் கண்ணு பட போகுதையா, பாடல் மூக்குத்தி முத்தழகு, அந்த பாடல் கொடுங்க. நன்றி, வணக்கம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நெர்களை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் வாட்ஸ்அப் வழியாக பதிவு செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: என் பேர் வந்து மன்சூர், நான் பெண்ணாரத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு மன்மதலேருந்து காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன். நன்றி.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி. தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: நேரம் காலை 10:40. நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
4: வணக்கம், என்னுடைய பெயர் செல்வராஜ், நான் பனைக்குழு பேசுறேன். எங்க அண்ணா காமராஜிக்கும் எனக்கும் பிடித்த பாடல் உன்னால் முடியும் தம்பி என்ற படத்திலிருந்து உன்னால் முடியும் தம்பி தம்பி என்ற சாங். நன்றி, வணக்கம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
0: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்ல அண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்க போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின்சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு இது. ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: 10:48 நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், நான் மேனகா காரிமங்கலத்தில இருந்து பேசுறேன். எனக்கு ஸ்டூடண்ட் நம்பர் 1 படத்துல இருந்து விழாமலை இருக்க முடியுமா சாங் வேணும். நன்றி.

0: 10:53. நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: நெஞ்சக்கல்லிலிருந்து லட்சுமி பேசுகிறேன். வானத்தை போல படத்திலிருந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பாடல் போடுங்க.

0: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
1: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
0: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
1: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
2: நேர்களே, இன்று நண்பகல் 12:10 தமிழருவி இன்று நிகழ்ச்சியில் மறக்க முடியாத முகங்கள் சி சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மதியம் 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ். நேர்களே, இன்று இரவு 7:25 வயல்வெளி என்ற நிகழ்ச்சியில் கேழ்வரகு கம்பு சாகுபடி குறித்து நெருப்பூர் பகுதியைச் சேர்ந்த டி சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி நேர்களே. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய பழம், சுவையான பழம்னா அது பலாப்பழம். நிறைய பேர் அந்த பழத்தை மட்டும் சாப்பிடுவாங்க, அந்த கொட்டையை சாப்பிட மாட்டாங்க. அந்த கொட்டையை வச்சு நான் உங்களுக்கு இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் ஒரு ரெசிபி சொல்ல போறேன். என்னன்னு கேட்குறீங்களா? பலாக்கொட்டை கோல உருண்டை. இந்த பலாக்கொட்டை கோல உருண்டைய நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? இது என்ன மட்டன் கோலா உருண்டையா அப்படின்னு சாப்பிட்டதும் கேட்பாங்க. வாங்க நம்ம இப்ப அந்த பலாக்கொட்டை கோல உருண்டைய எப்படி செய்யலாம்னு கேட்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கொட்டை ஒரு 20 எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய், பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பிரிஞ்சி இலை 1, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, 1 விரல் சைஸ் இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பொட்டுக்கடலை மாவு, கொத்தமல்லி இலை. இப்போ நம்ம தேவையான பொருளாக எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? இப்போ தேவையான பொருளாக எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? அதை நம்ம எப்படி செய்யலாம்னு கேட்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பலாக்கொட்டையை உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணும். ஒரு 6 விசில் விட்டாவே நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சேர்த்து வணக்கி விட்டுட்டு, அது கூட நம்ம 1 விரல் சைஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதில் போட்டு, அதோட 6 பல்லு பூண்டு, 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டு, அது வதங்கி வந்ததுக்கப்புறம் அதோட வேக வச்ச பலாக்கொட்டையை போட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு வணக்கி இறக்கிடலாங்க. இது ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த கலவையோட பொட்டுக்கடலை மாவு சேர்த்து கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி இந்த மாவோட கலந்து மாவை பிசைஞ்சு கோலா உருண்டை நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெயை விட்டு, எண்ணெய் சூடேறியதும் நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டைகளை பொன்னிறமாக பொறிச்சு எடுத்தோம்னா நமக்கு பலாக்கொட்டை கோலா உருண்டை ரெடிங்க. இந்த பலாக்கொட்டை கோலா உருண்டையை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா இதை சாப்பிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இனிமே எனக்கு பலாக்கொட்டை வேணான்னு நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு பலாக்கொட்டை கோலா உருண்டை அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் பலாக்கொட்டை கோலா உருண்டையோட நான் உங்ககிட்ட இருந்து விடை

0: பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:05. தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவல்லி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

மென்மையும் புயலின் வலிமையும் பாசத்தின் ஆழமும் போராட்டத்தின் உயரமும் எல்லாம் கலந்த ஒரு அழகான படைப்பு பெண். அந்த பெண்மையை போற்றவும் ஊக்கப்படுத்தவும் கொண்டாடவும் வருகின்ற அடுத்த ஒரு மணி நேர நிகழ்ச்சி பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவையர் விருப்பமா வழம்பரப்போகுது. நிகழ்ச்சியில பெண் தோழிகள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள்லையும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த இரண்டு எண்களில் அழைக்கலாம். இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமா வழம்பரப்போகுது.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: Students, listen carefully.
4: Salem's best arts and science college is our Vaishya College. Yes. 37 years of experience college, autonomous Andhasthu Petra College. Students ku campus interview offer na best a sollikite polam.
5: Admission nadaipirukirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
6: நேரம் பார்த்தீங்கன்னா 11:13 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைக்கூடிய பெண் தோழிக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? மாக்கனூர்லேருந்து. உங்கள் இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதே, வெளியில் வந்து பேசுகிறீங்களா இல்லை தள்ளி வந்து பேசுங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
7: நன்றி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நேரம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. பெண்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். நமக்குன்னு நிறைய பொறுப்புகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதற்கு நடுவில் நமக்குன்னு ஒரு சில வேலைகள் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம பண்பலை உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரத்தை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கும் அதே போல தான் பாவையர் விருப்பமில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம கூட அடுத்ததாக யார் பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? சரி, அந்த வேலைக்கு நடுவுல அப்படியே ஒரு பாடல் கேட்டுடலாம், உங்களுக்கான ஒரு பாடல் கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க, அம்மா தானே? சரி சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அண்ணாமலை.
0: சரிங்க, நீங்க கேட்டிருக்கக்கூடிய பாடலை கொடுத்துடலாம். இணைப்புல இருந்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
7: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
8: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 உங்கள் களம் என்று தமிழ் அருவி நிகழ்ச்சியில மறக்க முடியாத முகங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் சி சுரேஷ் அவர்கள். இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்க நிகழ்ச்சியில பெண் தோழிகள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0343 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற தோழிகள் 0343 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்களை அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி வைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் உஷா.

0: நிலையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
1: பதினோரு மணி 11:33 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம கூட பேசக்கூடிய தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: என்ன
1: சமையல் பண்ண போறீங்க? சரிங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்? கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
2: நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: விரும்பின பக்கமெல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்னர்
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களம் மங்களுக்கு வாங்க.
9: மங்களம் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
10: இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவை விருப்பமா வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம கூட யார் பேசுறாங்கன்றத பாக்கலாம். வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
11: முத்தூர்ல இருந்து சுதா பேசுறேன்.
10: நல்லா இருக்கேன் சுதா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
11: என்ன
10: பண்ணிட்டு இருக்கீங்க?
11: அப்படிங்களா,
10: சாப்பிட்டாச்சா? கத்திரி செடி என்ன காய் வந்துருச்சா இல்ல இப்பதான் நட்டு கொத்திட்டு இருக்கீங்களா?
11: இல்ல மேம், இல்ல மேம், செடி கட்டுறீங்களா?
10: கட்டுறீங்களா?

0: காய் வந்துருச்சுங்க.
1: சரிங்க சரிங்க சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு மருமகத்துல நன்றி சொல்லுங்க.
1: சரி, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
0: நன்றிங்க.
1: நன்றி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.

0: 11:45 நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு. அடுத்ததா நம்ம கூட யார் பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
0: சொல்லுங்க நிஷாமா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: என்னுயிர் தோழங்க படம். குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானது என்ன, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிமா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பதினோரு மணி 52 நிமிடம் நம்ம கேட்டுட்ருக்கோம் பூவே பெண் பூவே. இன்றைக்கி பாவேர் விருப்பமாக வழம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் தோழிகள் அவங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அடுத்ததாக யார் நம்ம கூட இணைப்பில் இணைகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான முற்பகல் வணக்கங்கம்மா.
3: வணக்கம்.
4: ஏட்டூர் வட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்விங்கம்மா. நலமாக இருக்கீங்களாங்கம்மா?
3: நலமாக இருக்கேன் கலைச்செல்விம்மா. நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
4: ரொம்ப நல்லா இருக்கேங்கம்மா.
3: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: அமரன் படத்திலிருந்து வெண்ணில வச்சாரல் நீ அனைவருக்காகவும்மா இந்த அற்புதமான பாடல்.
3: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் இதோ வந்துட்டே இருக்கு.
4: நன்றி.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965-23999.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.

ஒளித்தந்த பாடலோட நிறைவுக்கு வருகிறது. பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவேர் விருப்பமா வளம் வந்தது. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:02. நேயர்கள் இனி கேட்கலாம் பண்பலையில் இன்று வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நேரல். பிற்பகல் 12:10 தமிழ் அருவி, இன்று மறக்க முடியாத முகங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் சுரேஷ் அவர்கள். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம் கேட்கலாம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2:00 உழைப்போம் உயர்வோம். 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பாடலை 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள் கேட்கலாம். 7:25 வயல்வெளி, இன்று கேழ்வரகு கம்பு சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் நெருப்பூர் டி சக்திவேல் அவர்கள். 8:00 இளம் தென்றல், இன்று தமிழ் பேசுங்க. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள், இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒழிக்கப்படும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். நேர்களை இதுவரை கேட்டீர்கள் இன்று பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: முத்தமிழம்மா, முத்தமிழம்மா, தத்துவ உணர்வை முதலில் தந்தாய், எத்தனை இலக்கணம் இலக்கியம் வைத்தாய், முத்துக்கடலே, பவள கொடியே, எழுத்தே பேச்சே ஏழே வாழ்க, இளைத்த குயிலே இறையே வாழ்க, தலைத்த மயிலே கூத்தே வாழ்க, ஓரா உலகின் ஒளியே வாழ்க, ஊரில் தமிழன் மார்பை தட்டி பாரில் தமிழன் நானே என்னும் சீரை தந்த தமிழே வாழ்க என்ற புரட்சிக்கவி பாரதிதாசனின் வாக்கிற்கிணங்க இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் மறக்க முடியாத முகங்கள் என்ற தலைப்பில் சி சுரேஷ் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், எத்தனையோ பேரிடம் பேசுகிறோம், எத்தனையோ பேரிடம் பழகுகிறோம். ஒவ்வொருவருக்கும் பலவிதமான அனுபவங்கள் உண்டு. சந்திக்கின்ற எல்லா மனிதர்களையும் நாம் தொடர்ந்து சிந்திப்பதில்லை. ஒரு சிலரை மட்டுமே அடிக்கடி வாழ்நாள் முழுவதெல்லாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அவர்களை அகவரியில் என்றும் இடம்பெயராமல் நிலைபெயராமல் நிறுத்தி வைக்கிறோம். காரணம், அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள பாத்திரங்களாய், பிரயோஜனமுள்ள மனிதர்களாய் இருந்திருக்க வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் எத்தனையோ முகவரிகள் இருக்கிறது. இயக்குனர் ரா பார்த்திபன் அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த முகவரி எது என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு பிடித்த முகவரி அன்னை தெரசாவின் முகவரி என்று சொன்னார். அவர் அன்னை தெரசாவின் அக அழகை பார்த்தார். அந்த அம்மையார் தியாகத் தொண்டு செய்ததை அவர் அந்த தியாகத்தொண்டு செய்து மனிதநேயம் காட்டி அன்பால் ஆதரவற்றவர்களை அரவணைத்த அந்த தாயை குறித்து அவர் சொல்லும்போது எனக்கு பிடித்த முகவரி என்று சொன்னார். ஆகவே எனக்கும் அந்த முகவரி பிடிக்கும். பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை. அந்நிய தேசத்திலிருந்து இந்திய தேசத்திற்கு வந்து ஆசிரியை பணியை அவர்கள் ஆற்றினார்கள். அல்பேனியா தேசத்தை சார்ந்த அவர்கள் இந்திய தேசத்திற்கு வரும்போது வயது 18. 18 வயசு இளமொட்டு அப்படின்னு பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். 18 வயதிலே பல கனவுகள் காண்கின்ற அந்த இளைய பருவம், அந்த பருவத்திலே சுயம் நிரம்பின பருவம், கனவுகள் நிரம்பின பருவம், ரசனை, காதல் ரசனை நிரம்பின பருவம். ஆனால் அந்த பெண்மணி அந்த 18 வயதிலே இங்கே வருகிறார். கல்கத்தாவிலே அங்கே ஆசிரியை பணியை ஆற்றுகிறார். ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தின் மூலமாய் வந்து அங்கு ஆசிரியை பணியை ஆற்றும் பொழுது அவர்கள் அங்கிருந்த மனிதர்களை பார்க்கிறார். அநேகர் திக்கற்ற பிள்ளைகளாயிருக்கிறார்கள், ஆதரவற்ற நிலையில் குழந்தைகள் இருக்கிறார்கள். தொழுவியாதியோடு கூட அங்கே நிறைய மனிதர்களை அவர்கள் கண்ணுற்று பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது மனம் உடைகிறது. தெய்வீக அன்பு அவர்களுக்குள்ளிருந்து எழும்புகிறது. கருணையின் உள்ளம், அந்த கருணையின் உள்ளம் படைத்த அந்த 18 வயதுடைய அந்த இளம்பெண் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இனி ஆசிரியை தொழிலை விட்டுவிட்டு ஏன் நாம் ஒரு மிஷனரி ஆஃப் சேரிட்டி என்று நாம் ஒன்றை தொடங்கக்கூடாது என்று அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். நிர்மல் இதை என்று ஒன்று ஆரம்பித்து அதில் ஆதரவற்ற பிள்ளைகள், தாய் தகப்பனற்ற பிள்ளைகளை அரவணைத்து அவர்களுக்கு 3 வேளை உணவை கொடுத்து படிப்பை கொடுத்து அவர்களை அரவணைத்து காத்து நடத்தும்படியான ஒரு பொறுப்பிற்குள் அந்த வயதிற்குள்ளே வருகிறார்கள். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என அவர்களை யாரும் தொடாதபடிக்கு ஊரும் உலகமும் உறவுகளும் வீடும் ஒதுக்கி வைத்து இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மனிதர்களையெல்லாம் அவர்களை கென்று ஒரு இல்லங்களை ஆரம்பித்து பல இல்லங்களை

ஆரம்பித்து மறுவாழ்வு தரும்படியாக அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து அவர்களை தொட்டு அவர்களுக்கு மருந்திட்டு அவர்களை பாதுகாத்த அந்த தாயின் உள்ளம், அதை என்னவென்று சொல்வது? இவர்கள் அந்நிய தேசத்தை சார்ந்தவர்கள்தான். இவர்கள் சாதி மதம் என பார்க்கவில்லை. அன்பை மட்டுமே தன் மையமாக வைத்து கொண்டு இந்த தேசத்திற்கு வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்களுக்கு தன்னை மாற்றிக்கொண்டு இந்த கலாச்சாரத்திற்கேற்றபடி தன்னை உருவாக்கி கொண்ட ஒரு தாயை இந்த உலகமே போற்றியது, இந்திய தேசமே போற்றியது. அவர்களுக்கு நோபல் பரிசு 1979 வழங்கப்பட்டது. பாரத ரத்னா விருது 1980 அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த தாயை குறித்து கிறுக்கல்கள் எனும் புத்தகத்திலே பார்த்திபன் எழுதுகிறார், நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாகி இருப்பாய், நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாகி இருப்பாய், நீ கருணையுற்றதால் உலகத்திற்கே தாயாகிவிட்டாய், நீ கருணையுற்றதால் உலகத்திற்கே தாயாகிவிட்டாய். பாருங்கள், இந்த அன்பு பெரிது. இது கடவுளின் அன்பை அந்த அம்மையார் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டினார். அவர்கள் மரிக்கும் பொழுது இராணுவ மரியாதையோடு இங்கே இந்தியாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். இதுதான் ஒரு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், பிறருக்காக பிறரை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தின் தாயாய் காணப்படுகிறார்கள். ஆகவே அவருடைய முகவரி, அந்த அம்மையாருடைய முகவரி எனக்கு மிகவும் பிடித்தது, எனக்கு மிகவும் பிடித்தது. அன்புக்கு உதாரணமாய், அன்புக்கு இலக்கணமாய், அன்பின் இறைவனை தன்னுடைய செயல்களில் வெளிப்படுத்தின ஒரு தாயாய், பயனுள்ள பாத்திரமாய், பூமிக்கு உப்பாய், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருந்து வாழ்ந்து காட்டின அந்த அன்னை தெரசாவின் முகவரிகள் என்னால் மறக்க முடியாத முகவரிகள், என்னால் மறக்க முடியாத முகவரிகள். இதை இந்த அம்மையாரை குறித்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லுகிறார், சுருக்கங்கள் விழுந்த உன் முகத்தில்தான் உலகத்தின் அத்தனை புன்னகைகளும் ஒளிந்து கிடக்கின்றன. அப்பப்பா, எவ்வளவு அருமையான வார்த்தைகள், நிசமான வார்த்தைகள், மறுக்க முடியாத வார்த்தைகள். சுருக்கங்கள் விழுந்த உன் முகத்தில்தான் உலகத்தின் அத்தனை புன்னகைகளும் ஒளிந்து கிடக்கின்றன. ஆம், அறிஞர் அண்ணா சொல்கிறார், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம். மற்றவர்களை மகிழ்ச்சிக்கு உட்படுத்துவதும் நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறொன்றும் மிஞ்சுவதில்லை, எல்லாம் அழிவுக்குரியது. நாம் இந்த சமுதாயத்திற்கும் மனிதர்களுக்கும் செய்கின்ற நற்செயல்கள், காட்டுகின்ற அன்பு, அதிலே அந்த அன்பில்தான் ஈரம் இருக்கிறது, அந்த அன்பில்தான் இந்த உலகம் இயங்குகிறது, அந்த அன்புதான் ஒரு காந்தமாக இந்த சமுதாயத்தை தன் பக்கம் ஈர்த்து சமூகம் என்கின்ற அந்த அறநெறிக்குள் நடத்துகின்ற ஒரு மையப்புள்ளியாய் அன்பு இருக்கிறது. ஆகவே அந்த தாய் ஒரு அன்பின் தாய், உள்ளத்தில் நம்மை அரவணைத்திருக்கின்ற ஒரு தாய். ஆகவே அந்த அம்மையாரை என்னால் மறக்க முடியாது. அடுத்ததாக இன்னொரு அம்மையார், ஐடாஸ் காடர். வேலூர் என்றாலே சிஎம்சி, சிஎம்சி என்றாலே வேலூர். ஆகவே அந்த வேலூரிலே மிகவும் பிரபலமானது சிஎம்சி ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. அந்த ஐடாஸ் காடருடைய அப்பாவும் தாத்தாவும் மருத்துவர்கள். அவர்கள் இந்தியாவிற்கு மருத்துவ மிஷினரிகளாக வருகிறார்கள். அப்படி மருத்துவம் பார்க்க வரும்பொழுது வேலூரிலே அவர்கள் அங்கே அருகே தங்கி மருத்துவம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு 3 சம்பவத்தை ஐடாஸ் காடர் தன்னுடைய கல்லூரி விடுமுறை நாட்களில், அங்கே பள்ளி விடுமுறையோ கல்லூரி விடுமுறை நாட்களோ அங்கே வருகிறார். வந்து தன்னுடைய தகப்பனார் வீட்டிலிருந்து ஒரு 3 காட்சிகளை அவர்கள் பார்க்கிறார்கள். உள்ளம் உடைந்து போகிறது, வழி நிரம்பி அவர்களுக்குள் ஒரு விதமான எண்ணம் ஏற்படுகிறது. அந்த காட்சிகள் என்ன, அதை நாம் தெரிந்து கொள்வோம், அறிந்திருக்கிறோம். ஒரு 3 கர்ப்பிணிகள், அந்த கர்ப்பிணிகள் குழந்தை பெற்றெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற கர்ப்பிணியில், அந்த கர்ப்பிணிகளை அந்த நாட்களிலே ஒரு ஆண் மருத்துவர் பெண்களை தொட்டு பிரசவம் பார்க்கக்கூடாது என்கின்ற நிலை அன்றைக்கு இருந்தது. டாக்டர்கள் இருக்கிறார்கள், ஆண் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஐடாஸ் காடருடைய அப்பாவே அங்கே மருத்துவராக தான் இருக்கிறார். அவரை தொட அனுமதிக்கவில்லை இந்த சமுதாயமும், இந்த சமுதாயத்தினுடைய புறையோடி கிடந்த மூட பழக்க வழக்கமும், ஆண் மருத்துவர் தொடக்கூடாது என்று. ஆகவே அந்த ஐடாஸ் காடர் கண்ணோக்கி பார்க்கின்ற அந்த 3 கர்ப்பிணி பெண்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியாமல் மரித்து போனதை கண்ணுற்று கண்ணீர் விற்றார்கள், மனம் கசிந்தார்கள்,

உள்ளம் உடைந்து போயிற்று. ஐயோ, என் கண் முன்னாடியே இப்படி சாகிறார்களே, ஏன் இந்த நிலை என்று யோசித்தார்கள். ஆகவே அவர்களுக்குள் அந்த வழி உண்டாக்கியது. என்ன உண்டாக்கியது? இதே வேலூரில் ஓர் பெரிய மருத்துவமனையை ஏற்படுத்த வேண்டும், இங்கே பெண்களுக்கு உரிய அந்த பெண்கள் செவிலியர் பயிற்சி பள்ளி ஆரம்பிக்க வேண்டும், மருத்துவமனை ஆரம்பித்து மருத்துவர்களை இங்கே அவர்களுக்கு சொல்லி மருத்துவம் சொல்லிக் கொடுத்து அநேக மருத்துவர்களை உண்டாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே உதயமாயிற்று. ஆம், இந்தியாவிலே முதன் முதலாக செவிலியர்களுக்கு பெண்களுக்கு மருத்துவ பயிற்சி கொடுக்கும்படி செய்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தார்கள். அந்த சிஎம்சி, கிறிஸ்டியன் மெடிக்கல் சென்டர், அங்கே எம்டி படிப்பா அவர்கள் அமெரிக்காவுக்கு திரும்ப போகிறாங்க, எம்டி படிப்பு முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு இங்கே வராங்க. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி இங்கே ஆரம்பித்து அதிலே பல கோர்ஸ்கள் உருவாக்கி பெண்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அநேக மருத்துவர்கள் இன்றைக்கு அங்கே இருக்கிறார்கள், வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். 1960 கொடைக்கானலில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அங்கே அவருடைய சொந்த வீட்டில் அடக்கம் பண்ணப்பட்டார். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இங்கே வந்து நமக்காய் மரித்தது காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உள்ளத்தில் இருந்தது தெய்வீக அன்பு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வீக அன்பு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருக்கிறது. நாம் நினைத்தால் நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்ய இயலும், இயலாது என்று சொல்ல முடியாது. ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் நாம் அன்பு காட்ட வேண்டும். இதை காட்டிலும் பெரிது இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே ஐடாஸ் காடர் என்கின்ற அந்த பெண்மணி அவர்கள் சிறு வயதிலே வெள்ளூரிலே வந்து அங்கே ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பித்து இன்றைக்கு அது பெரிய கிளினிக்காக மாறி அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகவே ஐடாஸ் காடர் என்கின்ற அந்த முகவரியும் என்னுடைய அகவரியிலே தங்கிவிட்டது. என்றும் அது என்னை விட்டு அகலாத ஒன்றாய் காணப்படுகிறது. இப்படி எத்தனையோ பேருடைய முகவரிகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவைகளெல்லாம் மறக்க முடியாத முகவரிகள். ஆகவேதான் நான் ஒரு கவிதை புத்தகம் எழுதும்போது கூட இதையெல்லாம் நினைவில் வைத்து கொண்டுதான் அந்த புத்தகத்திற்கு ஒரு பெயர் கொடுத்தேன், மறக்க முடியாத முகவரிகள். இந்த மறக்க முடியாத முகவரிகள் என்கின்ற அந்த தலைப்பிலே நான் எழுதின சில கவிதைகளை கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயணம் என்று ஒரு கவிதை. அந்த பயணம் என்கின்ற கவிதை, பசுமை நிலம், கூவும் குயில், ஏருளும் மாடு, காணாமல் தவிக்கிறான் எனக்குள் ஒரு சிறுவன். பசுமை நிலம், கூவும் குயில், ஏருளும் மாடு, காணாமல் தவிக்கிறான் எனக்குள் ஒரு சிறுவன். பெருமூச்சோடு பயணிக்கிறேன் நிலமெல்லாம் தார்ச்சாலை. பெருமூச்சோடு பயணிக்கிறேன் நிலமெல்லாம் தார்ச்சாலை. இந்த கவிதைக்கு தலைப்பு பயணம். மனிதனுடைய வாழ்க்கை பயணம். அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது தொடர்ந்து அவனை தள்ளிக்கொண்டே போகிறது. அவன் பயணித்து கொண்டே இருக்கிறான் மரணம் வரை. என்னுடைய இளமை காலத்திலே நான் ஒரு கிராமத்தில் வளர்ந்தவன். அந்த கிராமத்தின் சூழல் எனக்குள் அப்படியே தங்கிவிட்டது, உறைந்து விட்டது. இன்றும் எனக்குள் ஒரு சிறுவன் இருக்கிறான். எனக்கு வயதுதான் அதிகமாகிவிட்டது. என் அனுபவம் அநேகருக்கும் உண்டு. வயதுதான் அதிகமாகிவிட்டாலும் அந்த இளமையில் நாம் அனுபவித்த அப்படிப்பட்ட அந்த ஈரமான அனுபவங்கள், மண் சார்ந்த அனுபவங்கள் என்றும் நம்மை விட்டு அகலாது. பசுமை நிலம் எங்கும் கண்ணுக்கு எட்டியவரை பச்சையாயிருக்கின்ற பசுமையை சார்ந்த பயிர் வகைகள். கூவும் குயில், அப்பொழுது இறைச்சல் இல்லை, எங்கும் குயில்களின் சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். ஏருளும் மாடு, அப்பொழுதெல்லாம் மாடு ஏறுழுவார்கள், ஏறுழுவதை நாம் பார்க்க முடியும். காணாமல் தவிக்கிறான். இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் எல்லாம், நிலங்கள் எல்லாம், பசுமை நிலங்கள், பசுமை காடுகள் எல்லாமே ஃப்ளாட் போட்டு அங்கே விற்பனை நடக்கிறது, அங்கே வீடு கட்டப்படுகிறது. கிராமங்கள் எல்லாம் வேறு ஒரு மாற்றத்துக்குள்ளாய், அது பட்டணத்தை சார்ந்ததாய் அது தன்னை முகமுடி போட்டுக் கொள்கிறது. பட்டண வாழ்க்கையை கிராமத்தின் மண் விரும்புகிறது. அந்த தனக்குரிய அந்த இயற்கையை இழந்து போய்விட்ட நிலையில் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே அன்றைக்கு இருந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு என் உள்ளத்திற்குள் அப்படியே இருக்கிறது. நான் பார்க்கின்ற இடமெல்லாம் தார்ச்சாலை, நான் பார்க்கின்ற இடமெல்லாம் வீடுகள். அந்த இயற்கையை எங்கெங்கெல்லாம் பார்த்தேனோ அங்கெல்லாம் ஒரு செயற்கைத்தனமான நிலையில் இந்த பூமி தன்னை உருமாற்றி கொண்டது என்று சொல்வதை விட உருமாற்றி விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும். என்ன செய்வது, இருந்தால்

நம் வாழ்க்கை பயணத்தில் இவைகளையெல்லாம் பார்த்து பயணிக்க வேண்டியது அவசியமாகி போய்விட்டது. இப்படி இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ அனுபவங்கள் இருக்கிறது. துறவு என்று ஒரு கவிதையை நான் எழுதினேன். அந்த துறவு என்பது, அந்த கவிதையை வாசிக்கிறேன் கேளுங்கள். முற்றும் துறந்த துறவிக்கு தங்கத்தட்டில் சாப்பாடு. முற்றும் துறந்த துறவிக்கு தங்கத்தட்டில் சாப்பாடு. துறவு என்று சொல்லும்போது அதில் அறம் இருக்க வேண்டும், அதில் தியாகம் இருக்க வேண்டும், அதிலே அன்பு இருக்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் இல்லாமல் சுயநலத்தோடும் போலித்தனத்தோடும் துறவு என்கின்ற பெயரிலே இன்றைக்கு செய்கின்ற அட்டுழியங்களும் அதிகம். ஆகவே துறவு என்கின்ற நிலை இன்றைக்கு அது நிஜமற்றதாய் காணப்படுகிறது. அன்றைக்கு பார்த்த விவேகானந்தர், அன்றைக்கு நாம் பார்த்த அநேக இறைவனுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்று இங்கு வந்த வில்லியம் கேரி ஆகட்டும், சாது சுந்தர் சிங் ஆகட்டும், இப்படி அநேகரை நாம் சொல்லலாம். ஆகவே துறவு என்பது மற்றவர்களுக்காய் நாம் வாழ்கின்ற ஓர் அர்ப்பணிக்கப்பட்ட அன்பை காட்டுகின்ற ஒரு பணி. ஆகவே ஒரு எளிமை காணப்பட வேண்டும். இன்றைக்கு துறவு என்பது ஒரு ஆடம்பரத்தை நோக்கி பயணிக்கிறது. அப்படிப்பட்ட துறவிகளை தான் மக்கள் விரும்புகிறார்கள். விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும்.

ஆகவே மறக்க முடியாத முகவரிகள் என்பதில் அநேக துறவிகளை என் உள்ளத்தில் நான் மறக்காமல் இருக்கிறேன். காரணம், அவருடைய தியாக வாழ்க்கை. சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். சமூக பார்வை என்ற ஒரு கவிதை, மறக்க முடியாத முகவரிகள், அந்த புத்தகத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இச்சமூகத்தில் நாம் கரைந்துண்ணும் காக்கையாய் மாறிட வேண்டும். நரிமூளையின் தந்திரம் இல்லாமல் கபடமற்ற புறாவாய் வினாவுள்ள பாம்பாய் இருந்திட வேண்டும். எங்கும் சாதி சமய பாகுபாடின்றி ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளிர், இம்முழக்கம் மூச்சாய் முழங்கிட வேண்டும். நம் பேச்சும் ஆட்சியும் தமிழாய் இருந்திட வேண்டும். பாரதியின் நேர்கொண்ட பார்வையில் கலாமின் கனவுகளை நனவாக்க இன்றே முயன்றிட வேண்டும். இது சமூக பார்வை என்ற தலைப்பிலே. ஆகவே நாம் நமக்கு வந்து பாரதியின் நேர்கொண்ட பார்வை, கலாமின் கனவுகள், இவை இரண்டுமே நமக்கு போதுமானவைகள். இவைகளே நாம் பாரதியின் நேர்கொண்ட பார்வை, அதில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், சமூகத்தின் மீது அக்கறை இருக்க வேண்டும். அதே போல் கலாமின் கனவுகள் நம்மை உறங்க விடாமல் செய்கின்றது தான் அது உண்மையான கனவு. ஆகவே நமக்கு எதிர்காலத்திலே நம் நாடு செழிக்க வேண்டும், வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பெரியோர்கள், பாரதியை என்னால் மறக்க முடியாது, கலாமை என்னால் மறக்க முடியாது, இவர்களெல்லாம் மறக்க முடியாத முகவரிகள். பாரதியை நான் ஏன் மறக்க முடியாத முகவரி என்று சொன்னால், நிறைய கவிதைகள் அவர் எழுதியிருக்கிறார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும். அதே போல் இன்னொரு கவிதை நான் சொல்லுகிறேன், தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள்

பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கில பருவமெய்தி கொடும் கூற்றுக்கரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அந்த வரிகள் படிக்கின்ற போதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும், நாம் பிறந்ததில் ஒரு நோக்கம் இருக்கிறது, இந்த லட்சிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அதில் ஒரு ஊன்றுகோல் சக்தியை நமக்கு ஊட்டுகிற அப்படிப்பட்டதான வரிகள் அடங்கிய அருமையான கவிதை. இளமை பருவத்திலிருந்தே அந்த கவிதை வரிகள் என்னுடைய உள்ளமெனும் கல் கல்லிலே செதுக்கப்பட்ட உயிரோட்டமுள்ள வார்த்தைகளாய் இன்றும் இருக்கிறது. ஆகவே மறக்க முடியாத முகவரிகளில் பாரதி என் வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்தவராய் இருக்கிறார். கலாமின் அவருடைய எண்ணங்களும் எளிமை வாழ்க்கையும் நாம் பின்பற்ற வேண்டியதாய் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இவரும் என்னால் மறக்க முடியாத இருக்கிறார். இவர்களுடைய பார்வை சமூக பார்வை, இந்த பார்வை நமக்கு வேண்டும். சுயநல பார்வை, சுயநல நோக்கம் அகன்ற அப்படிப்பட்ட நிலையில்லாத ஓர் மனிதர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதைதான் இந்த உலகம் விரும்பும். நாம் வருஷமானால் எத்தனையோ விழாக்கள் கொண்டாடுகிறோம். இதில் தமிழர்களுடைய திருநாள்னு சொன்னால் அது பொங்கல். அந்த பொங்கல் எங்கள் ஊரில் பார்க்கும்போது அந்த பொங்கல் வந்தால் அந்த நாலு நாள் அஞ்சு நாள் பயங்கர கொண்டாட்டம்னா அப்படி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஆமாம், இந்த மாடோட்டம் அது இதுன்னு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்றைக்கு எல்லா ஓட்டங்களையும் ஒரு பெட்டிக்குள்ளே நாம் பார்க்கிறோம். பொங்கல் என்றால் அன்றைக்கி முக்கியமான நல்ல நல்ல திரைப்படங்கள்லாம் வெளியிடுகிறார்கள். அந்த திரைப்படத்தை நாம் அந்த பெட்டிக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு பார்க்கிறோம். அது அன்றைய நாட்களில் அது நிஜத்தில் பார்த்ததை இன்று நாம் அது வேறு வடிவத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால் தான் நான் அந்த எழுதியிருந்தேன். எங்கே பொங்கல் சுவைக்கும் பொங்கல், திகட்டாத கரும்பு, ஜல்லிக்கட்டு, மாடு விரட்டு, மகிழும் உறவுகள், நண்பர் வரவுகள், எங்கே எங்கே கண்கள் அலைமோதுகின்றன. கண்ணுக்கு எட்டியவரை கிராமங்கள் அல்ல பட்டணங்கள். இன்றைக்கி நீங்கள் கிராமத்தில் போய் பார்த்தா கூட அந்த பழைய ஆரம்பத்திலிருந்த அந்த மாடோட்டம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு அங்கே ஊர் திருவிழா, அந்த விழாவில் நிறைய விதமான கடைகள்லாம் வந்திருக்கும். அந்த கடைகள்லாம் போய் நம்ம மகிழ்ச்சியோடு அங்கே வாங்குவாங்க. இந்த பெண்கள்னால் அந்த காதுக்கு கழுத்துக்கு அது மாதிரிலாம் வாங்குவாங்க. ஆண்கள் என்றால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நிறைய வகையான பொம்மைகள், அதில் சின்ன வயசில் போய் நம்ம அந்த கடைகளில் வாங்குறதில் அந்த கிராம கடைகளில் அது ஒரு சந்தோஷமான இதாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கு இல்லை, அவைகளெல்லாம் இல்லை. ஆகவே எங்கே பொங்கல் என்று மனம் அந்த நாளை நோக்கி பார்த்து மீண்டும் வராதா என்று ஏக்கத்தோடு கூட இருக்கிறது. இப்படி இவைகளெல்லாம் என்னால் மறக்க முடியாதவைகளாய் இருக்கிறது. அதே போல் இன்னொரு கவிதை இருக்கிறது, அரிதாரம் என்று ஒரு தலைப்பு. அரிதாரம், வாழ்வில் அரிதாரமே அழகாயிற்று, வாழ்வில் அரிதாரமே அழகாயிற்று, அகத்தை விட முகச்சாயமே அநேகரை வசீகரிக்கிறது. அகத்தை விட முகச்சாயமே அநேகரை வசீகரிக்கிறது. அகத்தை விட முகச்சாயமே அநேகரை வசீகரிக்கிறது. மனவாழ்வில் மனம் கவர திருமணமும் அரிதாரம் பூசியே ஆரம்பிக்கிறது வாழ்வின் பயணத்தை. மனவாழ்வில் மனம் கவர திருமணமும் அரிதாரம் பூசிய ஆரம்பிக்கிறது வாழ்வின் பயணத்தை. மானுடம் வண்ணத்து பூச்சியாக வாழ முடியாமல் வண்ணத்தை பூசியே வாழ்கிறது. மானுடம் வண்ணத்து பூச்சியாக வாழ முடியாமல் வண்ணத்தை பூசியே வாழ்கிறது. மானுட வாழ்வில் நடை உடை பாவனை எங்கும் ஒட்டிக்கொள்கிறது அரிதாரத்தின் அரங்கேற்றம். மானுட வாழ்வில் நடை உடை பாவனை எங்கும் ஒட்டிக்கொள்கிறது அரிதாரத்தின் அரங்கேற்றம். இந்த கவிதையில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கணும். அதுக்கு அந்த மணப்பெண்ணுக்கும் மகனுக்கும், அதுவும் இந்த மணப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்வாங்க பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 20,000, 50,000, நான் தவறு சொல்லவில்லை. அந்த அலங்காரமெல்லாம் அவசியம்தான், அந்த ஒப்பனை எல்லாம் அவசியம்தான். ஆனால் அதற்கு முன்பாக மனதிற்குள்ளே ஒரு ஒப்பனை இருக்கிறது. மனதிற்குள்ளே, அதாவது அந்த மனம், அந்த எண்ணம், அதில் ஒரு அழகு இருக்கிறது. அதில் ஒரு அன்பு என்கின்ற அழகு, அன்பை காண்ற அந்த குணநலன் என்கிற ஒரு அழகு, அந்த அழகு மிகவும் முக்கியமானது வாழ்க்கைக்கு. அதுதான் அவசியமானதும். அப்படி என்ன மேக்கப்லாம் அவசியம் இல்லையா, முகாலங்காரம் அவசியம் இல்லையான்னா அது நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவை ஒரு நாளில் நம்மை விட்டு, ஒரே நாளில் அந்த அரிதாரம் நாம் பூசிக்கொள்கின்ற அந்த பலவிதமான அந்த பவுடர் வண்ணங்கள் எல்லாமே
ஒரே நாளில் அது மறைஞ்சிரும். ஆனால் என்றுமே நம்முடைய குணம் மட்டுமே அழகானது. அதுதான் ஒருத்தர் சொல்கிறாரு, மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழு ஏழாக பிரிச்சிருக்காங்களாம்.

0: முதல் 7 வயது வரை ஒரு குழந்தை பிறந்து முதல் 7 வயது வரை அது பசிக்காக, உணவுக்காக, தாகத்துக்காக, அம்மாவுடைய அரவணைப்புக்காக அழுகிறது. அதுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து வளர்ந்து பிறந்து வளர்ந்து தாயினுடைய அரவணைப்புக்குள், அந்த சுகத்திற்குள், தாயினுடைய அந்த அரவணைப்பு சூட்டுக்குள் இருக்கவே அது விரும்புகிறது, அதையே பாதுகாப்ப எண்ணுகிறது. ஆகவே தான் அந்த குழந்தை பசிக்காக அழுகிறது. ஏன்னா பசி என்பது அந்த தேவையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அழுகை, அதுதான் அதுக்கு தெரியும், பேச தெரியாது. ஆகவே தாயினுடைய பாலை பருகி தாயினுடைய அரவணைப்பிலே வளர்கின்ற அந்த 7 வயது வரை அப்படிதான் வளருது. 7க்கு பிறகு 7 லிருந்து 14 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சுயநலமுடையதாய் மாறுகிறது. தனக்கு எனக்கு வேணும், தம்பிக்கு வேண்டாம், எனக்கு வேணும், அது எனது, இது எனது என்று இந்த பொம்மைகள் கூட அண்ணன் தம்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஏஜில், அதை எடுத்து எனக்கும் உனக்கும் சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ அந்த வயதில் கூட அவர்கள் அந்த வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அம்மா கிட்ட நெருக்கமாக இருப்பாங்க. அப்பா என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அந்த 7லிருந்து 14 வரைக்கும் அவன் கேட்பான், எல்லாமே கேட்பான். ஏன்னா அப்பா தான் ஹீரோ. ஆனால் அந்த 14லிருந்து பார்த்திங்கன்னா அப்பா தான் வில்லனாக இருப்பாங்க. ஏன்னா எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஏன்னா இன்டெலெக்சுவல் மைண்ட் அவனுக்கு வளர்ந்துருது. ஸோ அவனுக்குள்ள அந்த ஒரு பருவம் டீனுக்குள்ளே அவன் வந்துடுறான். வந்த பிறகு அதுக்கப்புறம் அவன் பார்த்திங்கன்னா அப்பா எது சொன்னாலும் அவனால் கேட்க முடியல, அதை வந்து இதெல்லாம் பழசு அப்படின்ருவான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு எல்லா மீடியாக்களுடைய, டிவி மீடியாக்கள், மற்ற எல்லா மீடியாக்கள், அவனை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், அத்தனை பேருடைய தாட்ஸ் அவனுக்குள்ளே வருது. அவனுக்கு தான் வந்து ஒரு புது மனிதனாக மாறியதாய் அவனுக்குள்ளே ஒரு நினைவு அவனுக்குள் உருவாகிறது. தன்னை ஒரு ஹீரோவாக நினைத்து கொள்கிறான், தலையை சிலுப்பி கொள்கிறான், ஒரு ஸ்டைலானு அவன் பார்க்கிறான். இது தவறு என்று சொல்லவில்லை, அது அவன் வயது அவனை அப்படி நடத்துகிறது. அப்போ அப்பா எது சொன்னாலும் கேட்க முடியாது. இப்போ அப்பா வந்து அந்த அவங்ககிட்ட வந்து சுப்ரபரதம் காலையில் போட்டால் அவனுக்கு பிடிக்காது, அவன் வேறு ஏதோ ஒரு பாட்டை போட விரும்புவான். அப்போ அப்பாவும் அவனும் ஏன் எதிரிகளாக மாறுகிறார்கள் என்றால் அப்பா அவனுடைய நண்பர்களைப் போல மாற வேண்டும், ஒரு நண்பனாய் பழக வேண்டும், அதிகாரம் இல்லாதவரை பழக வேண்டும், அவனைக்கு ஏற்றபடி பழகி அதனால் அவன் ஃப்ரெண்டுங்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் அப்பா கிட்ட ஷேர் பண்ணுவான். ஸோ இந்த அரிதாரம் என்பது, இந்த பூச்சி எப்போது நடக்கிறதுன்றா டீன் வயதில் நடக்கிறது, இன்னும் திருமண வயதில் நடக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட முகவரிகளும் அகவரிகளும் இல்லாமல் ஒரு உண்மை உள்ள முகவரியை நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனையோ முகவரிகள் இருக்கிறது. எனக்கு பிடித்த முகவரிகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து வாய்ப்புகள் இருக்கும்போதெல்லாம் பல முகவரிகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நிலையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நேயர்கள், இதுவரை இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் மறக்க முடியாத முகங்கள் என்ற தலைப்பில் சி. சுரேஷ் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சி.
2: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உதான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக

குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கிரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும் 72 கிலோ எடைப்பிரிவில் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: உங்கள் இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:50.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: சூழல் காப்போம்.
2: கோபு கோபு,
3: வாங்க பாபு.
2: எப்படி இருக்க கோபு?
3: ஏதோ இருக்கம் பாபு.
2: ஏப்பா, உன்னை பார்த்தாவே எனக்கு சந்தோஷமா இருக்கும், நீயே சோகமாக்குற.
3: ஏன்பா, உனக்கு எதுவும் தெரியாதா என்ன?
2: ஏப்பா, தெரியாதனாலதான் உன்னை கேக்குறேன்.
3: காலநிலை மாற்றத்தை பத்தி தான்ப்பா கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கேன்.
2: ஏப்பா, இருக்கிற கவலையில இது வேறையா? அப்படின்னா என்ன?
3: காலநிலை மாற்றம்னா நம்ம இருக்கிற பூமி முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா சூடாயிட்டு இருக்கு. அத நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு.
2: அது எப்படி சூடாகுது? பூமி யாராவது அடியில பத்த வச்சுங்களா?
3: என்னப்பா காமெடி பண்றதா நினைப்பா? பூமியோட வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்படி அதிகமாறதுனாலதான் காலநிலை மாற்றம் ஏற்படுது.
2: எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியா?
3: அதாவது பூமி சூடாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்க.
2: இப்பதான் பூமி சூடாகுதுன்ற, இப்ப ரெண்டாவது கிரீன் ஹவுஸ் என்ற, இனி குழப்பறி எதன்னு தெளிவா சொல்லு.
3: இது ஒண்ணும் புதுசு இல்ல பாபு. நாம இருக்கிற இந்த உலகத்துல அதிகமா கிரீன் ஹவுஸ் இருக்குப்பா, அதான்ப்பா இதுக்கு காரணம்.
2: சரி, இந்த கிரீன் ஹவுஸ்னால என்ன பாதிப்பு வரும்
3: பாபு? இப்ப நிறைய பேரு கிரீன் ஹவுஸ் தான் செடி வளர்க்கறாங்க. அதுவும் பெரும்பாலானவங்க கண்ணாடியில தான் இந்த கிரீன் ஹவுஸ் அமைப்பாங்க. அப்ப இருக்கும்போது என்ன ஆகும்னா, செடியில இருந்து வரக்கூடிய அந்த CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயெல்லாம் அதிகமா வரும்.
2: சரி, இப்படி வந்தா என்ன பாதிப்பு வரும்?
3: அளவுக்கு அதிகமா சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பத்தை இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு, இந்த வெப்பத்தை தனக்குள்ளே வச்சுக்கும் போது பூமி இருக்கு இருக்க ரொம்ப சூடாயிடும்பா. அதான்ப்பா என் கவலைய.
2: சரி, காலநிலை மாற்றம்ன்ற, இதனால என்ன மாற்றம் வரும்?
3: அட என்ன பாபு, இப்பதானே சொன்னேன் காலநிலை மாற்றம் வரதே வந்து இந்த பூமி சூடாகிறதுனாலதான்.
2: வேற என்னென்ன பாதிப்பு வரும்?
3: கிரீன் ஹவுஸ் அதிகமா இருக்கிறதுனால வளிமண்டலத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு எல்லாம் அதிகமாகுது. அது இல்லாம 30% இந்த தொழிற்சாலையில வரக்கூடிய புகையும், அதுக்கப்புறமா சர்ரு புரு நம்ம போறமே வாகனம், அந்த வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையும் இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமா கொண்டு வருதுப்பா.
2: சரி, வண்டி ஓட்டாம வேற ஒரு இடத்துக்கு எப்படி போறது? புகை வராம எப்படி அந்த வண்டி ஓட்டுறது?
3: அட என்னப்பா உனக்கு அவசரம்? வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையோட அளவு அதுல 10% தான் கார்பன் டை ஆக்சைட வெளியே வருது. இதத்தான் நாம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலையிலயும் நம்ம வாகனத்திலயும் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் எல்லாம் இந்த புதை வடிவ எரிபொருள்னு சொல்றாங்க.
2: என்னப்பா எதோ புதுசு புதுசா சொல்றே, இந்த புதை வடிவ எரிபொருள் கொஞ்சம் சொல்லு.
3: புதை வடிவ எரிபொருள் அப்படின்னா என்னன்னா, இயற்கையா உருவானது. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி மரங்க அப்புறம் விலங்குகளோட கழிவுகள் நம்ம மண்ணுல நிலக்கரியாவும் ஆயிலாவும் இயற்கை எரிவாயுவும் இருக்கு. இதத்தான் எல்லாத்தையும் சேர்த்து நாம புதை வடிவ எரிபொருள்னு சொல்றோம்.
2: இயற்கைன்னு சொல்லிட்ட, அதனால எப்படி பாதிப்பு வரும்?
3: புதை வடிவ எரிபொருள்ல முக்கியமானதுன்னு பார்த்தா நிலக்கரி. நிலக்கரியை நம்ம கப்பலுக்கும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும், ஏன் இன்னும் நம்ம நாடு மட்டும் இல்லாம பல்வேறு நாடுகள்ல ரயிலுக்கும் வந்து நிலக்கரியை பயன்படுத்துறாங்க. இயற்கை எரிவாயு வீடுகளையும் நம்ம பயன்படுத்துறோம். இதனால அளவுக்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. இதனால பூமி அதிகமா சூடாயிட்டே இருக்குப்பா.
2: சரி சரி சரிப்பா, இன்னும் சொன்னியே நம்ம மனிதர்களாக பாதிப்போருன்னு சொன்னியே, அது என்ன பாதிப்பு?
3: எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வகையில நாம தான் 90% காரணம்பா.
2: அப்படியா?
3: ஆமா, தேவைக்கு அதிகமா மரத்தை வெட்டுறோம். மரங்கள் அதிகமா இருந்தாதானே கார்பன் டை ஆக்சைடு உள்ள வாங்கிட்டு நாம சுவாசிக்கிறதுக்கு

0: சுத்தமான ஆக்சிஜனை தரும். இல்லனா நிறைய பாதிப்பு தானே வரும். பூமியும் சூடாயிட்டே தான் இருக்கும். பனிக்கட்டி எல்லாம் உருகும். பனிக்கட்டி எல்லாம் உருகுச்சுன்னா என்ன ஆகும்? கடலோட நீர் மட்டும் அதிகரிக்கும். இதுதான் என்னுடைய கவலைக்கும் சோகத்துக்கும் காரணம்.
1: ஓ அப்படியா? இதை தடுக்கிறதுக்கு நம்மளால ஆன முயற்சிகள் என்ன பண்ண முடியும்?
0: பூமி சூடாவறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம வாகனம் ஓட்டுற நேரத்தை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். குறிப்பா மறுசுழற்சி முயற்சிகளை நம்ம அதிகரிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மரங்களை வெட்டுறோமோ அதை விட அதிகமான அளவுல மரங்களை நடவு செஞ்சு பராமரிக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மின்சாரம் தயாரிக்க மிக குறைஞ்ச அளவுல எரிபொருள் எடுத்துக்கக்கூடிய சாதனங்களை நம்ம பயன்படுத்தணும். இன்னும் குறிப்பா ஒரு விஷயம், இப்ப வெயில் காலம் வேற வந்துருச்சு, அதுக்கு குறிப்பா நம்ம தண்ணீர் எல்லாம் சேமிச்சு வைக்கணும். இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா பூமி சூடாவறத நம்மளால தடுக்க முடியும்.
1: சரி சரிப்பா, நீ சொன்னதெல்லாம் நான் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்ட நான் சொல்லி ஒற்றுமையா இத நானு இந்த பூமி சூடாகிறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்பா.
0: புவி வெப்பமய மாதலை தனி மனிதனால் தவிர்க்க இயலுமா என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு ஒரு தனி மனிதனால் என்ன

0: சேமிச்சு வைக்கணும். இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா பூமி சூடாவத நம்மளால தடுக்க முடியும்.
1: சரி சரிப்பா, நீ சொன்னதெல்லாம் நான் கண்டிப்பா கடைபிடிக்கிற. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்ட சொல்லி ஒற்றுமையா இத நானு இந்த பூமி சூடாகறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்பா.
0: புவி வெப்பமயமாதலை தனி மனிதனால் தவிர்க்க இயலுமா என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய இயலும் என்பதை அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து புவி வெப்பமயமாதலை தடுக்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல பருவ காலநிலை மாற்றத்தை உருவாக்குவோம். பூமியை காப்போம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
6: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
7: 1800-425-0111.
6: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
7: 9498-34-5350.
8: நேர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: உரைத்த அந்த பாடலோட நிறைவுக்கு வருகிறது மெல்லிசை. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள்.
1: நேர்கள் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் UYEGP திட்டம் மூலமாக 15 லட்சம் வரை கடன் மற்றும் திட்ட மதிப்பில் 25% வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. இதற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 18 முதல் 55 வயது வரை உள்ள சிறப்பு பிரிவினர்கள் தகுதியானவர்கள். மேலும் குடும்ப வருமானம் 5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். பயனாளியின் பங்களிப்பு பொது பிரிவினராக இருந்தால் திட்ட மதிப்பீட்டில் 10% முதலீடு செய்ய வேண்டும். சிறப்பு பிரிவினராக இருந்தால் SC ST BC MBC, சிறுபான்மையினர், பெண்கள், முன்னாள் படை வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினர் 5% முதலீடு செய்ய வேண்டும். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க www.msmeonline.gov.in/UYEGP என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தொடர்புக்கு 89 25 53 39 41 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
0: நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் என்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கப்படும். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய

0: படிப்பவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
3: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனாமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனாமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
4: வணக்கம் நேயர்களே, நாம நண்பகல் நேரத்தில் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்கள், இந்த நண்பகல் நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுடைய பெயர், உங்களுக்கு பிடித்த படம், பாடல், நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 6368-07 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு மகிழலாம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் வாயிலாக முதல் பாடலை கேட்டிருக்காங்க நாகர்கூடல்ல இருந்து ஈஸ்வரி என்பவர். தேவா இசையில் வாளி கங்கை அமரன் வரிகளில் KS சித்ரா குரல் வண்ணத்தில் என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள். நேயர்களே, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: நண்பகல் 1:19 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சி, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கடிதம் வாயிலா கேட்டிருக்கிறாங்க. கூத்தப்பாடியிலிருந்து வெங்கடேசன். இளையராஜா இசையில கங்கை அமரன் வரிகளில், மனோ கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்துல, கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்.
8: நேயர்களே, கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் வாயிலாக அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. பென்னாகரத்திலிருந்து ஆர் செல்வராஜ் அவர்கள். வைரமுத்து வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், எஸ்பிபி மற்றும் சாரோஸ் குரல் வண்ணத்தில் என்னவளே திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை.

0: ஜீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
8: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். நேற்று வந்து இந்த பவுத்திர கட்டியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபிஸ்டுலா அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அது வந்து எப்படி ஃபஸ்ட்டு சீல் கட்டியாக உருவாகுது, அந்த சீல் கட்டியிலிருந்து உடைந்தோ இல்லை மருத்துவர் மூலமாகவோ அந்த சீவை அகற்றும் போது அந்த இடத்துல வந்து எப்படி வந்து அது வேர் ஃபார்ம் ஆகுது, அந்த வேர் வந்து எப்படி வந்து ஃபிஸ்டுலாவாக ஃபார்ம் ஆகி தொந்தரவு கொடுக்குதுன்றதை பற்றி நான் விளாவரியாக பேசியிருந்தேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து அந்த கிரிப்டோ கிளாண்டுல டிஷ்யூ வந்து இன்ஃபெக்ஷனை பற்றி தான் நான் நிறைய பேசியிருந்தேன். அதில் வந்து இப்போ நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் பண்ணுறதோட நான் வந்து கொஞ்சம் இந்த ப்ரிவென்ஷனை பற்றி, அதாவது தடுப்பு முறைகளை பற்றி நம்ம வந்து பேசலான்றது நினச்சேன். அதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டேன். இதில் வந்து அந்த தடுப்புனாக்கா அது உள்ளே வந்து இந்த கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது கிரான்ஸ் டிசீஸ்னாக்கா பெருங்குடல் பூராமே வந்து புண்ணாயிடுறது. அது வந்து ஒரு ஜெனட்டிக்கலாக வந்து பரம்பரையாக வரக்கூடிய வியாதி. அது வந்ததுன்னா நம்ம இதை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு கேன்சர் உள்ளே இருக்குது, அதுலேருந்து வந்து ஒரு ஃபிஸ்டுலா மாதிரி வருது, செய்து பண்ணுறதுனாலும் இது ப்ரிவெண்ட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி டிபி அங்கே வரலாம், டிபி வந்து ஆசன வாய்ப்பு பகுதியில் வரலாம். அது இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நிறைய வேர்களோட கிளைகளோடு வரும் செய்யும் பண்ணும். அது இருந்தாலும் ப்ரிவென்ஷன்லாம் கஷ்டம். இது எல்லாமே ஆனால் ஆஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இது மூணுமே சேர்த்துனாலுமே ஒரு 5% இல்லைனா ஒரு 10%க்குள்ளே தான் மொத்தமே வந்து வரும். மீதி 90-95% வந்து நாம் வந்து அந்த இடங்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து சுத்தமாக வச்சுருக்கிறோம், மலச்சிக்கல் வராது எவ்வளோ தூரம் பார்க்குறோம், கொழுப்பு சத்து இருக்கிற பொருட்களை வந்து, அதாவது நல்ல கொழுப்பு இல்லாத கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து அதை உட்கொள்கிறோம், இதெல்லாம் தான் வந்து முக்கிய காரணிகளாக வந்து அமையுதுன்னு சொல்லி ஆய்வில் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்கள், அதாவது இந்த எண்ணெயில், அதாவது எண்ணெயில் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற எண்ணெய், அதில் செய்கிற பொருட்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ஒரு டைம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அது டிஸ்போஸ் பண்ணிடுறோம், செஞ்சிடறோம் அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயுமே வந்து கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது, நம்ம வந்து இந்த பப்ளிக் டாய்லெட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஏரியாவில். அதுக்கு என்ன பண்ணணும் செய்யணுன்னாக்க முடிஞ்சாலும் வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையே இருக்காது. போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒரு 2-3 பக்கெட் தண்ணியை நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா கழிவு நல்லா அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சங்கடப்படாத ஒரு சோப்பு ஒன்று வாங்கி, ஒரு ஹமாம் டெட்டால் இந்த மாதிரி எண்ணெய் பேஸ் இல்லாத சோப்புகளை வாங்கி நல்லா அந்த ஆசன வாயில் பகுதிகளை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இதை பண்ணிங்கன்னா ஓரளவு வந்து நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். அதாவது பப்ளிக் டாய்லெட் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை என்னால் பப்ளிக் டாய்லெட் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆசன வாயில் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நிறையவே வந்து குறையும். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வராத பார்க்கறது. மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் இருந்ததுனாலுமே வந்து அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அது வந்து ஒரு சீல் கட்டியாக மாறி அது வந்து பவுத்திரமாக மாறுறதுக்கு

0: வாய்ப்பு இருக்கு செய்யுதுன்னு சொல்லி ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அதனால் கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடணும். மேக்ஸிமம் பப்ளிக் டாய்லெட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மலச்சிக்கல் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது மூணு பண்ணோம்னாவே மேக்ஸிமம் வந்து அந்த ஆசன வாயில் சுற்றி இருக்கிற இன்ஃபெக்ஷன், இந்த பௌத்திரம், இந்த ஆப்சஸ், அதாவது சீல் கட்டி, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலான்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை பற்றி நான் விளாவரியாக பேசுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: நேயர்களே, நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கடிதம் வாயிலாக கேட்டிருக்கிறாங்க சேலம் கொன்றாம்பட்டியில் இருந்து கே கே கணேசன் மற்றும் ஜி மல்லிகா அவர்கள். சீர்காழி கோவிந்தராஜன் இசையில் பி சுசீலா அவர்களின் குரல் வண்ணத்தில் நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போலிரு.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: நேயர்களே, கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில இறுதி பாடலை கேட்டிருக்கிறாங்க ஈரோடு விசயமங்கலம் குணசீலன் அவர்கள். சிகரம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் SBB குரல் வண்ணத்துல கேட்டு மகிழலாம் நேயர்களே.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது

டி20 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், விவசாயிகள் மகளிர் தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு அளப்பரியது என்றார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டின் கூட்டுறவுத்துறை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முனைய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்தார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு 20 லட்சம் விமான பயணிகள் மேம்பட்ட சேவைகளை பெறுவர். தொடர்ந்து 1,06,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்கினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். இதனிடையே பிரதமர் நாளை மறுநாள் 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு புறப்படுகிறார். இந்திய கலாச்சாரம், ஆன்மீகம், இறையாண்மைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க சுவாமி விவேகானந்தரின் சேவை அளப்பரியது என்று பிரதமர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட அவரது மேம்பட்ட சிந்தனைகள் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய அம்ருத் பாரத் திட்ட ரயில் நிலையங்களை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி குவிண்டால் 1,875 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை 2,125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட கொள்முதல் விலை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2ம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலத்தில் பட்டா மாறுதலை எளிமையாக்கும் புதிய செயலி நடைமுறைக்கு வரும்போது மக்களின் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என்றார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நத்தம், புறம்போக்கு மற்றும் இதர இடங்களில் குடியிருப்பவர்கள் பற்றிய ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம், பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் உட்பட நலிவடைந்த 100 திருக்கோவில்களுக்கு பூஜை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காட்பாடியில், வேலூர் கோட்டையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன காட்சி அமைப்புகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அமைச்சர், பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றார். வேலூர் மாவட்டத்தில் முடிவு பெறாமல் உள்ள சாலை பணிகளை விரைந்து முடிப்பதற்காக முடிக்கும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றார். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி உயர்வு மற்றும் முறையான நூல் வழங்கிட வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்களை விவசாயிகளுக்கு வழங்காத துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படவில்லை என்று புகார்கள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார்.

0: விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
1: மக்கள் வந்து அலைய விடாம அவங்களுக்கு எல்லா சேவையும் அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். அந்த நோக்கத்துல முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் வந்து அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகள் வந்து விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து எந்த விதத்துல வந்து பயனடைவாங்களோ அந்த பயனடைகிற மாரி இந்த பட்ஜெட் கூட்டத்துல இருக்கும்.
0: இந்து சமய அறநிலையத்துறையின் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவில்களில் செயல்படுத்தப்படும் திருப்பணிகள், பக்தர்களின் அடிப்படை வசதிகள், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 60,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. கடந்த 21ஆம் தேதி நேரிட்ட வாயு கசிவு விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஆலையின் சேமிப்பு கிடங்கிலிருந்து 2,000 லிட்டர் அமோனியாவை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பான முறையில் அமோனியா வாயுவை அகற்றும் நடவடிக்கையை இன்றும் நாளையும் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 300 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பிற தனியார் தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் இதர குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்றும் நாளையும் தடை செய்யப்பட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வாகனங்கள் வேறு மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏகே தனசேகரன்.
0: நெல்லை 5வது பெட்டாலியனிலிருந்து 44 தேசிய மாணவர் படை மாணாக்கர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிய தேர்வாகியுள்ள நிலையில் இந்த சாதனையை பாராட்டி 5வது பெட்டாலியன் தலைமை கமாண்டிங் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷுக்கு உலக சாதனை விருது இன்று வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் தெரிவிக்கையில்,
3: நாங்கள் ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியன் என்சிசியிலிருந்து தேசிய மாணவர் படையில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் இந்தியன் ஆர்மியில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி ஒவ்வொரு டைம் எங்களை மோட்டிவேஷன் பண்ண அனைத்து என்சிசி பெட்டாலியன் தமிழ்நாடு ஃபைட் பெட்டாலியன் சாருக்கும் ஆஃபீஸருக்கும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
4: என் பேர் அக்னிவீர் ஸ்ரீ சுப்ராஜ். நான் வந்து 2023 என்சிசியில் சேர்ந்தேன் ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில். இன்னைக்கு அக்னிவீர் அவங்க முன்னாடி நிற்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியன் தான் காரணம். இந்தியாவிலேயே 777 யூனிட்ல நம்ம ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில் மட்டும்தான் ஒரே செலெக்ஷனில் ஒரே அக்னிவீர் என்ட்ரியில 44 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இது பெரிய சாதனை.
0: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றில் முச்செடிகளை அகற்றி மரங்களை நடும் நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் பள்ளி வேலை நேரத்தில் பொது அரசியல் மற்ற கூட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கரீஃப் பயிர் காப்பீடு செய்வது தொடர்பான கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று கொலம்பியா கானாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2ஆம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:55. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் பகுதியில் 6 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி அவலாஞ்சி 5 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் சின்கோனா பகுதியில் 4 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் சோலையாறு பால்

0: மழை அளவுகள் கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் பகுதியில் 6 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி அவலாஞ்சி 5 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் சின்கோனா பகுதியில் 4 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் சோலையாறு வால்பாறை பிஏபி நீலகிரி தாலுகா அலுவலகம் நீலகிரி விண்ட்வொர்த் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலக பகுதியிலும், சிறுவாணி அடிவாரம் பகுதியிலும், நீலகிரி மேல்பவானி கன்னியாகுமரி சுருளக்கோடு கன்னியாகுமரி பாலமூர் பகுதியில் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி சிற்றாறு நீலகிரி செருமுள்ளி கன்னியாகுமரி பேச்சுப்பாறை குளித்துறை புத்தன் அணை நீலகிரி ஊட்பிரையர் எஸ்டேட் எமரால்ட் கன்னியாகுமரி அடையாமடை நீலகிரி தேவாலா தேனி பெரியாறு கன்னியாகுமரி பூதப்பாண்டி குளிச்சல் முக்கடல் அணை இரணியல் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39.5 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும் மழைப்பகுதியான கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் 13.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வட தமிழக ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று குறையக்கூடும். அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைந்தும் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. ஆந்திர கடலோர பகுதிகள் மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்களே, நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: July 5th ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது S.A. சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: நேயர்களே, பிற்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2 மணி. இரண்டு மணிக்கு உழைப்போம் உயர்வோம் இளம் தொழில் முனைவோர் குறித்து CCTV கேமராமேன் மாதேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்கள் கேட்கலாம் உழைப்போம் உயர்வோம்.

0: களம் உழைப்போம் உயர்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிசிடிவி நிபுணர் கே மாதேஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே மாரிமுத்து.
1: வணக்கம் நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5. இன்னைக்கு மனிதனோட வாழ்க்கையில அடிப்படையில் பொருளாதாரத்தில் நம்ம வளர்வதற்கு மிக இன்றியமையாத இருப்பது உழைப்பு. ஒரு குடும்பத்தையும் சரி, ஒரு தனிநபரையும் வறுமை சூழும் போது அடிப்படையாக அவற்றை உயர்த்துவதற்கு நமக்கு உழைப்பு என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சமூகத்தில் பல மனிதர்கள் தங்களுடைய அபரிவிதமான வளர்ச்சிக்கு மிக அடிப்படையில் இருப்பது ரெண்டு வகையான உழைப்பு. ஒன்று ஸ்மார்ட் ஒர்க், ஒன்று ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்மார்ட் ஒர்க் செய்யக்கூடிய நிறைய இளைய தலைமுறையினர் நம்மளால் இப்போ சமூகத்தில் வந்து பார்க்க முடியுது. தங்களுடைய வளர்ச்சிக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற நிறைய இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்பங்கள் நிறைந்த ஒன்றாக நம்மளால் பார்க்க முடியும். காலையில் எழுந்து கையில் எடுக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வரை அவ்வளவும் நவீன தொழில்நுட்பங்களாக நம்ம சூழ்ந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் எதிலும் நம்ம தனியாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படி தான் சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா, பாதுகாப்பாக நம்ம பின்தொடர பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நம்மை அறியாமலே நாம் எந்த நேரமும் கண்காணிக்கப்படுகின்றோம். ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு கடையில் உட்காந்துட்ருக்கோம்னா நம்மை அறியாமலே நம்மை கண்காணிக்கின்ற தொழில்நுட்பத்துக்கு அடிப்படையாக இருப்பது பாதுகாப்பு கேமரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய உடமைக்கும் நம்ம இருக்கக்கூடிய பகுதி பாதுகாப்பிற்கும் இன்றைய காலகட்டத்தில் சிசிடிவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு டிராஃபிக்கில் போகிறோம் அப்படின்னா, டிராஃபிக்கில் ரொம்ப வேகமாக போகும்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேகத்தை நிர்ணயிக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய அமைப்பு சிசிடிவி இருக்குது. நிறைய வணிக வளாகங்கள், வீடுகள், அலுவலகங்கள், கடைகள் இப்படி பலவற்றில் இன்றைக்கி சிசிடிவி என்பது ஒரு அடிப்படை ஒன்றாக இருக்குது. அது மூன்றாவது கண் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய அல்லது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய குற்றங்களை வந்து தடுக்கக்கூடியதாகவும் அதை அளவிடக்கூடியதுமாக இப்போது இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது சொன்னால் அது மிகையல்ல. இன்றைக்கு நிகழ்ச்சியில் பாப்பாரப்பட்டி பகுதியில் கடுக்காப்பட்டி பகுதியை சார்ந்த சிசிடிவி நிபுணர், சுமார் 7-8 வருடங்களாக இந்த தொழிலில் வந்து பணியாற்றிருக்கிற கே மாதேஸ் அவங்க நம்ம கூட இருக்காங்க. நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். வணக்கங்க.
2: வணக்கம்.
1: நான் ஏற்கனவே அறிமுக உரையில் சொன்ன மாதிரி சிசிடிவி அப்படின்னு மக்களுக்கு எளிய வகையில் புரியுமே சொல்லுங்கள்.
2: சிசிடிவி என்பது பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஆகிய இரண்டு பணிகளை செய்யக்கூடிய ஒரு நவீன தொழில்நுட்பம்.
1: சரிங்க, எப்படிங்க நீங்கள் இந்த சிசிடிவி சம்மந்தப்பட்ட இந்த தொழில்நுட்பத்துக்கு இல்லை இந்த ஒர்க்குக்கு எப்படி நீங்கள் வந்தீங்க, உங்களோட அனுபவத்தை ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: சரிங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் வந்து கொஞ்ச நாள் மேனேஜராக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கொரோனா டைமில் அந்த மாதிரி கொஞ்சம் வேலை இழப்புகள் இருக்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு நிலையான தொழில் கொடுக்கக்கூடியது அல்லது ஒரு ட்ரெண்டிங் பிஸ்னஸ் சொல்லுவோம், இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுல ஒரு ட்ரெண்டிங் பிஸ்னஸ் சொல்லுவோம், அது வந்து இனிமேல் வரும் எதிர்காலத்தை வந்து வடிவமைக்கக்கூடியதாக இருந்தது. அதனால் சிசிடிவி தொழிலை வந்து நான் தேர்ந்தெடுத்து பயிற்சி பெற்று அப்புறம் கொஞ்ச நாள் அனுபவம் பெற்று அதுக்கப்புறம் இந்த தொழிலில் நிலையாக செஞ்சிட்ருக்கேன்.
1: சரிங்க, இந்த சிசிடிவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்காணிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது சமீபத்தில் எத்தனை வருஷமாக மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு விழிப்புணர்வை இல்லை பிரபலமாகி வந்திருக்கு?
2: இப்படி சொல்லப்போனால் கடந்த 10 ஆண்டுகள் சொல்லலாம். ஆனால் சிசிடிவி ஆரம்ப கட்டத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு நிறுவனங்களிலோ அல்லது அவசியப்படுகின்ற கண்காணிப்பு அவசியப்படுகின்ற நிறுவனங்களில் தான் பொருத்தப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது வந்து பாதுகாப்பு காரணமாக 100% எங்கும் இதிலும் எந்த இடத்துல வீடாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது பயணிக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, திருக்களாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுவான ஒரு ஊருக்கான பொது தெருவாக இருந்தால் கூடமே அங்கே குறைந்தபட்சம் ஒரு 4 கேமரா, ஒரு தெருவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கேமரா வச்சு இப்போ வைக்கிறேங்க. ஸோ கண்காணிப்பை தாண்டி பாதுகாப்பினுடைய அவசியத்தின் பேரில் இப்போ வந்து பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கொண்டு தான் வந்துட்டு கொண்டு இருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் 100% பொருத்தும் நிலை வந்து உருவாகும்.
1: இப்போ சிசிடிவி வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்?
2: சிசிடிவி பயன்பாடை பொறுத்தவரையிலையும் வந்து கண்காணிப்பு பாதுகாப்பு ஆகிய இரண்டு பணிகளில் அவசியப்படுகிறது. இப்போ பெரிய நிறுவனங்களில் தொடர்ந்து இயங்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் வந்து கண்காணிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. பணியாட்கள் இருக்காங்க, அவங்களுடைய பணிகளை கண்காணிக்க வேண்டிய அவசியத்தை வந்து பேரில் பொருத்தப்படுகிறது. இன்னொன்று வந்து பாதுகாப்பு. பாதுகாப்புன்ற பட்சத்தில் ஆள் பணிகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, பொருட்கள் மற்றும் உடைமைகள் மனிதர்களுடைய பாதுகாக்க வேண்டிய அவசியத்தின் பேரில் பொறுத்துறாங்க. இது வந்து பயன்பாட்டை பொறுத்தவரை இது மாதிரியாக சொல்லலாம். தொழில்நுட்ப பொறுத்தவரை இரண்டு வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. சிசிடிவி கேமராக்களில் வந்து சாதாரண வீடுகளில் பொறுத்து போடுகின்ற கேமராக்கள் வந்து அனலாக்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பழைய தொழில்நுட்பம் இருந்தாலும் பதிவு செய்யப்படுகிறது, அனலாக் முறையில் பதிவு செய்யப்படுகிறது. இன்னொரு தொழில்

0: என்பது ஐபி என்று சொல்வார்கள், இன்டர்நெட் புரோட்டோக்கால். இது வந்து இன்டர்நெட்டில் வந்து எங்கிருந்தாலும் உலகெங்கிலும் பார்க்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டது. அது டிஜிட்டல் தொழில்நுட்பம் சொல்லுவோம், அதனுடைய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இருக்குது. இது தவிர வேறு சில வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டோம் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது புல்லட் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வடிவமைப்பை பொறுத்து இரண்டு வகையாக சொல்லலாம். டோம் கேமரான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார அந்த வந்து டோருக்குள்ளார இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்து கொடுக்கணும்னா அது வந்து கொஞ்சம் நிழல் பட்ட இடங்களாக இருக்கக்கூடும். ஹை பால் சொல்லுவோம், கண் விழி இருக்கு இல்லைங்களா, அது எப்படி உருளுது அது மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது வந்து டோம் கேமரான்னு சொல்லுவோம், பார்க்குறதுக்கு ஒரு குண்டு உருளையாக இருக்கும், அடுத்து கோள வடிவில் இருக்கும்னு சொல்லுங்களா, அதை உருட்டிக்கலாம், 360 degree அளவுக்கு உருட்டிக்கலாம், லென்ஸு மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து புல்லட் டைப் அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் நீண்ட உருளையாக இருக்கும், காரணம் வந்து அது வெளிப்புறத்தில் பொருத்தக்கூடியது. ஸோ அவுட்டோரில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் நிலைநிறுத்தி ரெக்கார்ட் பண்ணக்கூடியது, கொஞ்சம் தெளிவான பதிவு செய்யக்கூடியது வந்து புல்லட் கேமரா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இரண்டு வடிவங்களும் என்ன பேர் இருக்குனாக்கல, வடிவமைப்பை பொறுத்தவரை இன்டோரில் பயன்படுத்துகிறோமா அல்லது அவுட்டோரில் பயன்படுத்துகிறோம்ன்றதுக்கு பொறுத்த மாதிரி வடிவமைக்கப்பட்டது.
1: ரொம்ப ஆழ்ந்த நிறைய விஷயங்கள் அந்த டைப்பை வந்து சொன்னீங்க, சிசிடிவியோட வகையை பற்றி சொன்னீங்க. இப்போது நம்ம நிறைய பேருந்துகள்லாம் விபத்துகள் ஏற்படும் போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம பார்க்குறோம், அதை தாண்டி ஒரு சில இடத்துல நமக்கு அதோட சத்தம் சொல்லக்கூடிய வாய்ஸ் கேட்குது, பட் ஒரு இடத்துல ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அது செட்டிங் இன்ஸ்டால் பண்ணுறதா இல்லை ஆர்டினரி அதுமாதிரி எதாவது வருதுங்களா, எது என்ன வித்தியாசம் அதை பற்றி?
0: சரிங்க, இப்போ வரும் புதுமையான கேமராக்களில் வந்து ஒளிப்பதிவு அதாவது திரைப்பதிவை தாண்டி நம்மளுடைய குரல் ஒலிகளையும் பதிவு செய்யக்கூடிய மைக் வந்து பொருத்தப்பட்டிருக்குது. கேமராக்களிலே வந்து மைக்கும் இன்பில்ட்டாக பொருத்திருக்காங்க. ஸோ அதை பதிவு செய்யக்கூடிய முறையும் வந்து அந்த டிவிஆர் அப்படின்ற கூட ரெக்கார்டிங் பாக்ஸில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ கேமராக்களிலே ஒளியை பதிவு செய்ய வேண்டும், அதாவது வாய்ஸ் பதிவு செய்யணும்னா அதுக்குரிய கேமராக்களும் இருக்கிறது, அதை பதிவு செய்யக்கூடிய டிவிஆர் ரெக்கார்டிங் பாக்ஸுங்களும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் ஒலியினுடைய அவசியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் அது வந்து இல்லாமல் இருந்தது. அல்லது அவசியப்படும் மட்டுங்களே தனிப்பட்ட முறையில் ஒரு மைக் கேமரா கூட ஒரு மைக் பொருத்திட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிறதா இன்பெல்ட் அப்படின்னா கேமராக்களில் மைக் கூட வர்றதும் இருக்குது, அவசியம் இல்லாத பட்சத்தில் மைக் இல்லாமல் இருக்கிற கேமராக்களும் இருக்கிறது. அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடலில் வந்து கேமரா பதிவு சிசிடிவி கேமரா பதிவுகள் வந்து இரவு நேரங்களில் கருப்பு வெள்ளையாக பதிவு பண்ணுறது, பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லுவோம். அப்புறம் அதுலேயே வந்து கலர் கேமராக்கள் கொண்டு வரும், அப்போ வந்து கலரில் இருக்கிறது கலரில் பதிவாயிட்டு இருந்தது, பகல் நேரங்களில் கலராகவும் இரவு நேரங்களில் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் பதிவுது. அடுத்த தொழில்நுட்பத்தில் இரவு நேரங்களிலும் வந்து கலரில் ரெக்கார்டும் ஆகும்படியாக செய்தார்கள். என்ன பதிவு, இரவு நேரங்களில் வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் தானே பதிவு செய்யப்பட முடியலை என்பது ஐஆர் என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ராரைட் கொண்டு லைட் கொண்டு வந்தாங்க. அந்த இன்ஃப்ராரைட் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெக்கார்ட் ஆச்சு. அப்புறம் அந்த கேமராக்களிலே லைட் பொருத்தினாங்க, எல்இடி லைட், ரொம்ப சிம்பிளான குறைந்த அளவு வெளிச்சமும் தரும், குறைந்த அளவு கரண்ட்லேயே வந்து வெளிச்சத்தை தரக்கூடிய எல்இடி லைட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த எல்இடி லைட்டுகளை கேமராக்களில் பொருத்தி இரவு நேரங்களிலும் வந்து கலரில் ரெக்கார்டாகும்படியாக செய்தார்கள். ஸோ இப்போ இருக்கிற மாடல் இரவு நேரங்களிலும் கலரில் ரெக்கார்டாகும், அது மட்டும் இல்லாமல் குரல் பதிவு செய்ய வாய்ஸ் ரெக்கார்டும் பதிவு செய்யக்கூடிய கேமராக்கள் இப்போது லேட்டஸ்ட் மாடல்களாக அறிமுகப்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் வந்துள்ளது.
1: எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சிசிடிவி கேமராவோட நம்ம கவரேஜ் இவ்வளோ இந்த தொலைவில் இருக்கும், இல்லை இந்த அளவுக்கு நமக்கு கிளியராக தெரியும், இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தெரியும், வாய்ஸ் இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய வாய்ஸ்கள் நமக்கு ரெக்கார்ட் ஆகணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது எவ்வளோ
0: சொல்ல முடியும், என்னன்னா கேமராக்கள் பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையான கேமராக்கள் வந்து பதிவு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா 60 அடி 20 மீட்டர் சொல்லுவாங்க, 60-70 அடி 20 மீட்டர் வந்து கவரேஜ் இருக்கும். இதை தாண்டியும் வந்து கவர் பண்ண முடியும், முடியாமல் கிடையாது. அதாவது ஒரு கேமராவில் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மலையை பதிவு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய மலையை கூட கவரில் கொண்டு வரலாம், ஆனால் வந்து தெளிவு இருக்காது. அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு கேமராவினுடைய அதிகபட்சம் வந்து 20 மீட்டருக்கு தெளிவான பதிவுகள் கிடைக்கும் அப்படின்றது. கண்காணிக்கிறோம், இதை வைத்து கணிக்கிறோம் அப்படின்றால் அதில் ஐஆர் லைட் அப்படின்னு சொல்லுவோம், இன்ஃப்ராரெட் லைட்டு, அந்த தொழில்நுட்பம் வரும்போது எவ்வளோ தூரம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் பதிவு செய்யப்படுகிறது. அதனால் எவ்வளோ தூரம் பட்டு எதிரொலிக்கப்பட்டு பதிவு செய்யப்படிய முடியுமென்ற கண்காணிக்கும் போது அது 20 மீட்டர் அப்படின்ற அளவு இருந்தது. இதை தாண்டி வேறு சில அதிகபட்ச விலைகளில் கிடைக்கக்கூடிய கேமராக்கள் வந்து 50 மீட்டர் வரலையுமே கூட கவர் பண்ண முடியும், அது விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடும், தெளிவான பதிவுகளை பெற முடியும். மற்றதெல்லாம் வந்து கவரேஜில் கொண்டு வரலாம், அவ்வளோ தெளிவுகள் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு.
1: இப்போ நம்ம அரசு அலுவலகங்கள் இல்லைனது பொது நிறுவனங்களை பொருத்தப்படுகின்ற அந்த சிசிடிவி கேமராவுக்கும் வீடுகளில் பொருத்தப்படுகிற சிசிடிவிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குல்ல, அல்லது ஒரே மாதிரி வகையான கேமராக்கள் தான் பொருத்தப்படுகிறது?
0: பல்வேறு விலைகளில் கிடைக்கும்

0: பெறுகிறது. அந்த விலைக்கு உகர்ந்த அளவுக்கு அதனுடைய குவாலிட்டி வந்து கிடைக்கும். அவசியம் அந்த ரொம்ப தெளிவான பதிவுகள் வேணும்ன்ற பார்த்து கொஞ்சம் விலை உயர்ந்த கேமராக்களாக இருக்க செய்யும். அது அவசியப்படும் பட்சத்தில் இருந்து பெயரளவில் நல்லா உள்ள இப்போ வீடுகள் அப்படின் போது அதிகபட்சம் ஒரு 20-30 அளவுகளில் கிடைக்க இருக்குது அப்படின்னா அது வீடுகளில் பொருத்தப்படுகிற கேமரா குறைந்த விலை கேமராக்களாக இருந்தாலும் சரி அது குறைந்த அளவு குவாலிட்டி இருக்கக்கூடியதாகவும் போதுமானது. ஏன்னா அதோடைய அதிகபட்சம் தொலைவு வந்து ஒரு 5-10 மீட்டர் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது குறைந்த அளவு குவாலிட்டி இருக்கக்கூடிய கேமராக்களாக இருந்தாலே போதுமானது. நிறுவனங்களில் ஒரு பெரிய கிரவுண்ட் அளவுக்கு இருக்குது, ஒரு மண்டபம் கல்யாண மண்டபம்லாம் இருக்குன்னா 20 மீட்டர் தாண்டி போகும். அல்லது வெளிப்புறங்களில் பொறுத்துவார்கள், வெளிப்புறங்களில் அவர்களை கண்காணிக்க வேண்டிய இடங்கள் குறைந்தது ஒரு 30 மீட்டர் தொலைவுக்கு இருக்க செய்யும். அங்கே வந்து கொஞ்சம் விலை உயர்ந்த கேமராக்கள் குவாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கேமராக்களை பொருத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இடங்களை பொறுத்து கேமராக்களை நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம், விலையும் உயர்ந்ததாகவும் குறைந்ததாகவும் இருக்கக்கூடும்.
1: சரி, இந்த கேமரா ஒளிப்பதிவுன்னு சொல்லுவீங்களா, இந்த ஒளிப்பதிவு வந்து அந்த மானிட்டர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த மானிட்டர் எவ்வளோ அளவு இதில் எத்தனை நாட்களுக்கு வந்து நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ, இல்லை ரெக்கார்ட் ஆகிறத வந்து நம்ம எரேஸ் பண்ணக்கூடிய அது ஆப்ஷன் அதில் இருக்குதுங்களா?
0: கேமராக்கள் வந்து ஒளியை பதிவு மட்டும்தான் செய்யும், ஃபோட்டோ எடுக்கக்கூடிய பணிகளை மட்டும்தான் செய்யும். அது ரெக்கார்டிங் செய்யக்கூடியது டிவிஆர் என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். கேமராக்கள் அனலாகாக இருந்தாலும் சரி அல்லது ஐபி என்ற சில டிஜிட்டல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி ரெக்கார்ட் பண்ணக்கூடியது வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம் தான், டிஜிட்டலாக தான் ரெக்கார்ட் ஆகும். அதனால தான் அது பேர் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டிங் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ரெக்கார்டு செய்யக்கூடிய பணிகளை மட்டும்தான் செய்யும். பதிவு செய்யப்பட்ட அளவு எவ்வளோ நாட்கள் பதிவாகியிருக்கிறது உள்ளே பொருத்தப்படுகின்ற ஸ்டோரேஜ் டிவைஸ் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஹார்ட் டிஸ்க் மாதிரி. அதில் வந்து சர்வைலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் 24 மணி நேரமும் 7 நாட்களும் இயங்கக்கூடிய அளவில் ஹார்ட் டிஸ்க் வந்து வடிவமைக்கப்பட்டது. அந்த ஹார்ட் டிஸ்கினுடைய அளவு எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது ஒரு 500 GB செல்ஃபோனில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி எவ்வளோ ஜிபி ரெக்கார்டிங் ஸ்பேஸ் இருக்குன்ற பொறுத்தது குறைந்த அளவு 500 GB ஹார்ட் டிஸ்க் கிடைக்க வருது. அதுக்கப்புறம் 1 TB அண்ட் 1 TB 2 TB 2 TB சொல்லுவோம், அல்லது 4, 8, 16, 32 அந்த அளவுக்கான ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 1 TB 1024 GB சேர்ந்தது 1 TB. அது வந்து எத்தனை கேமராக்கள் பொருத்தப்படுகிறது, அது எந்த ஒவ்வொரு கேமராவும் எவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்துக்குதுன்றதை பொறுத்தது. குறைந்த அளவாக ஒரு 4 கேமராக்கள் குவாலிட்டி மீடியமான குவாலிட்டியில் இருந்தால் ஒரு வாரம் பதிவு செய்யக்கூடியதாக 500 GB இருக்கும். அதே 4 கேமராக்கள் 15 நாள் சேர்ந்தால் ஒரு 1 TB கொடுக்கலாம், 15 நாள் கூட 20 நாள் கூட பதிவாகலாம். அது உள்ளே இருக்கிற மோஷன் அல்லது கலரை பொறுத்தது. அது மாதிரி நம்ம எவ்வளோ நாட்கள் நமக்கு பதிவு தேவைப்படுகிறது அப்படின்றத பொறுத்தது பேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ நாள் இன்றிலிருந்து எவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி இருக்க நாட்கள் பதிவாகணுன்றதை பொறுத்து அளவை நம்ம வந்து ஹார்ட் டிஸ்கினுடைய பெருசை பொருத்தும் பொழுது நம்ம பொருத்திக்கலாம். நம்பர் ஆஃப் கேமராஸ் எத்தனை கேமராக்கள் பொருத்தப்படுகிறது, எத்தனை நாட்கள் வேணுன்றதை பொறுத்து நம்ம தேர்ந்து செய்து பதிவு செய்து கொள்ளலாம்.
1: இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் பதிவாகக்கூடிய அந்த ரெக்கார்டிங்கை வந்து நம்ம எரேஸ் பண்ண முடியுமா, பர்டிகுலர் அந்த டேட்டு மட்டும் அந்த டைம் மட்டும்?
0: ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த டிவிஆர் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை தேர்வு செய்து அழித்து விடலாம், எரேசபிள் எரேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருந்தது. ஆனால் பிறகு காலகட்டங்களில் வந்து அது தவறாக பயன்படுத்தப்படுகிற நிலையில் இருக்கும் பொழுது இப்போது வர லேட்டஸ்ட்டு மாடல்கள் வந்து அப்படி பதிவு வந்து அழிக்க முடியாத ஒரு நிலை கொண்டு வந்திருக்குங்க. அந்த ஆப்ஷன் எடுத்துட்டாங்க மீன்ஸ் எரேஸ் பண்ண முடியாது, ரெக்கார்டானது தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். தனிப்பட்ட முறையில் மேனுவலாக அந்த ரெக்கார்டிங் ஆன பகுதியை வந்து சூஸ் பண்ணி எரேஸ் பண்ண முடியாது. இப்போ வரும் காலங்கட்டத்தில் வர முடியாது. அது ஏதேனும் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் கூட கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ வரும் டிவிஆர் மாடல்களில் அந்த ஆப்ஷன் கிடையாது. அது அவங்களுடைய அந்த சர்வர் சொல்லுவாங்க, சர்வர்லேருந்து அந்த ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இனிமேல் வருங்காலங்களில் அல்லது இப்போது வரும் கேமராக்களில் வந்து பதிவை அழிக்க முடியாது.
1: இப்போது நம்ம பொதுவாக ஒரு சில நிறுவனங்களில் இல்லை கடைகளில் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய மானிட்டர் வச்சுருப்பாங்க, அது நம்ம ஒரு 7-8 கேமரா அங்கங்கே வச்சுருப்பாங்க, அதில் நம்ம அந்த பிக்சர்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஒளிப்பதிவில் போயிட்டுருக்கு. இப்போது நம்ம வீடுகளில் சிசிடிவி கேமரா வச்சுட்டு வந்திருக்கோம், இப்போ நான் அலுவலகத்துக்கு வந்துட்டோம், இல்லை வெளியூரில் வந்து வேலை செய்கிறோம், இல்லை வீடு போட்டப்பட்ட வீடுகளில் நம்ம வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறோம் அப்படின்னும் போதும் இப்போது இங்கே சிசிடிவி வச்சுட்டு நம்ம அங்கே மானிட்டர் பண்ண முடியுமா?
0: இப்போ செய்ய முடியும். சிசிடிவி பதிவுகளை பொறுத்தவரையிலையும் 2 நிலைகளில் இருக்குது. ஒன்று வந்து ஆஃப்லைன் என்னன்னாக்கில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும், கேமராக்களுடைய பதிவுகளை வந்து டிவிஆர் பாக்ஸ் வழியோ உயர் மூலிமா கேமராக்கள் வந்து டிவிஆர் பாக்ஸில் கனெக்ட் செய்யப்பட்டு டிவிஆர் பாக்ஸில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு இன்டர்நெட்

0: சோர்ஸ் தேவையில்லை, இன்டர்நெட் அவசியம் இல்லை. அதுவரையிலும் இருக்கிறது பேர் ஆஃப்லைன். இன்டர்நெட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதிவாகி கொண்டிருக்கும். இதை நாம் தனிப்பட்ட முறையில் ஒயர்லெஸ்ஸில் நம்மளோட ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற போது ஒரு ஃபோனுக்கு அந்த டிவிஆர் மாடலுக்குரிய ஒரு ஆப், இப்போ பயன்படுத்துகின்ற செயலி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு பார்க்கணுன்ற பட்சத்தில் அந்த டிவிஆர் பாக்ஸுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும், ஏதாவது ஒரு வகையில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ கிடைக்கப்படுகின்ற முதலெல்லாம் நம்ம டெலிஃபோன் வீட்டில் வச்சுருப்போம், அது ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒயர் மூலிமா இப்போ கிடைக்கக்கூடியது ஃபைபர் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைபர் மூலிமா கனெக்ஷன் கொடுத்தது இன்டர்நெட் சோர்ஸ் கொடுக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ரவுட்டர்லேயே வந்து நம்ம செல்ஃபோனுக்கு கொடுக்கக்கூடிய அதே சிம் கார்டு, அதே மாதிரியான சிம் கார்டுகள், அதே சிம் கார்டு தான் சிம் கார்டுகளை அந்த ரவுட்டர்களில் பொருத்திக்கிட்டு அதன் மூலிமா இன்டர்நெட் பெறப்பட்டு அதை வந்து டிவிஆர் கனெக்ஷனோட கொடுத்துடலாம். ஸோ டிவிஆர் பக்கத்திலே ஒரு குட்டி ரவுட்டர் வச்சுட்டாங்கன்னா அந்த ரவுட்டர் மூலிமா கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் பயன்படுத்தி நாம் நம்மளுடைய மொபைலில் வந்து அந்த டிவிஆரை கன்ஃபிகரேஷன் மொபைலில் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி கன்ஃபிகரேஷன் பண்ணி மொபைலில் நம்ம பார்க்கலாம். ஸோ மொபைலில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் பட்சத்தில் அந்த டிவிஆருக்கு இன்டர்நெட் சோர்ஸ் கொடுக்க வேண்டும், இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இல்லாத பட்சத்தில் அது வேண்டாம், நம்ம ஃபோனில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற பட்சத்தில் டிவிஆரில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். மானிட்டர் எப்போது நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கணுமோ அப்போது நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மானிட்டர் எப்பொழுதும் நம்ம கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும்பொழுது மானிட்டர் அங்கேயே பொருத்தி மானிட்டரில் இணைப்பு பெறப்பட்டு மானிட்டரில் திரையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நிறுவனங்களெல்லாம் வந்து கண்காணிப்பு நிறுவனங்கள்லாம் வந்து மானிட்டர் வச்சுருப்பாங்க, எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்ருக்கான். மானிட்டர் தான் வைக்கணும்னு கிடையாது. இப்போ வரும் மாடல்கள்லாம் சாதாரண நம்ம ஃப்ளாட் டிவி இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ளாட் டிவி இருந்தாலே கூட அதிலே கூட நம்ம கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து ஓடிட்டே இருக்குது, நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மானிட்டர் கட்டாயம் அவசியம், ஆனால் வீடுகளில் பொருத்தப்படுகிற கேமராக்கள் மானிட்டர் அவசியப்படுறதில்லை, ஏன்னா அது 24 மணி நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ப்ராப்ளம் அல்லது ஏதாவது இஷ்யூ இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அல்லது வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் பட்சத்தில் டிவிஆரில் பதிவு செய்யப்பட்டதை டிவியில் கனெக்ஷன் கொடுத்து நம்ம அவுட் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துக்கலாம். இதை வந்து ஆஃப்லைன்
1: சரிங்க. நிறைய தங்கும் விடுதிகளில் இல்லை ஒரு சில அறைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹிடன் கேமரா சிசிடிவி கேமரான்னு சொல்லி நிறைய செய்தித்தாள்களில் நிறைய நமக்கு செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஹிடன் கேமரா இங்கே இருக்குது சிசிடிவி நமக்கு தெரியாமல் வச்சுருக்காங்கன்ற அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்குண்டான வழிமுறைகளை பற்றி சொல்லுங்கள்.
0: பொதுவாக ஹைடன் கேமரா அதாவது வந்து மறைக்கப்பட்ட கேமராக்கள் வந்து பொருத்துவது வந்து குற்றமாகும் அப்படின்றது, அல்லது கேமராக்கள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தால் அங்கே வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு பதாகை ஒட்டியிருக்க வேண்டும். இங்கே வந்து நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் அல்லது கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதுன்றது ஒட்டியிருக்கணும். அப்படி இல்லாமல் பயன்படுத்துகின்ற மறைக்கப்பட்ட கேமராக்கள் வந்து சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டது அல்லது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்குது. நீங்கள் கேமராக்கள் பயன்படுத்துவதற்கு கட்டுப்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்களும் இருக்குது, அதையும் தாண்டி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குவது வந்து குற்றமாகும். நமக்கு தெரிந்தவரை அது குற்றமாகும்.
1: பொதுவாக எல்லா தகவல் தொழில்நுட்பம் மனிதனுடைய வளர்ச்சிக்காக தான் கண்டுபிடிக்கப்படுது, ஒரு சில பேரோட தவறான இதுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது சரிங்க. இப்போது நம்ம சிசிடிவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வைக்க வந்து விருப்பப்படுவாங்க, வீட்டெலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு வீட்டில் வைக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் வைக்கலாம், இல்லை ஒரு நிறுவனத்தில் வைக்கும்போது எவ்வளோ பட்ஜெட் நமக்கு தேவைப்படுது, மினிமம் அது மேக்ஸிமம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: சரிங்க. வீடுகளுக்கு பொருத்தப்படுகின்றது குறைந்தபட்சம் ஒரு 2 கேமராக்கள் பொருத்தினால் போதும் அல்லது 4 கேமராக்கள் பொருத்தினால் போதும் அப்படின்போது குறைந்தது ஒரு 10,000 20,000 வரை செலவு கொடுக்குது. 10,000 ஒரு குறைந்தபட்சம் செலவினமாகும். அதிகபட்சம் எல்லா வசதிகளோடு வேணும், லேட்டஸ்ட் தொழில்நுட்பத்தோடு வேணும்னு போது அதிகமாக 20,000 வரல செலவாகும்.
1: நிறைய குற்ற உணர்வுகளை தடுக்கிறது கூட இது பயன்படுது இல்லைங்க, கொள்ளை சம்பவங்கள் நடக்கும்போது.
0: வெவ்வேறு இப்போது வரும் காலகட்டங்களில் வந்து ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த டெக்னாலஜியோட பயன்பாட்டை சிசிடிவி கேமராக்களை கொண்டு வந்துக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களை குறிப்பிட்ட நேரங்களில் எவரேனும் தாண்டி சென்றாலோ அந்த பகுதி கடந்து சென்றாலோ அலர்ட் மெசேஜ் அலர்ட் கொடுக்கக்கூடது, இல்லை நோட்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. அதே நேரம் வாகனங்களினுடைய நம்பர் பிளேட்டுகள் பதிவு செய்யக்கூடிய தொழில்நுட்பமும் இருக்கிறது. அது வெவ்வேறு நிலைகளில் கிடைக்கப்படுது, ஏன்னா உயர்ந்த வகை கேமராக்கள் அல்லது விலை உயர்ந்த கேமராக்களில் அந்த வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. அது தவிர எவரேனும் புதிய நபராக இருந்தாலும் சரி பதிவு பழைய நபராக இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட இடங்களை கடக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோ பதிவு செய்து பட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பக்கூடியதும் இருக்கிறது. செய்து அலாரம் அடிக்கக்கூடிய கேமராக்களும் இருக்க செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2-way கம்யூனிகேஷன் சொல்லுவார், நம்ம மொபைலில் கன்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொபைலிலிருந்து பேசினால் கேமராக்களிலே ஸ்பீக்கர் இருக்குது, கேமராக்களில் வந்து அங்கே ஒரு அலர்ட் கொடுக்க முடியும்.
1: மேல் அலுவலகத்தில் நம்ம பேசிக்கலாம், அங்கே இருந்துச்சுன்னா கேமரா மூலம் பேசிக்கலாம்.
0: ஆமாம், இங்கு நம்ம ஃபோனில் இருந்து பேசக்கூடியதை அங்கே

0: கேமராவினுடைய முன்னிலையில் இருக்கப்பவர்களும் கேட்க முடியும். அங்கவும் ஸ்பீக்கரோடு இருக்கிறது இருக்குது. நீங்கள் முன்னே சொன்ன மாதிரி மைக் இருக்கக்கூடிய கேமராக்கள் இருப்பது போல் ஸ்பீக்கரோடு இருக்கக்கூடிய கேமராக்களும் இருக்க பெறுகின்றன.
1: சரிங்க, அந்த ரேட்டை பற்றி நம்ம பேசணும், எவ்வளோ விலை அடிப்படை விலை மேக்ஸிமம் சொல்லிட்டு. ஒரு வீட்டுக்கு வைக்கினா 20,000 or 10,000 or 20,000 தேவைப்படுறாங்க.
0: ஆமாம் ஆமாம்.
1: சரிங்க, இப்போது நிறைய மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு அவேர்னஸ்லாம் இருக்குதுங்களா? நிறைய பேர் வைங்க வீட்டில், எங்கள் வீட்டுக்கு வந்து சிசிடிவி வைங்க அப்படின்னு ஆர்டர்லாம் வருதுங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: காவல்துறை சார்பாக பாதுகாப்பு குறைவான இடங்கள் அல்லது பாதுகாப்பு அவசியமான இடங்களில் வந்து சிசிடிவி கேமராக்கள் பொறுத்த சொல்லி ஒரு வழக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவசியப்படும் இடங்களில் அறிவுறுத்துகிறார்கள், வைக்க வேண்டிய அவசியம் இடங்களில் அறிவுறுத்துகிறார்கள். அது தவிர மக்களும் அதை அவசியத்தை தினம் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் இடங்களில் வந்து நீங்கள் எதிர்காலத்தில், இப்போது இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எதிர்காலத்தில் நீங்கள் கேமராக்கள் பொருத்த வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் நீங்கள் கட்டும் பொழுதே அதுக்காக வடிவமைப்பீங்கள். அது வந்து அந்த ஒயர் கனெக்ஷன் எடுத்து கொடுக்கறதுக்கான ரூட் போட்டு வைங்க. இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோங்கன்னா மோல்டிங் போடுவாங்க இல்லைங்களா ரூப்பில். அப்போ மோல்டிங் போடும்போது எப்போவுமே எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு அது இந்த இடத்துல நம்ம கேமரா வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதுக்குமே ஒரு ரூட் போட்டுருங்க அப்படின்னா அவங்க பைப் இழுத்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல காலியாக ஒரு ரூட் இருக்கும், அது ஒயர் இழுத்து பின் இருக்காதத்தில் தேவைப்படும் காலத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொறுத்துள்ளது. இப்பொழுதெல்லாம் கட்டிடங்கள் கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்த பொருள்களை பாதுகாக்கக்கூடிய அவசியத்தின் பேரில் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே கேமரா வைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதுக்கு உகந்த மாதிரியான கேமராக்கள் பொருத்தி கொள்கிறார்கள். அது மூலம் கண்காணிப்பு பண்ணும்போது எதிர்காலத்தில் கண்டிப்பாக வீடு கட்டி முடிக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 2-4 கேமராக்கள் வீடுகளில் பொருத்தி கொள்கிறார்கள். மிகப்பெரிய கட்டிடங்கள் அல்லது வணிக வளாகங்கள் அதனுடைய அவசியம் உணர்ந்து எல்லாருமே பெரும்பாலும் கேமராக்கள் பொருத்துவதற்கான வடிவமைப்புகளை செய்து கொள்கிறார்கள்.
1: சரிங்க, இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம சிசிடிவி சம்மந்தப்பட்ட என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: பொதுவாக நிறுவனங்கள் வீடுகளில் பொருத்தப்படுவதில் ஒயர்டு கேமராமனு சொல்லுவோம். ஒயர் மூலமாக கேமராக்கள் ஒயர் மூலமாக கனெக்ஷன் டிவியில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்டிங் ஆகக்கூடியது இருக்குது. இது தவிர இப்போதுலாம் வந்து குறைந்தபட்சம் ஒரே ஒரு கேமராக்கள் மட்டும் பொருத்தி கூட நம்ம டைரெக்டாக மொபைல் கன்ஃபிகரேஷன் மொபைலேருந்து பார்க்க முடியும். அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தால், ஒன்று ஏற்கனவே இன்டர்நெட் இருக்குது அப்படின்னா ஒய்ஃபை கேமராக்கள் சுழலும் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. முதல்ல பிக்சட் கேமரா சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அப்படியே அது அதே இடத்துல ரெக்கார்ட் பதிவு செய்து கொண்டிருக்கும். தானாகவே சுழலும், எப்போது வேண்டுமோ அவசியம் பேரில் தொடர்ந்து சுழலும்படியாக வடிவமைக்கப்பட்ட கேமராக்கள் இருக்கிறது. 360 degree கேமரான்னு சொல்லுவோம். அது ஹியூமன் டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. மனிதர் வந்தனால அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கும். அது தவிர ஹியூமன் ட்ராக்கிங் அப்படின்னு, மனிதன் எங்கே எப்படி செயல்படுகிறோன்னா அவர்களே சுற்றி சுற்றி ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். அவர்களை எங்கே நகரமாக இருக்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரி சுழலும். அது மாதிரியான கேமராக்கள் இருக்குது. இந்த ஒய்ஃபை கேமராக்கள் தவிர ஒரே ஒரு கேமராக்கள், இன்டர்நெட் சோர்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு கேமரா பொறுத்து அந்த கேமராவிலே வந்து சிம் கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை டைரெக்டாக நம்ம மொபைலில் பார்த்துக்க முடியும். ரெக்கார்டிங் பாக்ஸு, ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் வந்து தேவைப்படுது. டிவிஆர் எதுவுமே தேவைப்படாது. ஒரே ஒரு கேமரா மட்டுமே பொருத்தி கூட நம்மளுடைய மொபைலில் டைரெக்டாக கண்காணிக்க முடியும். அது எப்படி வேணுங்கன்ற அந்த கேமராக்குள்ளரே வந்து ஒரு மெமரி கார்டு, ஒரு சிம் கார்டு, நம்ம டிவிஆர் பாக்ஸில் நெட் சோர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த சிம் கார்டு வந்து மொபைல் இது கேமராக்களிலே பொருத்திட்டு நேரடியாக நம்ம மொபைல்லேருந்து பார்த்துக்கலாம். அந்த சிம் கார்டு மாதம் மாதம் நம்ம ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். இது தவிர இப்போ இருக்கக்கூடிய மாடல்கள் வந்து ஒரு கேமரா, ஒரே கேமராவில் 2 lens இருக்கும். அதனால்தான் 3 lens இருக்கக்கூடிய கேமராக்கள் வருகிறது. அதில் வந்து ஒரு லென்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், இன்னொரு லென்ஸ் வந்து சுழலும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்க கேமராக்களும் இருக்கிறது. அது எதுக்காகனா ஒரு கேட் இருக்குது, ஒரு வீடு இருக்குன்னா வீட்டோட போர்டிகோவில் பொருத்திக்கலாம். என்னென்னா ஒரே ஒரு கேமரா, ரொம்ப சிம்பிளாக கேமரா பொருத்தணும் அப்படின்னும் போது அந்த ஒரே ஒரு கேமரா பார்த்திக்கலாம். கேட்டை பார்க்குற மாதிரி அந்த பிக்சர் கேமரா வர மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கேமரா வந்து மனிதர்கள் நடமாடினால் அவர்களை கண்காணிக்க வேண்டும், அவர்களை ட்ராக் பண்ணுற விதமாகவும் சுழலும்படியாக வடிவமைச்சிக்கலாம். இது இவைகள் எல்லாம் கரண்ட் கண்டிப்பாக வேணும். கரண்ட்டே இல்லாத இடங்களில் வந்து கேமராக்கள் பொருத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னும் போது அது மாதிரி இடங்களில் பொறுத்தவரைக்கும் சோலார் கேமராக்கள் இருக்குது. சோலார் மூலிமா அந்த கேமராவுக்கு தேவையான கரண்ட்டை பெற்று அதன் மூலியம் இயங்கக்கூடிய கேமராக்கள் இருக்குது. அது சோலார் கேமரான்னு சொல்லுவோம். அதுலேயும் வந்து பிக்சர் கேமரா, ரொட்டேஷன் கேமரா, 360 degree ரொட்டேட் ஆகக்கூடிய கேமராக்களும் இருக்கிறது. அதை நம்ம மொபைலில் டைரெக்டாக பார்க்கலாம்னா அதே மாதிரி பார்த்துக்கலாம். சிம் கார்டு போட்டு ஒரு மெமரி கார்டு போட்டு பதிவு செய்துப்பட்டு நம்மளுடைய மொபைலில் நேரடியாக பார்த்துக்கொள்ளலாம்.
1: இப்போ சிசிடிவியில் என்ன மாதிரி வகையான ப்ராப்ளம்ஸ்லாம் வருங்குது, அது எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறீங்க?
0: சிசிடிவியில் என்ன வகையான ப்ராப்ளம்னா தொழில்நுட்பம் அடிப்படையில் எங்களுக்கான ப்ராப்ளம் குறிப்பிட்ட இடங்களில் வந்து நாங்களாவே போன்று இந்த இடத்துல பாதுகாப்பு அவசியம் இருக்கு, நீங்கள் வந்து நாங்கள் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம், சிசிடிவி கேமரா பொருத்தும் வேலை செய்துறோம், உங்களுக்கு அவசியப்படும் பட்சத்தில் சொல்லுங்க நம்ம பொருத்திக்கலாம் அல்லது இந்த

0: தேய்க்கப்படுறது என்று அறிவுறுத்துகிறோம். அதன் அடிப்படையில் அவசியம் உணர்பவர்கள் அந்த ஆர்டரை கொடுக்குறாங்க, நம்ம செய்கிறோம். தவிர மக்களுக்கு என்னன்னா, ஏற்கனவே கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும், அது வந்து தினந்தோறும் ஒரு முறையேனும் சரியாக செயல்படுகிறதா என்பதனை அவர்கள் கண்காணித்திருக்க வேண்டும், அவர்கள் வந்து செய்து பார்த்துருக்க வேண்டும், அது வந்து அந்த திரையிட்டு பார்த்துருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் எப்பொழுது அது வந்து பதிவாகவில்லை அல்லது வந்து ஆஃபில் இருக்குது அல்லது குறைபாட்டோடு இருக்குன்றதே உணர முடியாமல் போய்டும். அதனால் வாரத்தில் ஒரு நாட்களோ இரு நாட்களோ கேமரா சரியாக இயங்குகிறதா அப்படின்றத உண்மையை சொல்லப்போனால் தினந்தோறும் ஒரு முறையாவது அது பார்த்து கேமராக்கள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு, இயங்கி கொண்டிருக்கிறது, அனைத்து கேமராக்களும் இயங்கி கொண்டிருக்கின்றது தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தெளிவுபடுத்தாத பட்சத்தில் ரொம்ப நாள் நீங்கள் கவனிக்காமல் கேமரா பொருத்திட்டீங்க, கேமரா தான் ஓடிட்டுருக்கே அப்படின்றது ரொம்ப நாள் நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு குறைபாட்டின் காரணமாக இயங்கப்படாமல் இருந்தால் அது வந்து மக்களுக்காகவும் சரி எங்களுக்காகவும் சரி ஒரு ப்ராப்ளம் தான். அது அவர்களாக தான் குறிப்பிட வேண்டும், எங்கள் வீட்டில் நாங்கள் கேமரா வச்சுருந்தோம், நாங்கள் 6 மாதமாக கவனிக்காமலே இருந்துட்டோம், எப்போது பதிவாச்சு எப்போ பதிவாகலன்னு எங்களுக்கு தெரிலன்னு சொல்லிட்டு அதனுடைய அவசியம் உணரும் போது எடுத்து பார்க்கும்போது ஐயோ இது ரெக்கார்ட் ஆகலேன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால் வாரத்தில் ஒரு முறையேனும் குறைந்தபட்சம் 2 முறையேனும் அது வந்து பதிவாகிறதா அல்லது கேமராக்கள் சரியாக இயங்குகிறதான்றதை மக்கள் பொருத்தப்பட்டு இருக்கும் மக்கள் வந்து கண்காணிக்க வேண்டும்.
1: சரிங்க, இப்போது சிசிடிவி வேணும் அப்படின்ற மக்கள் வந்து இப்போ யாரை போய் அணுகலாம், அப்படி அணுகும் போது என்ன மாதிரி வகையான அவங்க எங்கே போய் மெட்டீரியல் வாங்கணும், இல்லை நீங்களே வந்து அதை அணுகும் போது நீங்கள் மெட்டீரியலோடு செஞ்சு அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா, அப்படி எப்படிங்க அதை சொல்லுங்கள்.
0: பொதுவாக அனைத்து சிசிடிவி கேமரா டெக்னீஷியன்கள் வந்து அவர்கள் பொருத்திய கேமராக்களை வந்து முறையாக கண்காணித்து கொள்வார்கள், கண்காணித்து கொள்ள தொடர் பராமரிப்பு வந்து மெயின்டெனன்ஸ் செய்து கொடுப்பார்கள். அது யார் இன்ஸ்டால் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் கடைகளில் கேமராக்கள் விற்கப்படுகின்ற கடைகளை நீங்கள் அணுக வேண்டிய அவசியம் இருக்கும். அல்லாத பட்சத்தில் இது மாதிரியான டெக்னீஷியன் நம்பர் உங்கள்கிட்ட ரெகுலராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அணுகலாம். நிறைய டெக்னீஷியன்லாம் இருக்கிறாங்க, நிறைய கடைகளும் இருக்க பெறுகிறது. நாங்களும் டீலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டவுனுக்கு ஒருத்தரோ ரெண்டு பேரோ பிராண்டட் பொறுத்து டீலர்கள் இருக்காங்க, அவங்களே நாங்கள் அவர்கள்ட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தர செய்கிறோம்.
1: நீங்கள் எப்படிங்க இப்போ இந்த சிசிடிவி எங்கே போய் கற்றுக்குனீங்க, எப்படி உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் வந்து அதை கொஞ்சம் ஃபைனலாக சொல்லுங்க பார்க்கலாம்.
0: இதுக்கு இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில இன்ஸ்டியூட்டுகள்லாம் இருக்குது, செய்யுது. அங்கே வந்து குறைந்தபட்சம் 1 மாதங்களிலிருந்து 6 மாதங்கள் வரையும் கூட ட்ரைனிங் தராங்க. அது மட்டும் இல்லாமல் அனுபவ ரீதியாக ஒரு ஏற்கனவே இருந்துக்கக்கூடிய சீனியர் கூட வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி அவங்க என்னென்ன ப்ராப்ளத்தை சந்திக்கிறார்கள், எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, என்னென்ன புதிய தொழில்நுட்பங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுபவப்பட்டு அப்புறம் தான் டெக்னீஷியன்களை வராங்க.
1: இப்போ இதை கேட்டுட்ருக்க நேயர்களாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களாகட்டும், சிசிடிவி தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் இல்லை அவங்க ஏதாவது உங்ககிட்ட விளக்கம் கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் தொலைபேசியில் வரும்போது சொல்லிவிடுங்க.
0: என்னோடய பேர் மாதேஷ், நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் செல்லியம்பட்டி பஞ்சாயத்து கடுக்காப்பட்டி கிராமத்திலிருந்து வசிக்கிறேன். என்னோடய தொடர்பு எண் வந்து 9965057059 99 60 550 570 59.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ சிசிடிவியோட முக்கியத்துவம், சிசிடிவியோட பயன்பாடுகள், அதை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக விஷயம் நிறைய விஷயங்கள் தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்க. இவ்வளோ நேரம் எங்களுடைய வானொலியில் உரையாற்றி உங்களுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: இதுவரை இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சியில் உழைப்போம் உயர்வோம் சிசிடிவி நிபுணர் கே மாதேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஜே மாரிமுத்து.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல,
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் ஒமிலி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
8: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல் நிகழ்ச்சி முக்கியமானது, குறிப்பாக பழமொழி

பேசும் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய நிகழ்ச்சி. மொழி, இசை, கலாச்சாரம் ஆகியவற்றை இணைத்து புதிய அனுபவத்தை தரும் நிகழ்ச்சி. இன்றைய பாப், ராப், ஹிப்ஹாப் பாடல்களின் பன்மொழி கலப்பு அதிகம். இந்நிகழ்ச்சியில் தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உட்பட பல மொழிகளில் இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. மொழி வேறுபாடுகளை தாண்டி ஒற்றுமை மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி 1960களில் இருந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானது. குறிப்பாக கிராமிய விழாக்களில் பழமொழி பேசும் மக்கள் ஒருங்கிணைந்து பாடும் வழக்கத்தில் இது உருவானது. அந்த வகையில் பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில நாம தமிழில் முதல் பாடலை கேட்க இருக்கிறோம். ப விஜய் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஹரிஹரன் குரல் வண்ணத்துல நீ வருவாய் என திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்களே, பிற்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியே. பல மொழி பேசும் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. குறிப்பாக மொழி, இசை, கலாச்சாரம் ஆகியவற்றை இணைத்து புதிய அனுபவத்தை தரும் சுவையான சுகமான நிகழ்ச்சி பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல்களில் அடுத்து நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் மலையாளம் மொழியிலிருந்து, சர்வமாயா திரைப்படத்திலிருந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் இசையில கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்களே, பிற்பகல் 2:43 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, பன்மொழி பாடல் நிகழ்ச்சியே. தமிழின் கிளைமொழியாக விளங்கும் தெலுங்கு மொழியிலிருந்து அடுத்த பாடலை நம்ம கேட்கலாம். நேயர்களே, ஏ ஆர் ரகுமான் இசையில பெட்டி படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

காற்றலையில் பிற்பகல் 2:48 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பன்மொழி பாடல்களை நிகழ்ச்சி. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக வளம் வர இருக்கிறது ஹிந்தி மொழியிலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் ஜவான் திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: நேயர்களே, மொழி வேறுபாடுகளை தாண்டி ஒற்றுமை மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வெளிப்படுத்தும் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக வர இருக்கிறது கன்னட மொழியிலிருந்து நின்னே பிரித்தி ஸ்வே என்னும் திரைப்படத்திலிருந்து ராஜேஷ் கிருஷ்ணா குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்களை வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மண்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:01. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க. இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்க ஒரே ஒரு விதிமுறை, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவராக இருந்தால் மட்டும் போதும்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500 84 8220.

0: கட்சபியில் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சவுளூர் பகுதியிலிருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.
1: ரோத

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: மூன்று மணி 17 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. காரிமங்கலம் பகுதியிலிருந்து ராஜலட்சுமி கேட்டிருக்காங்க. காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி அயோத்தியா பட்டினம்.

0: சேலம்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மேச்சேரியிலிருந்து ஆனந்த் பாபு கேட்டிருக்காங்க. அவதார் திரைப்படத்திலிருந்து, அவதாரம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965-2399.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500-8488-20.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி,
8: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தருமபுரி வைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. 3:31 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி பகுதியிலிருந்து சரஸ்வதி கேட்டிருக்காங்க. தோரணை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் அது கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கணுமா? அப்போ நம்ம நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0-43-42-24-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.
10: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you. I need you, baby. I need you.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: 3:37 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சேவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சென்னை பூந்தமல்லியிலிருந்து நவீனா கேட்டு.

0: மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நிலைத்துல நேரம் பாத்தீங்கன்னா 3:43 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கட்சவேல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஜலகண்டாபுரம் பகுதியிலிருந்து கௌசல்யா கேட்டிருக்காங்க. கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக இந்த பாடல்.

0: தூத்துக்குடி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: 3:49 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து விஜி கேட்டிருக்காங்க. எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வேலூர்ல இருந்து அம்மு யுவராஜ் கேட்டிருக்காங்க. இருவர் திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கச்சவியல் கலக்கல் பாடல்கள். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் அன்பினர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடைதேறும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம். வணக்கம் லட்சுமணன்.
1: வணக்கம் லீலா வினோதன்.
0: அப்படியே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்களே, என்னது வரப்பே வாய்ஸ்லாம் பயங்கரமா இருக்கே.
1: ஆமா, விடைதேடு வினாக்கள் இல்ல.
0: ஆமா,
1: அதனால சுறுசுறுப்பா இல்லைன்னா அவ்வளவுதான் நேயர்கள்.
0: அதனால நேயர்கள் நம்ம விட சுறுசுறுப்பா 350 இருந்தே போன் அடிச்சிட்டு இருக்காங்க. வருக வணக்கம்.
2: வணக்கம்
0: துரை ஐயா, உங்களுக்கான 3 குறிப்புகள் வழங்கலாம். அதுக்கு முன்னாடி அன்பினர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0342-24-240-30 என்ற எண்ணிலோ 9468-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேர்களும் மற்ற நேர்கள் 0342-24-240-31 என்ற எண்ணிலும் 9468-66-52-025 என்ற எண்ணில் அழைக்கலாம். துரை, உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா? 3 முதல் முத்தான குறிப்பு
2: சொல்லுங்க ஐயா.
1: இது ஒரு அழகிய நீர்த்தேக்கங்க, ஒரு ஏரி. இது மலைப்பகுதியில் அமைந்திருக்கு.
2: ஏரிங்களா?
1: ஆமாங்க, ஏரி தான்.
2: பாம்பன் ஏரி.
1: நல்ல முயற்சிங்க,
0: நன்றி.
1: சரியான பதில் இல்லைங்க,
0: நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், மகிழ்ச்சியோடு சொல்லும். இனிய உள்ளம் யார் எங்கிருந்து?
2: காரிமங்கலம் மட்டும் குட்டூர் சக்திதேவன்
0: பேசுறேங்கய்யா. சக்திதேவன், தேவன். சரி, உங்களுக்கான ஒரு குறிப்பு.
1: குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? குறிப்புகள் கேட்டீங்களா?
2: கேட்டுங்க. ஏரி பத்தி சொன்னீங்க, மலை மலை ஓரத்தில் இருக்கிற ஏரின்னு சொன்னீங்க.
1: ஆமாங்க, இந்த ஏரியில அதிகமா படகு சவாரி செய்யறாங்கங்க.
2: ஊட்டி, ஊட்டியில் இருக்கிற ஏரிங்களாங்கய்யா?
1: ஊட்டியில் இருக்கிற ஏரி. நல்ல முயற்சிங்க, ஆனா வந்து சரியான பதில் இல்லைங்க.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வருங்க வணக்கம்.

0: வணக்கம்
1: ஐயா.
2: வணக்கம்.
3: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: ஜெய்சீலன் ஐயா வந்தார், விடுபட்டாரு. அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர்
2: வருக. வணக்கம்.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வருக. வணக்கம்.
1: வணக்கம். டி ராம், தேங்காய் மரத்தை பற்றி.
0: என்னங்க ஐயா பேர் என்ன?
1: ராமு, தேங்காய் மரத்தை.
0: ராமு, தேங்காய் மரத்தைப்பட்டியிலிருந்து. ஐயா உங்களுக்கான ஒரு குறிப்பு,
2: இங்க அதிகமான படகு சவாரி செய்யறாங்க.
1: சரிங்க ஐயா, இந்தியாவில் இருக்கா தமிழ்நாடுல?
2: இந்தியாவில் தாங்க இருக்கு.
1: வாய்ப்பு நன்றிங்க ஐயா.
0: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து? ஜெயசீலன் ஐயா இணைப்புக்கு வந்துட்டு விடுபட்டு போயிட்டீங்க, சொல்லுங்க. ஆமா ஆமா, ஏதாவது தொலை தொடர்பு இருக்கலாம். நல்ல முயற்சிங்கயா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க.
4: திவ்யஸ்ரீ
0: நங்கவல்லியில இருந்து. திவ்யஸ்ரீ,
2: குறிப்புகள்லாம் கேட்டீங்களாமா? உங்களுக்கு குறிப்புகள் தரலாமா, இல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா விடைய?
4: குறிப்புகள் தரங்க.
2: இது இயற்கையிலே ரொம்ப அழகு வாய்ந்த ஒரு ஏரிங்க.
4: காஷ்மீர் தாதி ஏரி.
2: நல்ல முயற்சிமா, ஆனா சரியான பதில் இல்லையே.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: ஐயா, இருவருக்கும் வணக்கம் ஐயா.
2: இருவருக்கும் வணக்கம். வணக்கம்.
0: யார் இங்க?
5: நல்லா இருக்கீங்களா?
0: உங்க பேருக்கு எளிமையா குறிப்பு கொடுத்துடாது, நல்ல குறிப்பா கொடுங்க. நானே கொடுக்குறேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. செல்லாது செல்லாது ஐயா. இது வந்து ஃபைன் காடுகள் நிறைந்த பகுதியில் உள்ளது. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு சொல்லாமா? ஏறத்தாழ இந்த ஏரியானது ஒரு 65 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது. 65 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது.
6: நம்ம ஏற்காடுல இருக்கிற அந்த ஏரிங்களா?
0: ஏற்காடுல இருக்கிற என்ன ஏரி பேரு?
6: பேரு தான் ஞாபகம் வரலங்கயா.
0: வரணுமேயா? வரணுமே. மகிழ்ச்சி. நல்ல முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னால்
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
11: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
10: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
12: அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். நிலையத்தில் நேரம் மாலை 4:07. சொல்லுங்க லக்ஷ்மன், இப்போ வந்து ஒரு ஏரியை பற்றி கேட்டுட்டு இருக்கோம்.
1: ஆமாங்க, ரயில் வினோதன்.
0: கண்டிப்பாக நிறைய பேர் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க.
1: பிரபலமான ஏரிங்க,
0: ரொம்ப பிரபலமான ஏரி.
1: இந்த ஏரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இயற்கையிலே அது ரொம்ப அழகு வாய்ந்ததாக அமைந்திருக்குது. நிறைய உற்பத்தி திறன் கொண்ட ஏரியா இருந்திருக்குது.
0: அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஏரி எந்த ஏரி? வருக, வணக்கம்.
2: வணக்கம்
0: ஐயா. வணக்கங்க. அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
0: ஒட்டப்பட்டியிலிருந்து
2: கார்த்திக்.
0: கார்த்திக், சைக்கிள் கடை கார்த்திக். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படி உங்க பட்டத்தோடு சொன்னாதானே டக்குன்னு புரியும். சொல்லுங்க கார்த்திக், பதில் சொல்லாமா?
2: என்னதுங்க,
0: எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கா?
1: தமிழ்நாட்டுல
0: இல்லைங்கய்யா.
1: தமிழ்நாட்டுல இல்லைங்க, இந்தியாவில இருக்கு.
0: இந்தியாவில என்னங்கய்யா? நல்ல முயற்சிங்கய்யா, இணைப்பில் வந்த நன்றி.
2: நன்றி
0: நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
3: சந்திரசேகர்.
0: உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
1: பசுமையான மலைகளுக்கு இடையில இருக்குங்க.
3: என்ன?
1: பசுமையான மலைகளுக்கு இடையில இந்த ஏரி இருக்குங்க.
3: இது வந்து மிசௌரி அப்படிங்கிற ஏரி. மிசௌரி.
0: மிசௌரி என்பது சரியான பதில் அல்ல. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
1: வருக வணக்கம். வருக வணக்கம்.
0: அடுத்த நேயர்
1: இணைப்பில் இணைக்கும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
0: வணக்கங்க, யார் இங்க இருந்து?
4: குமார் பேசுங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் குமாருங்க. உங்களுக்கான ஒண்ணு சொல்லமா?
4: சொல்லுங்க.
0: இங்க வந்து பாத்தீங்கன்னா படகு சவாரி, கயாக்கு, வாட்டர் ஸ்கூட்டர் போன்ற நீர் விளையாட்டுகள் இங்க வந்து நிறைய நடைபெறுகின்றன. பொதுவாகவே சுற்றுலா தலங்கள் இது அதிகமா இருக்கும். இங்க ரொம்பவே அதிகமா இருக்கு.
4: ஐயா, இது உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்குதுங்களா?
0: உத்தரகாண்ட் மாநிலத்துல நிச்சயமா இல்லைங்கய்யா.
4: இல்லைங்களா? சாத்தல் ஏரின்னு சொல்லலாம் பார்த்தேன். நன்றிங்க.
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம். சொல்வது யார் இங்க இருந்து?
5: காரிமங்கலம் ஒன்றியம் திண்டல் பஞ்சாயத்து பெரியகுளம் சண்முகம். ஒரு ஏரிய பத்தி சொல்றீங்க ஐயா?
0: ஆமா.
5: அது மேலும் ஒரு குறிப்பு ஐயா.
0: மேலும் உங்களுக்கான குறிப்பு,
1: இந்த ஏரி உருவாக்குறதுனால நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துல இருந்து புலம்பெயர்ந்து இடையே போயிட்டாங்க.
0: நல்ல முயற்சி. இணைப்புல வந்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேர் வருக, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். வருக வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
0: மாரியப்பன்.
1: சரிங்க மாரியப்பன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
0: உங்களுக்கான மேலும் ஒரு குறிப்பு. அவர் சொன்ன மாதிரி அது பெரிய ஏரி, நிறைய பேர் புலம்பெயர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னோம். அந்த ஏரியிலிருந்து அந்த தண்ணீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அந்த ஏரியிலிருந்து அந்த மின்சாரம் தயாரிக்கப்படுகிறதுங்கய்யா. அங்கே தண்ணீர் இருக்குல்லையா ஏரியில, அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது.
6: கூடாங்குளம்.
0: கூடாங்குளம். அவருக்கு கூடாங்குளம் அணுமின் நிலையத்துக்கு போயிட்டாரு. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
1: வருக வணக்கம்.
7: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: தருமபுரி நர்சரி கோதம் முருகன் நகரில் பேசுறேன்.
1: முருகன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
7: எனக்கு ஒரு குறிப்பு இருக்கா.
1: இங்க பிக்னிக் மற்றும் இயற்கை ரசனை எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரிங்க. நிறைய பேர் பிக்னிக் அங்கதாங்க போவாங்க, அந்த ஏரிக்கு தான் போவாங்க.

0: யாவ ஊர் கட்டின் ஏரி பேரு சிக்குமங்கலூர் சார், சிக்குமங்கலூர்ல இருக்கிற அது ஒரு ஏரிங்க, அது ஞாபகம்.
1: சரிங்க, நல்ல முயற்சிங்க,
2: நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
2: கோபால் ஐயா, சிரிப்போட வந்துட்டீங்களே, பதிலோட சொல்லிட்டீங்கன்னா இன்னும்
3: சிறப்பா இருக்கும். எந்த ஸ்டேட்ல இருக்குது?
2: எந்த ஸ்டேட்ல இருக்குது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இந்தியாவுல இருக்கு.
3: இந்தியாவுல இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, ஒரிசா, இந்த மாதிரி ஸ்டேட் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நான் ட்ரை பண்றேன்.
1: வரவேற்போம்.
2: அதாவது காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி பாட்டே பாடி வரப்பாடு இருக்கு. வருக வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? ஏமா லட்சுமிமா, எவ்வளவு சோகமா பேசுறீங்க? சாப்பிட்டீங்களா? நம்ம பண்பலையில பேசுறப்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா பரபரப்பா பேசணும்.
1: விறுவிறுப்பா
2: சுறுசுறுப்பா. ஆமா, ரைமிங்ல வருது, நீங்க டைமிங்ல கண்டுக்காதீங்க. லட்சுமணன் சொல்லுங்க. ராணிமா என்ன பதில்?
1: லட்சுமிமா. சரிங்க,
2: சொல்லுங்க. லட்சுமிமா,
4: இமாச்சல
1: பிரதேசத்துல இருக்கீங்களா?
2: ஏரியை மட்டும் உங்களுக்கு வந்து குறிப்பு, என்ன மாநிலம் மாநிலம் கேட்டுட்டு இருக்காங்க.
1: ரொம்ப சிறந்த சுற்றுலா தலங்க இது.
4: எந்த மாநிலங்கய்யா?
1: அசாம் மாநில பக்கத்துல இருக்குதுங்க.
4: நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க, நன்றிங்க.
2: அங்கே என்ன மாநிலம்னு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்காங்க. மாநிலத்தை சொல்லிடுவோம் அடுத்து வரக்கூடிய நேயர்கள், அப்போ தான் விடை சொல்லுவாங்க.
1: சரிங்க,
2: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்கம்மா.
5: தக்ஷினி நங்கவள்ளியிலிருந்து பேசுகிறேன்.
2: நங்கவள்ளியிலிருந்து பேர் என்ன?
5: தக்ஷினி.
2: இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுனாங்களா? அவங்க யாருமா? உங்கள் அக்காவா?
1: உங்கள் லக்ஷ்மி.
2: சரிம்மா, சரி, ஓகே. உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லாமா? இது வந்து மேகாலயா மாநிலத்தில் உள்ளது. போங்க, பதிலே சொல்லிட்டேன், டக்குன்னு எந்த ஏரியன்னு கண்டுபிடிச்சிருங்க. உமியா
5: லேக்.
2: உமியா லேக். என்ன கம்ப்யூட்டர் ஜி,
1: சரியான பதில சொல்லிட்டீங்க.
2: சரியான பதில சொல்லிட்டீங்க.
1: நீங்க மேகாலயான்னு சொன்னதுனால சொல்லிட்டாங்க.
2: இல்ல இல்ல, ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சிட்டு இருப்பாங்கப்பா. ஆல்ரெடியே நீங்க பாத்துட்டீங்க தானம்மா?
5: இல்ல.
2: இப்ப சொன்ன உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா?
5: இல்ல, அப்பா சொன்னாரு.
2: அப்பாவுடைய பேர் சொல்லுங்கம்மா.
5: குமரேசன்.
2: ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருங்க. குடும்பமே கஷ்டப்பட்டு ஒரு விடை எடுக்கிறாங்க. சரி, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
5: உங்களுக்கு பிடிச்ச பாடல் போடுங்க.
2: எனக்கு பிடிச்ச பாடல் போடலாங்களா? சரி, நிச்சயமா வழங்குறோம். நன்றிம்மா.
5: நன்றி,
2: நன்றி.
1: லீலவினோதன், இந்த உமியம் ஏரியை பற்றியான நிறைய தகவல்களை நாம் வந்து நேயர்களுக்கு வந்து சொல்லிடலாம். இந்த உமியம் ஏரி ரொம்ப முக்கியமான ஒரு ஏரி, குறிப்பாக மேகாலயா மாவட்டத்தில் மாநிலத்தில் இருக்குது. குறிப்பாக அந்த மலைப்பகுதிகளில் இருக்குது. சில்லாங்குக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு நீர்த்தேக்கம். இதை பேரா பணி என்றும் அழைக்கிறார்கள். இந்த மின் உற்பத்திக்காக உருவாக்கப்பட்ட ஏரி. 1958 திட்டமிடப்பட்டு 1960களில் அசாம் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலமாக உருவாக்கப்பட்ட ஏரி அப்படின்னு சொல்லலாம். வடகிழக்கு இந்தியாவின் முதல் பெரிய நீர்த்தேக்க மின் திட்டமும் இங்கே தான் உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த ஏரியினால் பழங்குடியினர்கள் இடம்பெயர்ந்தார்கள். கௌசி சமூகங்கள் வாழ்ந்த கவான் மற்றும் ஹம்சாவ் கிராமங்கள் நீரில் மூழ்கின. சுமார் 200 குடும்பங்கள் இந்த ஏரியால் இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியை கண்ணீர் நீர் அப்படின்ற பெயர்லையும் அழைக்கிறாங்க. இந்த ஏரியினுடைய புராண கதை ஒன்று இருக்குங்க லீல வினோதன்.
2: கதையா?
1: ஆமா,
2: சொல்லுங்க.
1: என்ன கதை இருக்கு அப்படின்னா, ரெண்டு தெய்வ சகோதரிகள் பூமியில இறங்குற போது ஒருவர் வழி தவறி பிரிஞ்சு போயிட்டாங்களாம். அவர் துக்கத்துல அழுத கண்ணீர் தான் இந்த ஏரியா உருவாயிடுச்சு
2: அப்படின்ற ஒரு கதை இருக்கு.
1: ஆமா, காலை நேரத்துல ஏரியில் எழும் பனிமூட்டம் அது தெய்வீக துக்கத்தின் சுவடாக கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 9 MW திறன் கொண்ட மின் உற்பத்தி 4 டர்பைன்கள் மூலம் உற்பத்தி செய்கிறாங்க. இது மாதிரியான பல தகவல்

0: இந்த ஏரியின் மூலம் ஏரியை பற்றி நம்ம சொல்லலாம் இல்லை வினோதன்.
1: கண்டிப்பாக. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஏரி
0: உமியம் ஏரி.
1: இது, மேகாலயா மாநிலத்தில் உள்ளது.
0: ஆமாம்.
1: விளம்பரத்தை தொடர்ந்து, பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
4: அன்புடையர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நமது அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5 உடன்.
5: இது இன்னிசை சாம்ராஜ்யம்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைதேடு வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: இனி நிலை நாம் இணைந்திருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நேயர் வருக வணக்கம். வணக்கம். வருக வணக்கம்.
1: வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம். ஏன் யார் இங்கிருந்து?
1: நான் ஈரோடு அந்தியூர் அரிசி கிடைக்கிற தேவராஜ்.
0: தேவராஜையா, உங்களுக்கான ஒரு முன்னு குறிப்பு சொல்லலாமா?
1: கொடுங்க.
0: இவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தோடு தொடர்புடையவர். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டவர். ஜூலை
2: பழங்குடி

0: இன மக்களின் உரிமைக்காக அறியப்பட்டவர். அவ்வளவுதாங்க.
1: சுவாமி விவேகானந்தர்.
2: சுவாமி விவேகானந்தர்,
0: நல்ல முயற்சிங்க.
2: வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வருக வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: ஹலோ
0: ஹலோ,
2: வணக்கம்மா. இணைப்புல இருக்கீங்க.
3: வணக்கம். பெரியாம்பட்டில இருந்து சாந்தி பேசுறேங்க.
2: சாந்திமா, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லலாமா?
3: கொடுங்க.
0: ஒரு பழங்குடி மக்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டவருங்க.
3: நன்றிங்க.
2: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்
4: சார். வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து?
4: சார் உங்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார்.
4: நிகழ்ச்சி சூப்பரா போதுங்க சார்.
0: அப்படிங்களா?
2: மகிழ்ச்சிங்க,
0: மகிழ்ச்சிங்க.
4: எனக்கு ஒரு குழு கொடுங்க சார்.
0: சரிங்க. இவரு சுதந்திர போராட்ட வீரருங்க.
4: சரிங்க சார்.
0: ஆ சொல்லுங்க
4: சார். சுபாஷ் சந்திர போஸ் சார்.
2: சுபாஷ் சந்திர போஸ். நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
4: நன்றி சார்.
0: நன்றி நன்றிங்க. இணைப்பில் நீங்க மனுநேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வருக வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: சரி, இவருடைய சிறப்புகள் என்ன, இன்னும் என்ன சொல்லலாம் லக்ஷ்மண்?
0: இவருடைய சிறப்புங்களா? இவர் இல்லை அப்படின்னா பழங்குடியின மக்களினுடைய வளர்ச்சி மேம்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. பழங்குடியின மக்களுக்காக நிறைய போராடினவர் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆமா, அவர் வந்து குறிப்பா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடினவர்.
2: அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
5: நாமக்கல் மாவட்டம். மங்களபுரத்துல இருந்து. சம்பூர்ணம் ஐயா.
2: சம்பூர்ணம். சரிம்மா.
5: ஆமாம் ஐயா.
2: உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லாமா? 1924 பிரிட்டிஷ் படை இவரை கைது செய்தது. 1924 இவர் கைது செய்யப்பட்டார்.
0: நல்ல முயற்சிங்க, சரியான பதில் இல்லையே.
2: நன்றி நன்றிமா. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
0: வருக வணக்கம்.
6: ஹலோ வணக்கம். படிவேல் பெரியாம்பட்டி.
0: சரிங்க. உங்களுக்கான குறிப்புகள் கேட்டீங்களா ஐயா?
6: கொடுங்க.
0: இவருடைய வயது கிட்டத்தட்ட 125 வயதுக்கு மேல ஆயிடுச்சுங்க.
6: டாக்டர் அம்பேத்கர்.
2: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
7: வேற அடப்பேர் உண்டுங்களா ஐயா?
2: அடப்பேர், அதாவது
0: இவருக்கு வேற பேர்.
2: கேட்கிறார்.
0: இவர காட்டின் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: மாப்போசிய சொல்றீங்க கரெக்டா?
0: சரிங்க, நல்ல முயற்சிங்க, ஆனா சரியான பதில் இல்லைங்க.
2: நன்றிங்க. நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
0: வணக்கம். வருக வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. வருக வணக்கம்.
2: அடுத்த நேயர் இணைவோம்.
8: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
9: Students, listen carefully.
10: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ். அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
11: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
15: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
16: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைதேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர்

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உற்சாக முற்றடக்கம் உங்கள் அன்பலை. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடைதேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனிய நேர்களே, நிகழ்ச்சி நேயம் நேர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா, பதில் சொல்றீங்களா? கர்மவீரர் காமராசர்ன்றீங்க,
0: பெருந்தலைவர் காமராசர் சொல்றாரு.
2: சரிங்க,
0: நல்ல முயற்சி. இணைப்பில் நமக்கு நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
3: வி சுகுமார் மாதம்பரே.
0: சுகுமார் ஐயா, பதில் சொல்லாமா?
3: அல்லூரி சீதாராமராஜ்.
0: அல்லூரி சீதாராமராஜ், எப்படி சொல்றீங்க?
3: நீங்க சொன்ன குறிப்பை வச்சுதாங்க ஐயா.
0: எந்த குறிப்பு உங்களுக்கு உதவியா இருந்தது?
3: அந்த 1924 கைது செய்தார்.
0: ஆமா, அதை வச்சு டப்புன்னு பிடிச்சிட்டீங்க. என்ன கம்ப்யூட்டர் ஜி, லக்ஷ்மண் ஜி ரெடியா? அவங்க சொல்றது
2: சரியான பதில் சொல்லியிருக்கிறாரு.
0: சரிங்க சுகுமாரையா, மகிழ்ந்த மகிழ்ச்சி. என்ன பாடல் உங்களுக்கு கொடுக்கலாம்?
3: படம் சின்ன சின்ன வீடு கட்டி பாடு வந்து பூங்குயிலேன்னு ஒரு பாட்டு வரும், அது கொடுங்க ஐயா.
0: நிச்சயமா வழங்கிடலாம். நன்றி, வாழ்த்துக்கள் சுகுமார். வேற என்ன இவரை குறித்து இன்னும் சிறப்புகள் இருக்கு?
2: அவர் இன்று பிறந்த நாள் காணக்கூடியவர். லீல வினோதன் ஜூலை 4 1897 பிறந்தவர். இந்திய விடுதலை போராட்ட வீரர், பழங்குடி இன மக்களை ஒருங்கிணைத்தவர், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டவர். அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஆந்திர மக்களால் மன்னியம் வீரூடு அப்படின்ற பெயரால அழைக்கப்படுகிறார். அதாவது காட்டின் வீரன் அப்படின்ற பெயரால போற்றப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். 2022 அவரது 125வது பிறந்த நாளை முன்னிட்டு பல நினைவு திட்டங்களை இந்திய அரசு வந்து அறிவித்தது. அது மட்டும் இல்லை, ராம்பா கிளர்ச்சியை ஏற்படுத்தியவர் இந்த நம்ம அல்லூரி சிற்றாமா ராஜு அவர்கள். இவர் பிறந்த இடம் வந்து பாண்ட்ராங்கி அப்படின்னு சொல்லலாம். இவரை குறித்து விடுதலை போராட்டத்தை பற்றியான வாழ்க்கை வரலாறு ஜே மங்கம்மா அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. மே 7, 1924 பிரிட்டிஷ் படையினரால் கைது செய்யப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவர் தான் இந்த அல்லூரி சிற்றாமா ராஜு என்பவர். சிறந்த ஆளுமை. நீல வினோதன்,
0: நிச்சயமா விளம்பரங்களை தொடர்ந்து பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். நேர்களை பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்தே இருங்கள்.
4: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
5: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156. புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.

0: எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நான்கு மணி 43 இடத்தில் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடை தேட வினாக்கள் நிகழ்ச்சியில் நேயர் வருக வணக்கம்.

0: இனிநிலை இன்றிரவு 8 மணிக்கு இளந்தென்றல் என்ற இளந்தென்றல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு தமிழ் பேசுங்க. தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நமது வேர். நிகழ்ச்சியின் நேயர் வருக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: என்ன செய்யலாம், மலையாளி மொழி நிகழ்ச்சியோ. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: கிருஷ்ணகிரி
1: மாவட்டம் பொருளாதார நிபுணருங்க, ஒரு அரசியல்வாதி, தொழிலாளர்களின் நலனுக்காக பாடுபட்டவர்.
0: உங்க ஒளி அளவு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, கொஞ்சம் தூரமா வந்து பேசுங்க ஐயா.
1: குறிப்புகள் கொடுத்துட்டோங்க ஐயா.
0: எக்கோ அடிக்குது.
1: பொருளாதார நிபுணர், ஒரு அரசியல்வாதி, தொழிலாளர் நலனின் இயக்கத்துக்கு பாடுபட்டவர்.
2: நன்றி
1: மகிழ்ச்சி.
0: அடுத்த நேர் வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: நான் தர்மபுரி மதிமோகன் பாளையம் மோகன் கட்டியா.
1: மோகன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: தொழிலாளருடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டாரு, அப்புறம் அரசியல்வாதி பண்ணீங்க.
1: அப்படிங்களா, இவரு அலகாபாத் பல்கலைக்கழகத்துல கல்வி பெற்றாருங்க.
3: சரியா, இவருக்கு இந்திய நாளுக்கு தொடர்பு இருக்கா? இவர் இந்திய பிரதமராக இருந்திருக்க வாய்ப்பு இருந்ததுங்களா?
0: அதெல்லாம் நீங்க தான் சொல்லணும்.
1: நாங்க குறிப்புகள் கேட்டோம், குறிப்புகள் கொடுத்துட்டோம். நாங்க கொடுத்த குறிப்புகளுக்கு நீங்க பதில சொல்லுங்க ஐயா.
3: அப்படிங்களா?
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: ஐயா சண்டை கோழி படம். தாவணி போட்டு தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, அந்த பாடல் கொடுங்க.
0: நிச்சயமா வழங்குறீங்க. நன்றி
3: நன்றிங்க.

0: ரயில்வே வினோதன், இன்னைக்கு நம்ம சொன்ன குறிப்புகளில் இந்த குறிப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இவர் அவர் சொன்ன மாதிரி குல்சாரிலால் நந்தா அப்படின்றவர் தான். அவர் ஜூலை 4 குறிப்பாக இன்று 1898 வந்து பிறந்தார்.
1: சரி,
0: அவர் உண்மையிலே வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்தியாவினுடைய பிரதமராக 2 முறை இருந்திருக்கிறார். இடைக்கால பிரதமராக பணியாற்றிய ஒரே நபர் யார் அப்படின்னா, இந்த குல்சாரிலால் நந்தா அவர்கள். இவருடைய இவர் பிறந்த இடம் எங்கே அப்படின்னா, சயால்காட் அப்படின்ற பகுதியில் பிறந்தார். அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார். 1964 ஜவஹர்லால் நேரு மறைவுக்கு பிறகு குறிப்பாக 13 நாட்கள் இடைக்கால பிரதமராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளருடைய நலன், திட்டமிடல் மற்றும் உள்துறை அமைச்சகங்களில் முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் இந்த குல்சாரிலால் நந்தா அவர்கள். இவர் 1997 பாரத ரத்னா விருதும் பெற்றிருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காந்திய கொள்கைகளை கடைபிடித்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கர்மவீரர் காமராசரை போல எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இந்த குல்சாரிலால் நந்தா அவர்கள். அவர் எப்போ இறந்தார் அப்படின்னா, ஜனவரி 15, 1998 இறந்தார். எவ்வளவு சிறப்புகள் பெற்றவர். இன்றைய விடைதின வினாக்களில் முக்கியமான ஆளுமையாக பேசப்பட்ட குல்சாரிலால் நந்தா அவர்கள்.
1: நிச்சயமாக விளம்பரங்களை தொடர்ந்து பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
2: தர்மபுரி பண்பலை

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: நிலையத்தில் நேரும் மாலை தென்றல் வீசும் இனிமையான நேரம் மாலை 4:55.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் அள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: ஒழித்த இந்த துளலான பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது
1: அறிவிப்பாளர் லக்ஷ்மண்,
0: மற்றும் உங்கள் அன்பிற்கினிய JS லீலா வினோதன். நன்றி நேர்களே.

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:01 ஆயிட்டுருக்கு. நம்ம இணையும் நிகழ்ச்சி

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 9

0: ஐடி ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மனதை மயக்கும் இந்த ரம்யமான மாலை பொழுதில் நம் மனதை மேலும் மயக்க வந்திருக்கிறது மாலை தன்றல் நிகழ்ச்சி. மாலை தன்றல்ல முதலாவதா ஒலிக்கு வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில கங்கை அமரன் வரிகள்ல மனோஷ் வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் பாண்டித்துறை என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 5:11 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒலிக்கு வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாலி வரிகள்ல மனோ ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து.

0: Students, listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: July 5th ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
4: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:18 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் காமகோடியன் வரிகளில் அருண்மொழி ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சக்திவேல் திரைப்படத்தில் இருந்து.

குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: 5:25 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒளி கூறக்கூடிய பாடல் இளையராஜா இசையில கங்கை அமரன் வரிகள்ல SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்தில் இருந்து.

0: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
1: என்னாச்சு?
0: புது கிட் பேக் வேணுமா?
1: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
0: கரெக்ட்.
1: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: ஐந்து மணி 33 நிமிடம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒளிக்கோரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாழை வரிகள்ல மனோ மின்மினி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027

0: ஏழு கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012333999.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசூவள்ளி தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: 5:39 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து, வரிகல்ல பி உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மோகன் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் காதலன் திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
5: நலம் நலமறியாவல், நலம் நலமறியாவல்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேயர் விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.

மாலைக்கன்றல்ல அடுத்ததாக ஒளிக்கூறக்கூடிய பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து, வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல் டூயட் திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ஒழிக்க வருது இளையராஜா இசையில SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேர்களே. இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள கயா ரோகணேஸ்வரர் திருக்கோயில். 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற இந்து புனித தலமாகும். ஆதியும் அந்தமுமான சிவபெருமானின் திருத்தலம் இது. தாயார் ஆதி பராசக்தி தேவி நீலயதாசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். இக்கோயில் பண்டைய தேவார பாடல்களில் போற்றப்படுவதுடன் அரிதான லகோசிச வழிபாட்டு முறையுடனும் வரலாற்று ரீதியாக தொடர்புடையது. மேலும் இது 276வது பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று. இத்திருத்தலத்தில் நீலக்கல்லில் செதுக்கப்பட்ட அரிய தியாகராஜ சிலை ஒன்றை கொண்டுள்ளது. பல்லவர்கள் மற்றும் சோழர்களால் கட்டப்பட்ட இத்திருக்கோயில் பிரமிக்க வைக்கும் புடைப்பு சிற்ப கட்டடக்கலை, நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் அழகான ராஜகோபுரம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அன்பை சிவமாக விளங்கும் சிவபெருமான் இங்கு புண்டரீக மகரிஷிக்கு முக்தியை அளித்து அகத்திய முனிவருக்கு தெய்வீக திருமண தரிசனத்தையும் வழங்கினார். இக்கோயிலில் தனித்துவமாக இரட்டை பார்வை நந்தி, அதாவது ஒரே நேரத்தில் சிவன் மற்றும் பார்வதியை பார்க்கும் நந்தி, மற்றும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் 5 முகங்களுடன் கூடிய ஹேரம்ப கணபதி என்ற பெயரில் வீற்றிருக்கிறார். வைகாசி, சிவராத்திரி மற்றும் ஐப்பசி அன்னாபிஷேகம் ஆகிய முக்கிய நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன.

இத்திருக்கோயில் திருவாரூரில் உள்ள தியாகராஜர் திருக்கோயிலை போன்றே தெய்வமே ஆடும் அஜாபதனத்திற்காக, அதாவது மந்திரங்கள் ஓதாமல் ஆடும் நடனம். எம்பெருமான் சிவபெருமான் மந்திரங்கள் ஓதாமலேயே நடனம் புரிவதால் இத்தலம் மேலும் புகழ்பெற்று விளங்குகிறது. புராணத்தின்படி முசுகுந்தன் என்ற சோழ மன்னன் இந்திரனிடம் வரம் பெற்று சயனித்த விஷ்ணுவின் மார்பில் சயனித்திருக்கும் தியாகராஜ சுவாமியின் திருவுருவத்தை பெற விரும்பினான். தேவலோக தலைவனான இந்திரன் அந்த மன்னனை தவறாக வழிநடத்த முயன்று வேறு 6 திருவுருவங்களை செய்ய வைத்தான். ஆனால் மன்னன் திருவாரூரில் உள்ள சரியான உருவத்தை தேர்ந்தெடுத்தான். மற்ற 6 திருவுருவங்களும் திருக்குவளை, நாகப்பட்டினம், திருக்கரை, திருநள்ளாறு, திருவைமூறு மற்றும் திருமறைக்காடு ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டன. அப்படி சிறப்பு பெற்ற திருத்தலங்களில் ஒன்றுதான் இத்திருத்தலம். ஆதியும் அந்தமுமான எம்பெருமான் நடனக்கலையில் வல்லவரான நடராஜரின் திருவுருவம் பெற்று

0: கடல் அலைகளை போல நடனமாடுவதால் காயரோகினேஸ்வரர் என்ற சிறப்பு பெயரில் அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோயில் தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். நேர்களே, நாமும் நம் வாழ்வில் ஒரு முறையாவது இத்தல இறைவனை தரிசித்து அருள் பெறுவோம். நன்றி நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்.
3: This is Akashvani, the news read by Naresh Mago. In a major boost to the India Semiconductor Mission, Prime Minister Narendra Modi inaugurated the CG Semi-Outsourced Semiconductor Assembly and Test OSAT facility at Sanand in Gujarat a short while ago. Developed under the India Semiconductor Mission with an investment of over 7,500 crore rupees, the facility marks a major milestone in the country's tech manufacturing journey. Prime Minister Modi is currently addressing the program, so let's go over live to Sanand to listen to his address.
4: Design centers khulenge aur phir yahan se naye startups bhi niklenge. Yahi cluster ki taakat hoti hai. Ek udyog sainkdon udyogon ko janm deta hai. Sainkdon udyog लाखों रोजगार पैदा करते हैं और ये लाखों रोजगार पूरे क्षेत्र की अर्थव्यवस्था बदल देते हैं और ये सिर्फ सानंद में ही नहीं हो रहा, देश के अनेक राज्यों में भी सेमीकंडक्टर के क्लस्टर बन रहे हैं। साथियों, आज भारत में सेमीकंडक्टर सेक्टर के इस उभार से सभी उत्साहित हैं।
3: Earlier, Prime Minister Modi inaugurated and laid the foundation stone for development projects worth over 1,05,000 crore rupees in Rajasthan, marking a major push to infrastructure, energy, transport, and employment generation in the state. During his day-long visit, the Prime Minister inaugurated the new terminal building at Jodhpur Airport. Thereafter, he dedicated the country's most modern greenfield refinery cum petrochemical complex to the nation in Pachpadra in Balotara district. A greenfield refinery is an industrial processing plant built from scratch on undeveloped clean land. Addressing the program, Prime Minister Modi said the conflict in West Asia had triggered the biggest energy crisis of the 21st century, but India successfully overcame the challenge through timely decisions, effective diplomacy, and prudent management of national resources.
4: हमने संकट शुरू होते ही रिफाइनरी के सामर्थ्य पर फोकस किया। औद्योगिक काम के लिए जो गैस बनती थी उसकी जगह रिफाइनरी को रसोई गैस एलपीजी बनाने के लिए कहा गया और 7 दिनों के भीतर भीतर एलपीजी के उत्पादन में बढ़ोतरी हुई। पहले जो 35,000 मैट्रिक टन एलपीजी का उत्पादन देश में होता था, संकट के दौरान वो 54,000 मैट्रिक टन बढ़ गया।
3: The monsoon session of parliament will commence on the 20th of this month. It will continue till the 13th of August. Parliamentary Affairs Minister Kiran Rijiju today informed that President Draupadi Murmu has approved the proposal of the government to convene the monsoon session of parliament from the 20th of July. In a social media post, Mr. Rijiju said the session will focus on meaningful debate, discussion and decisions on issues of national importance. India's long-standing contribution to global peacekeeping mission has received a significant recognition as 651 Indian Army personnel

0: serving under the United Nations have been awarded the prestigious United Nations Medal during a ceremonial medal parade held at the Permanent Operating Base SAIC in the Democratic Republic of Congo. The medals were presented during a ceremony held yesterday, honoring the Indian contingent for its professionalism, operational excellence and dedicated service under the United Nations peacekeeping mission. A Delhi court today rejected the bail pleas filed by Umar Khalid and Sharjeel Imam in Delhi riots conspiracy case. Additional Sessions Judge Sameer Bajpai of Karkarduma Court dismissed the bail pleas filed by both the accused persons. Moving on to sports, in men's cricket, the second T20 international between India and England will be played in Manchester today. The match will begin at 7 p.m. India time. The opening game of the five-match series was abandoned due to rain at Chesterley Street. The third match will be played in Nottingham on the 7th of July. And that is the end of this news bulletin.
1: இனிமையான மாலை நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இனி அடுத்து கேட்க இருப்பது இசை மின்னல். இசை மின்னல் என்பது ஒரு இசையினுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துவது. குறிப்பாக ஒரு மின்னலுடன் ஒப்பிட்டு அதன் வேகத்தையும் ஆழத்தையும் வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நாம் நிறைய பாடல்களை இசைகளை கேட்டிருக்கிறோம். இருப்பினும் அந்த பாடல்கள் நம்முடைய மனசில் எப்படி நீங்காமல் நிலை பெற்று இருக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றது தான் இந்த இசை மின்னலோட நிகழ்ச்சி. இந்த இசை மின்னல் நிகழ்ச்சியில் நமக்கு பிடித்த பாடலை இந்த மாலை நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. இசை மின்னல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வலம் வர இருக்கிறது வைரமுத்து வரிகளில் இளைய கம்பன் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், எஸ்பிபி கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்தில். கண்ணுப்பட போகுதையா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: மயக்கும் மாலை நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே, இசை மின்னல் நிகழ்ச்சி. தமிழ் இலக்கியத்தில் மின்னல் அப்படின்னு சொன்னால் சக்தி, அழகு, திடீர் தாக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனோட இசையை இணைச்சா அதனுடைய கலை வலிமையே அதிகமாக இருக்கும். அந்த இசை மின்னல் நிகழ்ச்சி சிறப்பான ஒரு வலிமை மிக்க நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நம்ம இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வளம் வர இருக்கிறது பரணி இசையில் வாசன் புதுமை பித்தன் அறிவுமதி வரிகளில் ஹரிஹரன் சித்ரா குரல் வண்ணத்தில் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: మేచేరి ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: తీరాద இடுப்பு வலி கை கால் வலி முதுகு வலியா அட இனி கவலைய விடுங்க நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி
3: Students, listen carefully.
4: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
5: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
6: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ் தர்மபுரி.
3: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
7: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி

0: Educational Institutions, Mecheri, Salem.
1: Contact 9524936156.
2: காற்றலையில் மாலை 6:24 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல் நிகழ்ச்சியை இசை மின்னல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஸ்ரீனிவாஸ் ரிம்மி பிரவீன் மணி ஸ்வேதா குரல் வண்ணத்தில் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இசை மின்னல் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்களை வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மண். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, இன்று இரவு 7:25 வயல்வெளி கேழ்வரகு கம்பு சாகுபடி குறித்து நெருப்புட்டி சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து 10 மணிக்கு சுகமான ராகங்கள், நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் நேயர்களே. 8 மணிக்கு தமிழ் பேசுங்க இளம்தென்றல் நிகழ்ச்சியில தமிழ் பேசுங்க, நேயர்கள் தமிழ் பேசி தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம் நேயர்களே. இலையத்தில் இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள ஈ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்ரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர்த்தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டகப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார். பொங்கல் பண்டிகையின் போது தகுதியுடைய அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசு மிகுந்த

0: கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் சாலைப் பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனி நபர்கள் கலந்து கொண்டது குறித்தும் மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார்.
2: சமூக வலைதளங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் E20 வந்து பெட்ரோலில் கலந்து இப்போ விற்கப்படுகிறது எல்லா பெட்ரோல் பங்க்லையும். அதை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. அதை மாதிரி என்ஜின் லைஃப் வந்து கம்மியாயிடும், மைலேஜ் கம்மியாயிடும், பாதிப்பாயிடும், வண்டிகளுக்கு பாதகம் ஏற்படும் என்ற மாதிரி ஒரு வதந்திகள் போயிட்டு இருக்குது. இது முற்றிலும் தவறானவை. உண்மையாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உகந்தது. 20% நம்ம எத்தனால் கலந்தனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேன் வந்து 95 மேல போறது. முன்னாடி 91 இருந்தது. ஒரு பெட்ரோலோட தரம் வந்து எப்படின்னா ரிசர்ச் ஆக்டன் RON நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த எத்தனால் கலந்ததுனால அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சுற்றுச்சூழல் 30% அதோட நட்சத்திரன் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு ரொம்ப குறைஞ்சிரு வருது. விவசாயிகளும் பயனடைகிறாங்க.
0: நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார்.
3: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5.5 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 8.5 மணி அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பையொட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். கடலூரில் இளைஞர் விளையாட்டு அரங்கத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அரவிந்த் தர்மாதிகாரி இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள துணை மின்நிலைய பணியாளர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவு

0: பின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 6:40. இனி நேர்களே, நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். பொதுத்துறை சார்ந்த நியூ இந்தியா அஸ்யூரன்ஸ் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மொத்த இடங்கள் 550 இடங்கள். கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 21 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 1 ஆண்டு. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/7/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. பொதுத்துறையைச் சார்ந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பெல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மொத்த இடங்கள் 17 இடங்கள் ஆகும். கல்வி தகுதி, டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 8/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு bell.india.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மொத்த இடங்கள் 362 இடங்கள் ஆகும். கல்வி தகுதி, ஐடிஐ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 29 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 200 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/7/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. பரோடா வங்கியில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 86 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி, முதுநிலை, பட்டப்படிப்பு, சிஏ, சிஎஸ். வேலை வாய்ப்புக்கு ஏற்றவாறு மாறுபடுகிறது. வயது வரம்பு 25 முதல் 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 850 ரூபாய். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 175 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு bankofbaroda.bank.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த அறிவிப்பு. பாரத் ஸ்டேட் வங்கியில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 1500 இடங்கள். கல்வி தகுதி, பட்டப்படிப்பு. வயது வரம்பு 21 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, மெயின் தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். தேர்வு மையம் சென்னை, மதுரை, கோவை, சேலம், திருநெல்வேலி உட்பட 12 இடங்களில் தேர்வுகள் நடக்க உள்ளன. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 750 ரூபாய்.

எஸ்டி எஸ்சி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 8/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு sbi.bank.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, திண்டுக்கல் காந்தி கிராமம் கிராமப்புற சுகாதார குடும்பநல அறக்கட்டளையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 19/7/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இயற்பியல், கணிதம், வேதியியல், உயிரியல் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 10 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, பிஎட் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 30, 18 முதல் 35 என வேலைகளுக்கு ஏற்றாற்போல மாறுபடுகிறது. கூடுதல் தகுதி, மத்திய அரசின் சிடெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். தேர்வு மையம் சென்னை, மதுரை. விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹750. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு sera.gov.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள், இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலையை நிலவுகிறது. பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டத்தில் 19 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார், நெய்யூர், கோயம்புத்தூர், மேல்பவானி, நீலகிரி தலா 9 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. உபாசி, கோயம்புத்தூரில் 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. சோலையார், சிறுவாணி அடிவாரம், வால்பாறை தலா 5 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. நாலுமுக்கு, திருநெல்வேலி, குளச்சல், பெரியாறு, திருநெல்வேலி தாலுகா அலுவலகம், பந்தலூர், செருமுள்ளி, நடுவட்டம், பிரேயர் எஸ்டேட் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தேவாலா, காக்காச்சி, கூடலூர், பொள்ளாச்சி, மக்கினம்பட்டி தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வாலமோர், கோயமுத்தூர், முள்ளங்கினை விலை, மயிலாடி, பாருவூட், துவாக்குடி, மாம்பலத்துறையாறு, ஆனைமலை தாலுகா அலுவலகம், கோயமுத்தூர் விமான நிலையம், அணைக்கிடங்கு, கிளன்மார்கன் எஸ்டேட், உதகமண்டலம், கொட்டாரம், நாகர்கோவில், புத்தனணை, குந்தாபாலம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது.

இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று மற்றும் நாளை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று குறையக்கூடும். இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைந்தும் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய வங்கக்கடல் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும், அந்தமான் கடல் பகுதிகளில் ஆந்திர கடலோரப் பகுதிகள், மத்திய வங்கக்கடல் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

அரபிக்கடல் பகுதியை பொறுத்தவரை மத்திய அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்பொழுது அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: இளையதில் நேரம் மாலை 6:50. நேயர்களை நீ கேட்கலாம்.
1: நேயர்களுக்கான சில அறிவிப்புகள். வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு 2026-27 நடத்தப்பட உள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும். மேலும் இந்த வகுப்புக்கான கட்டணமாக ₹25,100 செலுத்தப்பட வேண்டும். 18 பூர்த்தியான 10 தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு உரக்கடை சுயத்தொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். தொடர்புக்கு 96-77-56-52-20 என்ற எண்ணில் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமோ தொடர்பு கொண்டு பெயரை பதிவு செய்து விண்ணப்பிக்கும் முறையை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் முஸ்லிம் நல வாரியத்தில் உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தருமபுரி மாவட்ட முஸ்லிம் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரிய உறுப்பினர்கள் நலத்திட்ட உதவிகள் பெற விண்ணப்பிக்கலாம். நலத்திட்ட உதவிகளாவன கல்வித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை, விபத்து உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல் போன்றவற்றை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் பதிவு செய்ய www.uwb.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு, ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் இந்திய வங்கியில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக அழகு ஆபரணங்கள் நகை தயாரித்தல் பயிற்சி 14 தரப்படுகிறது. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் உணவு மற்றும் தேநீர் வழங்கப்படும். பயிற்சியின் முடிவில் சான்றிதழ்கள் வழங்கப்படும். சுயமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டும் அளவிற்கு பயிற்சிகள் அளிக்கப்படும். பயிற்சியில் கற்றுத்தரப்படும் தொழில்நுட்பங்கள் பேப்ரிக் ஜுவல்லரி, லெதர் ஜுவல்லரி, ஸ்டோன் மற்றும் விதை ஜுவல்லரி, டொக்கோட்டோ ஜுவல்லரி, சில்க் ஜுவல்லரி, ஜூட் ப்ராடக்ட் ஜுவல்லரி, ஃபேஷன் ஜுவல்லரி போன்ற வகைகள் மற்றும் செய்முறை ஆகியவை கற்றுத்தரப்படும். கற்று தொழில் தொடங்குங்கள், உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 86-67-67-94-74. இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தருமபுரி. அடுத்த அறிவிப்பு, இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் வந்துள்ள அடுத்த அறிவிப்பு, இந்தியன் வங்கி RSETI நடத்தும் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி. வயது வரம்பு 18-45 வரை. வகுப்பு நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை. பயிற்சி காலங்களில் பயிற்சியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் காலை மாலை தேநீர் மற்றும் காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும். நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை. குறைந்தபட்சம் 8 படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வங்கி மற்றும் அரசு சான்றிதழ்கள் வழங்கப்படும். தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்றுச் சான்றிதழ், 100 வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல். பயிற்சி காலம் 30 பயிற்சி முற்றிலும் இலவசம். ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் தவிர்த்து தொடர்பு கொள்ளும் நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை மட்டுமே. விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இடம், இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தருமபுரி. 6367-05. முன்பதிவு அவசியம். தொடர்பு கொள்ள 0-43-42 முன்னிணைப்போடு 23-05.

0: 5, 11 மற்றும் 23, 43, 44, 86, 67, 67, 94, 74. மேலும் 6, 3, 8, 3, 1, 4, 7, 6, 6, 7 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களின் பதிவுகளை பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு தருமபுரி மாவட்டத்தில் இருந்து வந்துள்ளது. கிறித்துவ தேவாலய பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குதல். 18 முதல் 60 வயதுக்குட்பட்ட கிறித்துவ தேவாலய பணியாளர்கள் கிறித்துவ நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறலாம். நலத்திட்ட உதவிகளாவன: கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஏமச்சடங்கு உதவித்தொகை, விபத்து உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொள்ளவும். www.cwb.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ரொம்ப நாளைக்கு முதல்ல பாம்பேக்கு ஒரு வடநாட்டில இருந்து ஒரு பையன் பாம்பே தர இதை நோக்கி ஓடினான், வர்த்தக நகரத்தை நோக்கி ஓடினான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, யாரும் கிடையாது, படிக்கல, பள்ளிவிட்டு போல. அப்போ அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த ஹோட்டலுக்கு ஏற்றாப்புல ஒரு தேட்டர் இருக்கும். இவனுக்கு என்ன வேலைன்னா, ஹோட்டல் மூடின பிறகு தேட்டரில் படம் போட்டால் அந்த படத்தோட பாட்டை கேட்டுக்கிட்டே படுத்து கேட்பான். ஒரு நாள் அந்த தேட்டருக்கு அதனுடைய 100வது நாள் விழாவுக்கு எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் வந்து இந்த பையன் உடனே என்ன பண்ணிட்டான், ஹோட்டல் விட்டுட்டு ஓடிட்டான். ஓடி அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த மியூசிக் இது முடிஞ்ச உடனே மியூசிக் கச்சேரி நடந்திருக்கு, அதை தொடத்தெல்லாம் கொடுத்துருக்கான். அப்போ அதில் ஒரு ஆள் பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுறன்னு, ஒன்றும் வேலை இல்லை, இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், எங்களோட வர்றியான்னு, சரி வரேன்னு அந்த பையன் கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த பையன் போய் அந்த இதெல்லாம் துடைக்க ஆரம்பித்து பிறகு இப்போ கருவியெல்லாம் பழகி மியூசிக் டைரக்டராக மாதிரி ஹிந்தி பட உலகத்தையே பிரட்டி போட்டு ஹிந்தி பட உலகத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுத்து அந்த வெற்றிகளில் முக்கியமான படம் ஒன்றுடைய 100வது நாள் விழா அதே தியேட்டரில் நடக்குது. இந்த பையன் சிறப்பு விருந்தினராக வர்றான். வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டுறாங்க. அப்போ அந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா, நீங்கள்லாம் கை தட்டுறீங்க இல்லையா, இந்த தியேட்டருக்கு எழுத்தாப்பில் ஒரு டீ கடை இருக்குது, ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் தான் நான் வந்து மேஜர் தொடச்சிட்டு இருந்தேன். அந்த ஹோட்டலுக்கும் இதுக்கும் இடையில அதிகமாக போனால் 11 அடி இருக்கும். இந்த ரோட்டை தாண்டினா ஹோட்டல் இந்த பக்கம். இந்த 11 அடியை கிடப்பதற்கு எனக்கு 18 ஆண்டுகள் ஆயிற்று. நான் இன்றைக்கு ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த தியேட்டரில் கேட்ட பழைய படங்களுடைய இசைதான் என்னை ஜெயிக்க வைத்தது என்று சொன்னவுடன் அத்தனை பேரும் எழுந்து நின்று ஆனந்த கரகோஷம் செய்தார்கள். அவர் யார் தெரியுமா, ஹிந்தி பட உலகினுடைய பிதாமகர் என்று அழைக்கப்படுகின்ற இசையில் பெரும் மேதையான நௌசத் அலி. ஒரு மனிதன் தான் ஜெயிக்கும் போதே சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த வெற்றி மாதிரி உலகத்தில் வேற என்ன இருக்குங்க. என்ன கூட கேட்பாங்க, நீங்கள் நகைச்சுவையெல்லாம் எங்கே எடுக்கிறீங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாம் பயணப்படுகிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து நகைச்சுவையாக மாற்றி காட்டுது. கஷ்டத்தில் தாங்க நமக்கு வந்து நல்ல பிரமாதமான விஷயம் கிடைக்கும். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் பிறந்தது சின்ன கிராமம் சோழவன் தான். சோழவன் தான் வந்து மதுரைக்கு நான் படிக்க வருவேன், வேலைக்கு வருவேன், பஸ்ஸில் போவேன். எங்கள் ஊருக்கு 54, 68, 29 இப்படி பஸ்ஸெல்லாம் போயிட்டு வரும். தினசரி அதெல்லாம் போயிட்டு வருவேன். ஒரு நாள் வெளியூருக்கு பேச போகின்றிருந்தது. அப்போல்லாம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று தான், இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கிடையாது, மாட்டுத்தாவணிலாம் கிடையாது. அப்போ பெரியார் பஸ் ஸ்டாண்டில் நான் எங்கே பேச போகின்றுச்சுன்னா மேலூருக்கு பேச போகின்றிருந்தது. 75வது நம்பரில் ஏறி உட்காந்துருந்தேன். அப்போ எங்கள் ஊர் கிளவி 2 கிளவி வந்திருக்கு. அந்த கிளவிகளுக்கு படிக்க தெரியாது, அரியோளி கிளவி இல்லை, சாதா கிளவியை. நம்பரையும் பார்க்கல, பஸ்ஸையும் பார்க்கல, என்னையும் பார்த்துருக்கு. நம்ம ஊருக்காரை ஏறியிருக்கேன். அப்போ இது நம்ம ஊர் பஸ் ஏறிடுச்சு. ஏறி வெத்தலவாக்கு போட்டு 8 பக்கம் துப்பிக்கிட்டு இருக்கு. பஸ் கிளம்பி அப்படி கட்டவ மஞ்சளை சுற்றி வந்துருச்சு. கண்டக்டர் வந்து 2 கிளவிட்டு கேட்டார், எங்கே போனோம், 2 சோளம் தான். அவர் வீணு ஒரு விசில் அடித்தார், சோளம் தான், போகாது, போகாதான், இந்த அவனை ஏற்றிருக்க, என்னை காமிச்சு. அவர் சொல்கிறாரு, நான் எவனையும் ஏற்றுவேன், நல்ல வேலை எந்த நாயை ஏற்றுவேன்னு அவர் சொல்லாமல் போனார். நீ இறங்கு, சோளம் தான், போகாது. அப்போ அந்த 2 கிளவியும் போகிறப்ப சும்மா போகல, என்னையை வஞ்சிட்டு போதுங்க, படிச்சிருக்கேன் பாரு, நம்பர் பார்த்து ஏற தெரியாமல் என்னை சொல்கிறாங்க. எனக்கு நான் என்ன சொல்லுவேன், அதை நான் ஒவ்வொரு நாளும் பஸ் ஸ்டாண்ட் கத்த முடியுமா, இன்று நான் வாடிப்பட்டி சென்று வருகிறேன், இன்று நான் செல்லம்பட்டி போய் வருகிறேன் சொல்ல முடியுமா. தனிமை இனிமையானது தான், தன்னந்தனியே இருந்தாலும் கூட

0: எண்ணங்களை நாம் திரும்ப பார்க்கிற போது அவை வெற்றி படிக்கட்டுகளாக அமையும். சிரித்து கொண்டே ஜெயிப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: இது உங்கள் அபிமான அன்பளை தருமுறை பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:00 திரை இசை நிகழ்ச்சியில் இணைகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் முந்தானை முடிச்சு என்கின்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் ஒரு இனிமையான பாடல். இதோ இந்த இனிமையான அந்தி வரும் நேரத்தில்

அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:00 திரை இசை நிகழ்ச்சியில் இணைகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் முந்தானை முடிச்சு என்கின்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் ஒரு இனிமையான பாடல். இதோ இந்த இனிமையான அந்தி வரும் நேரத்தில்

நிலையத்தில் நேரம் 7:06. நிகழ்ச்சி நடத்த பாடல் அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து. வாணி ஜெயராம், மலேசிய வாசுதேவன் குரல் வண்ணத்தில் ஒரு இனிமையான பாடல் இது உங்களுக்காக.

0: எனக்கு இடம்பெறுவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூர் ஊராட்சியில் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விபிஜி ராம்ஜி திட்டத்தை மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் பணிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழியினை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆகியோர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து பூங்காவனம் உண்டு உறைவிட சிறப்பு பள்ளி மையத்தில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் புத்தகப்பை புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகளை வழங்கினார்கள். மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான பல்வேறு நிகழ்ச்சிகளான கையெழுத்து இழக்கும் சுவர் விளம்பரங்கள் பேனர்கள் ஸ்டிக்கர்கள் ஒட்டுதல் துண்டு பிரசுரங்கள் விநியோகத்தல் ஆகியவை நடைபெற்றன. அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை குழந்தை தொழிலாளர்கள் அற்ற மாவட்டமாக மாற்றிடவும் அனைத்து தரப்பினரும் தங்களது ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யஸ்ரீ 9 விவசாய பயனாளிகளுக்கு ₹32 லட்சம் மதிப்பீட்டில் பயிர்கடன் மகளிர் சுயஉதவிக்குழு கடன் மற்றும் வேளாண் எடுப்பொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளருக்கு சான்றிதழ் மற்றும் கேடை வழங்கினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தன்னார்வத்துடன் இரத்தம் வழங்கும் கொடையாளர்களின் உயிர்காக்கும் பங்களிப்பை நன்றி தெரிவிக்கும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் உலக இரத்த தானம் உறுதிமொழியினை மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர்கள் செவிலியர்கள் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற கட்டுரை பேச்சு மற்றும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மேவலூர்குப்பம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2025-26 கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடம் மற்றும் பழுது நீக்கி புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் ₹17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுடன் 2026 மாவட்ட அளவிலான 2ம் காலாண்டு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்திற்குட்பட்ட குன்னம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பிரதம மந்திரி ஜன் ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் 8 குடியிருப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு சுகாதாரத்துறை சார்பில் மொளச்சூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற வருபவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பார்வையிட்டார். பின்பு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் திருமங்கலம் ஊராட்சியில்

0: இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளையும் கேட்டறிந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பச்பத்ராவில் 1,05,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக மேற்காசிய சூழல் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலியப் பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உர பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் 1 மூட்டை 3,000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு 1 மூட்டை 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும், நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞானபூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவர

0: ஏற்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வர்த்திகா சுக்லா, கடந்த 2015 முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வர்த்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 231 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமினேனியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நாட்கள் நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இலைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு திமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா, கஜகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லென்சர், ரஷ்யாவின் ஏகட்டரினா இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு

போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நிலையத்தில் நேரம் 7:25. நாம் இணைந்திருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தருமபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
7: வயல்வெளி கதிரு, ஏப்பில கதிரு
8: சொல்லுங்கக்கா. பார்த்தே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க?
7: நாளா நல்லா தான் இருக்கேன். நீ தான் ரொம்ப நாளா என்ன வந்து பாக்கலையே. சரி, என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு உன்னை பாத்துட்டு உனக்கு ஒரு செய்தியும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
8: அதுவாக்கா, நீங்க தான் கோழி பண்ண வைக்கலையா ஆட்டு பண்ண வைக்கலையா? நீங்க அதுக்குதான் கோழி பண்ண வச்சிட்டு இருக்கேன். அதை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. அதான் உங்களை வந்து பாக்கவே முடியறதில்ல.
7: சரி சரி, நீ என்ன ஒன்னும் வந்து பாக்க வேண்டாம். கோழி பண்ண வச்சு சரி, நம்ம நிலம் கொஞ்சம் சும்மா இருக்கே, அதுல ஏதாச்சும் பயிர் பண்றது?
8: ஆமாக்கா, மாட்டுக்கெல்லாம் தீவன பிள்ளை போடலான்னு இருக்கிறேன்.
7: அது ஒன்னே போடுவியா? இது கூட ஏதாச்சும் சிறுதானி பயிர்லாம் வச்சா கோழிக்கு தீவனமும் கிடைக்கும், உனக்கும் ஏதாச்சும் வருமானமும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உன்னோட மாட்டுக்கு ஒரு உணவு பயிரும் கிடைச்சிரும்.
8: ஆமல்ல, இந்த யோசனை எனக்கு வரவே இல்லக்கா. என்ன சிறுதானியம் போடலான்ட்டு ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன்.
7: எல்லாமும் உனக்கு நானே சொல்லணுமா? நம்ம மாவட்டத்திலேயே சிறுதானியனா கம்பு கேழ்வரகு இதெல்லாம் தான். அத முதல்ல பயிர் பண்ணு, அப்புறம் மத்ததை பாத்துப்போம்.
8: அதுக்குதாங்கா உங்களை மாதிரி ஒரு அறிவான அக்கா கூடவே இருக்கணும்னு சொல்றது. சரிக்கா, இப்போ கேழ்வரகு கம்பெல்லாம் செய்யணும்னா அதுக்கு அனுபவம் வேணுமே. நான் எப்பயுமே தீவன பில்லு இந்த மாதிரி தானே போட்டுட்டு இருக்கேன்.
7: அட கதிரு, அதுக்குதான் உனக்கு தகவலை சொல்ல நான் ஓடி ஓடி வந்தேன். இன்னைக்கு நம்ம வயல்வெளி நிகழ்ச்சியில இத பத்தி தான் சொல்றாங்க. அனுபவம் உள்ள விவசாயி ஒருத்தர் சொல்றாரு, கேப்போமா?
8: கண்டிப்பாக்கா. யார் சொல்ல போறாங்க?
7: நம்ம நெருப்புரான் கொட்டாய் பகுதியை சார்ந்த சக்திவேல், அவரு தான் சொல்றாரு.
8: சரிக்கா, இப்பவும் கேட்டுறேன்.
7: இன்று கேழ்வரகு கம்பு சாகுபடி குறித்து தன்னுடைய விவசாய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் நெருப்பூர் பகுதியைச் சேர்ந்த டி சக்திவேல் அவர்கள்.
9: உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் ஏரியூர் இஏ பிரபாகரன்.
10: வணக்கம் சக்திவேல்.
11: வணக்கம் ஐயா.
10: சரி சக்திவேல், நீங்க எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
11: ஐயா, நாங்கள் விவசாயம் வந்து இப்ப என்னுடைய வயது 37. 37 வயது, ஒரு 10-15 வருஷமா நான் விவசாயத்தில் ஈடுபட்டு வரேன். இளைய வயதுல இருந்து விவசாயத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோம்.
10: சரி, இப்போ ராகி கம்பு அப்படின்னு சொல்றீங்க.
11: ஆமாங்க.
10: எவ்வளோ நிலம் இருக்கு உங்களுக்கு?
11: இன்னும் என்னுடைய நிலம் 1.5 ஏக்கரா தான் இருக்கு.
10: 1.5 ஏக்கரா
11: தான் இருக்கு.
10: சின்ன நிலம் வச்சுட்டு நிறைவா விவசாயம் பண்ணி
11: நிறைவா விவசாயம் பண்ணிடுவோம். அது இயற்கையா இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் ஆரியம் கம்பு இது இயற்கையா நான் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோங்க ஐயா.
10: சரி, இப்போ நெல்லெல்லாம் பண்றோம். நெல்லெல்லாம் பண்ணும்போது விவசாயிங்க சொந்த பயன்பாட்டுக்கே வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் விற்பனை பண்ணுறதில்ல. இப்போ ராகி கம்புன்னா சொல்லும் போது, தானிய வகைகள் சொல்லும் போது, இப்போ சொந்த பயன்பாட்டு வச்சுங்களா இல்லை நீங்கள் அதை விற்பனை பண்ணுறீங்களா?
11: ஒரு ஏக்கராவில் ராகி போட்டோம்னா ஒரு 10 மூட்டையிலேருந்து ஒரு 12 மூட்டை வரைக்கும் வரும். அது வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம அது வந்து பயன்பாட்டுக்கு நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுட்டு வெளியே நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துருவோம். இதில் ராகி வந்து 1 ஏக்கரா பயிர் பண்ணுறோம் அப்படி அப்படின்னா, அதாவது

0: முதல்ல ஒரு நாலு உழவாவது ஓட்டணும்,
1: நாலு உழவாவது ஓட்டணும்,
0: நாலு உழவாவது அந்த ராகி பயிருக்கு ஓட்டணும். இதில் மூணு ரகமாக ராகி பயிர் பண்ணலாம்.
1: சரி,
0: அதாவது மானாவரியாக பண்ணலாம். அதாவது மழைக்காலம் பருவ காலத்தில், மழை காலத்தில் விதை விதைச்சி அது பருவ மழையிலேயே வர மாதிரியும் பண்ணலாம். ரெண்டாவது தண்ணி பாய்ச்சும் செய்யலாம், அதாவது கிணறு போர்வேல் இதை வச்சு நம்ம பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சும் பண்ணலாம். சொட்டுநீர் மூலயமாவும் இந்த பயிர் பண்ணலாம்,
1: சொட்டுநீர் மூலயமாவும் பண்ணலாம்
0: பண்ணலாம். இது மூன்று ரகமாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ரகம் ஆரியம் பண்ணுற ரகத்தில் வந்து ரகம் நாங்கள் ஒரு நான்கு வகையான ரகம் ஆரியத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒன்று பெரிய சாரதா அப்படின்ற ரகம், ஒன்று சின்ன சாரதா என்ற ரகம், பாலப்பூ ஆரியம் அப்படின்ற ஒரு ரகம், ரெண்டாவது குறவாரியம். இந்த நாலு ரக ஆரியத்தை நாங்கள் பயிர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இந்த நாலு ரக ஆரியத்தை பயிர் பண்ணுறதும் ஒவ்வொரு ஆரியத்தினுடைய ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்கள், அதாவது அதனுடைய விளைச்சல் காலங்கள் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ பெரிய சாரதா ஆரியம் ரகம் பண்ணுறோம் அப்படின்னா நூறுலேருந்து 110 நாள் ஆகும், 110 நாள் ஆகும். இப்போ சின்ன சாரதா பயிர் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து 90 to 100 நாளைக்குள்ளே இது அறுவடை ஆகும்.
1: சரி,
0: இப்போ பாலப்பூ வாரியம் 80 to 90 நாள் ஆகும். குறவாரியம் அப்படின்னா 85 to 90 இதுக்குள்ளேயே அறுவடை ஆகிரும். இதுக்கும் காலக வந்து பயிருடைய காலங்கள் இருக்கு. அதாவது நீ வந்து தோட்டத்தை பயிரா பண்றோம், தண்ணி பாய்ச்சி பண்றோம் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு 12 கிலோ ஆரியும் முதல்ல நாத்து விடணும். 12 கிலோ ஆரியும் முதல்ல நாத்து விட்டு அது வந்து அதுக்கும் அதனுடைய ரகத்துக்கு தகுந்த மாதிரி காலங்கள் பிடுங்கி நம்ம பயிர் நடுறோம் இல்லையா, நடவுடைய நாள் அது டிஃப்ரெண்ட் இருக்கும் பயிருக்கு. அதாவது ஆரியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரகம் நாள் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ குறவாரியத்திலருந்தே நம்ம எடுத்துக்குவோம். குறவாரியத்திலருந்தே நம்ம எடுக்கக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னா, குறவாரியம் ஒரு 15 நாள்லேருந்து 17 நாளைக்குள்ள நாற்றம் பற்றையிலிருந்து பிடுங்கி நம்ம நடவு செய்யணும். இதே அதாவது பாலப்பூ ஆரியமாக இருந்தால் 17 நாளையிலிருந்து 21 நாளைக்குள்ள நடவு செய்யணும். சின்ன சாரதா ஆரியம் அது வந்து 21 நாளையிலிருந்து 25 நாளைக்குள்ள நடவு செய்யணும். இது பெரிய சாரதா மட்டும் 25 நாள்லேருந்து 35 நாள் வரைக்கும் இதுக்கு கால அவகாசம் இருக்கும். அதுக்குள்ள நம்ம நடவு இப்படியும் நடவு செய்யணும். இப்படி நடவு செஞ்சா அந்த ஆரியத்தினுடைய வீரியம் அதாவது வளர்ச்சி சிறப்பா இருக்கும், சிறப்பா இருக்கும். இல்ல இதுல வந்து நாள் ஆகி பிடுங்கி நடுறோம் அப்படின்னா வளர்ச்சியினுடைய தரம் குறையும்.
1: சரி, அருமைங்க, அருமையான ஒரு உலகத்தை கொடுத்தீங்க. இப்போ பல விதமான ராகிகள்னு சொன்னீங்க, குருவாரியும் பழுப்பாரியும் சின்ன சாரதா பெரிய சாரதான போது. இப்போ நம்ம மாவட்டத்தோட எல்லைப்பகுதியில் இருக்கீங்க. நெருப்பூர் வந்து ஒரு வனப்பகுதி அப்படின்னு சொல்லலாம், நிறைய காடுகள் நிறைந்த பகுதியும் போது அந்த பகுதிக்கு எந்த மாதிரி ஆரியம் சரிப்பட்டு வருதுங்க?
0: இந்த பகுதிக்கு சின்ன சாரதாவும் பெரிய சாரதா ஆரியமும் அதுக்கு சரிப்பட்டு வரும். நல்ல தரமாக கொடுக்கும், விளைச்சல் கொடுக்கும். அது வந்து 95 to 110 நாள் வரைக்கும் உள்ள ஆரியம் இது ரெண்டுமே. அதாவது சின்ன சாரதா அப்படின்றது வந்து ஒரு 90 to 100 நாளைக்குள்ள விளையும். பெரிய சாரதா வந்து 100 to 110 to 115 நாளைக்குள்ள விளையும். இதுல வந்து ஆரியத்தினுடைய ரகம் நல்லாவும் இருக்கும், கெட்டி தன்மை இருக்கும். ஒரு 2 வருஷத்துல ஒரு 4 வருஷத்துல அந்த ஆரியம் தன்மை இழந்து போகக்கூடியது. இது ஒரு 6 வருஷம் வரைக்கும் நல்ல தன்மையா இருக்கும். இந்த மாதிரி இந்த ரெண்டு ரகமும் சிறப்பா அங்க இருக்குங்க.
1: சரி, அருமைங்க. சரி, இப்ப நாகமரை நெருப்புன்னு சொல்லும் போது இப்ப நாகமரை பக்கம் தான் ஆற்று நீர் பாசனம் இருக்குது. அந்த முறையோடு கூட விவசாயம் என்ன பண்ணுறாங்க, ஆனால் நெருப்புன்னு இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் மேடு பகுதி ஆற்று நீர் பாசனம் கை கொடுக்காது. ஆற்று நீர் பாசனம் கை கொடுக்குது அந்த பகுதிக்கு?
0: அதாவது ஆற்று நீர் பாசனம் கை கொடுக்கறது இல்லைங்க, நெருப்பு இருக்கு. அதாவது கிணறு, அதாவது மழைக்காலங்களில் பருவமழை காலங்களில் கிணறுல நல்லா தண்ணி ஊறும். இல்லை அதாவது கோடை காலமாக இருக்கு, போர்வெயில் இருந்து செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. இல்லை பருவ மழையை நம்பியும் இதை விதைக்கலாம்.
1: பருவமழை நம்பி வைக்கலாம். சரிங்க, பெரும்பாலும் நோய் தாக்குதல் தான் எதிரின்னு நம்ம சொல்கிறோம். எந்த விதமான நோயினா ஏற்படுது இதில்?
0: இல்லை இந்த ஆரியத்துக்கு வந்து அதாவது மானாவரியாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 40 நாளைக்குள்ள சூர நோயின்னு ஒன்று விழும். அது வந்து பெருசா தாக்கங்கள் அந்த பயத்தை பண்ணாது. இருந்தாலும் அதுக்கு நாங்கள் வந்து இயற்கை முறையில் பச்சேலி மரத்தினுடைய தலையை வெட்டி காடு ஏகமாக நெட்டா அந்த சூற ஓடிடும்.
1: சூரநோய்
0: சூரநோய்
1: அது வந்து என்ன பண்ணுது பயிருக்கு?
0: அதாவது பழுப்பு நிறம்

0: அவருடைய பயிருடைய இலையெல்லாம் பூரா பழுப்பாயிரும். அது ஒரு தன்மை. அதாவது ஒரு 30 நாள் 45 நாளைக்குள்ளே, 30 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளே அதனுடைய தன்மை கொடுக்கும். அந்த தன்மை கொடுக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அல்லது அல்லது விவசாய, அதாவது நம்ம கடைகளில் போய் மருந்து வாங்கிட்டு வந்தோம் தெளிச்சிக்கலாம். ஒன்றும் அதுக்கு தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அது உங்களுக்கு நம்ம அந்த மருந்துடைய தன்மை ஆரியத்துக்கு தேவைப்படாது. ஆக மொத்தம் அந்த ஆரியத்துக்கு மருந்துடைய தன்மை தேவையில்லை.
1: சரி, அருமையாக இருக்குங்க. இப்போ அந்த சூரநோயின்னு சொல்கிறீங்க, வேறு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படலை. பெரும்பாலும் என்ன பிரச்சனை ஆரியத்தில் பயிர் பண்ணுறது?
0: ஆரியத்தில் பயிர் பண்ணுறதுல பெரும்பாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது பூட்டை வாங்கும் போது கொள்ள நோய், அதாவது புழு திங்கும். அதாவது புழு வந்து அந்த பூட்டை, அதாவது தொண்டைக்குழியிலேருந்து வெளியே வரக்குள்ள பூட்டைய அந்த புழு சாப்பிடும். அது மட்டுமே அதுக்கு பெரும்பாலும்னுடைய நோயா இருக்கும். அதுக்கு வேற எந்த பிரச்சனையும் அது வராது. அப்படி அந்த கொள்ள நோய் விலகுள்ள பஞ்சகாவியமோ அல்லது மீன் அமிலமோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கடையில வாங்கி கூட அக்ரி ஆபீஸ்ல வாங்கி அடிச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. மேக்சிமம் ஆரியத்துக்கு நோய் விழாது. அப்படி மீறி அந்த தொண்டைக்குழி நோய் விழுந்தால், அதாவது மீன் அமிலமோ அல்லது பஞ்சகாவியமோ நம்ம வாங்கி அடிச்சுக்கிட்டா அது கிளியர் ஆயிரும்.
1: சரி, அந்த பூட்டை பிடிக்கிற காலம் இப்போ நீங்கள் வரைச்சிருங்க, வளர்ந்தது எவ்வளோ நாளில் பூட்டை பிடிக்குங்க?
0: அதாவது இந்த பெரிய சாரதா ஆரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நெட், அதாவது விதை விதைச்சத்துலேருந்து 80 நாளைக்கு மேலே பூட்டை அது வரும்.
1: 80 நாளைக்கு
0: 80 நாள் 70-80 நாளைக்குள்ள அந்த போட்டையுடைய தன்மை வெளியே வரும். இதுக்கு நாம பாசனம் தண்ணி பாய்க்கிறோம் அப்படின்னா 12 தண்ணி கட்டணும். 8 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டணும்.
1: 8 நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டணும்.
0: 8 நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டணும். அது 12 தண்ணிக்கு பாய்ச்சாதான் அந்த ஆரியத்தினுடைய முழுமை பெறும். அது மானாவரியா விதைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்னதான் விளைச்சல் இருக்கும். ஏன்னா மழையை நம்பி விதைக்க போறோம், அதனால அது முன்ன பின்ன விளைச்சல் இருக்கும். நாம தண்ணி பாசனம் பாய்க்கிறோம் அப்படின்னா ஒரு 8க்கு ஒரு தண்ணி கட்டணும். ஒரு தண்ணி கட்டினா அது 12 தண்ணிக்கு உள்ள அது விளைச்சலுக்கு வந்துடும்.
1: 12 தண்ணிக்குள்ளே விளைச்சலுக்கு வந்துடும். சரி, சில ஆரிங்கன்னா பார்க்கும்போது நல்லா இருக்கு, சின்னதா இருக்கு, சிலனா ஓட்ட ஓட்டையா இருக்குது. அந்த மாதிரி வரதுக்கு என்ன காரணம் ஆரியத்தில்?
0: ஆரியத்தில் ஓட்டைகள் வருதுன்னா அந்த அதனுடைய விளைச்சல், அதாவது அதுக்கு மழை பற்றாக்குறையாக போயிருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில், அதாவது தண்ணி பற்றாக்குறையாக போகுது இல்லையா, அந்த ஆரியம் தான் அந்த மாதிரி ரகத்துக்கு போகும்.
1: சரிங்க,
0: தண்ணி முழுமையாக இருக்குது, அதுக்கு எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னா, தண்ணியுடைய குறைபாடு இல்லைனாவே அந்த ஆரியம் நல்லா முழுப்பாக இருக்கும், நல்லா உருண்டு தன்மை சிறப்பாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ ஆரியமோ கம்போ நெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு களன்னா வேணும். களத்துக்கு ஒரு தனியாக நிலம், களம்லாம் எப்படி அமைப்பீங்க? அங்கே தனியாக இருக்கா?
0: அதாவது களம் அப்படின்றது வந்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளேயே நிலத்தில் மாட்டுடைய, அதாவது தண்ணி பாய்ச்சி நல்லா மாட்டை விட்டு இருகடிச்சு அப்படியே களம் பண்ணிக்குவோம். இப்பெல்லாம் வந்து களம் தேவைப்படுறதில்ல, இப்போ மிஷின் ஏரியாவாக வந்துருச்சு. நம்ம களம் தேவையில்லை, அவத்துலேயே நம்ம படுதா போட்டதும் மிஷினில் எடுத்துக்கொட்டு ஆரியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து களம் தேவைப்பட்டது, மாடு தேவைப்பட்டது, தாம்பு ஓட்டணும், இது எல்லாமே செஞ்சோம் பாரம்பரியத்தில். இப்போ சமீப காலத்தில் வர வர விஞ்ஞான வளர்ச்சி ஆக ஆக எல்லாம் மிஷின் ஏரியா, மிஷினில் போட்டு நம்ம ஆரியத்தை நம்ம எடுத்துக்கிறோம்.
1: சரி, மிஷின்லாம் எங்கே வந்து வர வைக்கிறீங்க?
0: மிஷின்லாம் வந்து இப்போ நெருப்பூர்லேயும் இருக்குது, அதாவது டிராக்டரியோடு அட்டாச் பண்ணுறதான் மிஷினு.
1: சரி,
0: நெருப்பூர்லேயும் இருக்குது, இப்போ எல்லா ஏரியாவிலையும் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோடைய மிஷின் வந்து ஆரிய ராகி அடிக்கக்கூடிய மிஷின் எல்லா ஏரியாவிலையும் இருக்குது, எங்கள் ஏரியாவில் இருக்குது, நெருப்பூரில் இருக்குது.
1: எப்படி மணி நேரத்துக்கா, ஒரு நாளைக்கா, எப்படி கூலி?
0: இல்லை, அதாவது மணி டைமு தான், அதாவது ஒரு மணிக்கு 900-1100 வரைக்கும்
1: வாங்குறோம்.
0: ஒரு மணி நேரத்துக்கு.
1: சரிங்க,
0: ஒரு ஏக்கராவுடைய பயிர் எவ்வளவு நேரத்துக்குள்ள அடிக்கலாம் அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள அடிச்சிருவாங்க. அதாவது அது அறுவடை பண்ணி கதிரை மட்டும் தனியா கொண்டு வந்து காய வச்சு, படுதா போட்டு காய வச்சு அதை கொடுத்தோமோ 1.5 மணி நேரம், 1 to 1.5 மணி நேரம் இதுக்குள்ள அதோடைய அந்தவுடைய தன்மையை கொடுத்துரும். இது மிஷினுக்கு போடக்குள்ள ஒரு மணி நேரம் டு 1.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இதே நாம மாட்டுல செய்யறோம் அப்படின்னா ஒரு நாளே ஆகும்
1: ஓட்டணும். அது ஆட்கள் தேவைப்படுது, நேரங்கள விரயமாகும்.
0: விரயமாகும்.
1: சரி, மிஷினுக்கு மேல இப்ப சிறப்பா இருக்கு. சரி, இப்ப அந்த பகுதினாவே ஒரு வனம் சார்ந்த பகுதினாவே வன

0: வனவிலங்கு தொழில் தான் பெரும்பாலும் பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க விவசாயிங்க. அப்போ வனவிலங்கு தொழிலெலாம் இருக்குங்களா அங்கே?
1: கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது ராகி ஆகட்டும் அல்ல கம்பாகட்டும், இதுக்கெல்லாம் வந்து மயில், காட்டுப்பன்றி, இது எல்லாம் அதிகமான பாதிப்பு.
0: மயில் காட்டுப்பன்றி?
1: ஆமாம், மயிலுன்றது.
0: மயில் என்ன பண்ணுது?
1: மயில் அதாவது நீ விதை விதைச்சதுலேருந்தே அதுக்கு நாம் பாதுகாப்பு பண்ணோம், அந்த குருத்தை பூரா உருவி சாப்பிட்றோம், பயிற்றினுடைய தன்மையை பூரா சாப்பிட்றோம். இல்லை அந்த பயிற்றுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா பூட்டை வாங்குது இல்லையா, பூட்டையிலிருந்தே அது கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கும், அது ஃபுல்லான பாதிப்பு ஏற்படுத்துது. மயில் மயில் தேசிய பறவை தான் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் விவசாயத்துக்கு அதிகமாக பாதிப்பு.
0: நிறைய வந்து அப்படி கொத்து கொத்தா எல்லாத்தையும் கொத்திட்டு போயிருது, உடச்சிட்டு போயிருது.
1: ஆமாம், அப்படியே அப்படியே கதிரோட சாப்பிட்றோம், கதிரோட சாப்பிட்றோம். இப்போ காட்டுப்பன்றி அப்படின்னா நைட்டில் அதோடைய தொல்லை, பகலில் மயிலுடைய தொல்லை, இது ரெண்டுமே அதிகபட்சமாக 100% இருக்கு, அதிகபட்சமா இருக்கு.
0: சரி, அந்த பகுதியில் மயில் நிறையா இருக்கு, மயிலமா வருது பாத்துருக்கா? ஒரு கம்பும் சரி சோளம் சரி எந்த எதுவுமே பண்ண முடியாது.
1: அப்படிதான் இருக்கு, இதுக்கெல்லாம் பாதுகாப்பு தான். அதாவது நாம பாதுகாப்பு முடுக்க வேண்டியது வீட்டுல, நம்மளுடைய வீட்டுல
0: வீட்டை பாக்கிறது கூட எனி டைம் காட்டையே நம்ம பாத்துட்டு இருக்க வேண்டியதான்.
1: கண்டிப்பாக
0: விவசாயிகள் பட சிறுமை, இதெல்லாம் மன அழுத்தம் ஏற்படும், உழைப்பு அதிகமாக கொட்டிங்க, லாபமும் இருக்காது.
1: ஆமாங்க.
0: சரிங்க, இவ்வளோ ஒரு துயரமான சம்பவத்தை கூட நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்க, உண்மையை பாராட்டுக்குரிய விஷயந்தான். சரி, இப்போ சந்தை மதிப்பு, இப்போ பெரும்பாலும் நெருப்புனாவே பெண்ணாறுவாங்க, அப்படி போனால் நம்ம ஆற்று தாண்டி போனால் குளத்தூர் சந்தை அப்படின்னா இருக்குது, மேச்சேரி இப்போ சந்தை என்ன இருக்குது, எது நீங்கள் பயன்படுத்துவீங்க?
1: அதாவது நான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது ஆற்ற கடந்து போகிறது, நாம் வந்து பரசலில் போய் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம், சிரமம். அது நாம் வந்து குளத்தூர் சந்தைக்கு நம்ம எப்போதும் போகிறதில்ல, மேக்சிமம் போக மாட்டோம். நமக்கு ஈஸியாக அதாவது நிலப்பாதையில் வர்றது வந்து நம்ம பெண்ணாற சந்தை தான், ஏரியூர் சந்தை, பெண்ணாற சந்தையில் நம்ம பண்ணிக்குவோம். அதாவது ஒரு ஏக்கராவை அறுவடை பண்ணி நம்ம ஒரு 12 மூட்டை கொள்முதல் செய்கிறோம் அப்படி அப்படின்னா, இந்த ஆரியத்தினுடைய ரேட்டு இப்போ 40 to 45 வரைக்கும் போகுது. அதாவது ஒரு கிலோ ஆரியம் 45 ரூபாயிலேருந்து 40 to 45 ரூபா வரைக்கும் போகுது. நமக்கு யூஸ் என்ன தேவையோ வச்சுக்கிட்டு மிச்சத்தை நம்ம சந்தையில் விற்றுருவோம், மார்க்கெட்டில் கொடுத்துருவோங்க.
0: சரிங்க, இப்போ நாம் ஆற்றுக்கு இந்தாண்ட ஒரு விவசாய முறை இருக்குது, ஆற்றுக்கு அந்தாண்ட ஒரு விவசாயம் இருக்குது, காவிரி நீர் போராட்டம் கூட விவசாயம் வந்து செழிப்பாக இருக்குது. அந்த பகுதின்னு பார்த்தா இந்த சேலம் மாவட்டத்தில் அந்த எல்லையோரம் அந்த பன்னவாடி பகுதினா விவசாயம் வந்து செழுமையாக இருக்குது. அதான் குளத்தூர் பகுதியிலனா அந்த உரம் யூரியானா நல்லா தரமானதும் கிடைக்கும். இப்போ இங்கே ஏரியூர் பகுதி, பெண்ணாரம் பகுதி, நெருப்பூர் இருக்கிறவங்க கூட ஆற்று தாண்டி போய் இந்த குளத்தூரில் வந்து உரம் வாங்குறதோ பூச்சி மருந்து வந்தோ வாங்கிட்டு வராங்க. இப்போ நீங்கள் அந்த உரக்கடைக்கு போகிறதுனா எங்கே, அங்கே தான் போகிறீங்களா இல்லை அங்கே விட சிறப்பாக கிடைக்குதா வேறு இடத்துல கிடைக்குதா எப்படி?
1: இல்லை, நாங்கள் வந்து ஆற்ற கடந்து போய் குளத்தூரில் வாங்குற பொருள் சிறப்பாக இருக்குதுன்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நமக்கு வந்து டைமுக்கு போக முடியாது, டைமுக்கு வர முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம ஆற்ற கடந்து போகக்குள்ள பரசலோ அல்லது போட்டோ இதில் தான் நம்ம போயாகணும் வந்தாகணும், அதனால நமக்கு டைம் இங்கே கிடைக்காது. இதே ஒரு சாயந்தர நேரம் ஒரு 3 மணி ஆயிடுச்சு, போயிட்டு நம்ம ஒரு வேலையை நின்று போயிட்டோம், ஒரு 3 மணி 4 மணி ஆகுது அப்படின்னா காற்று அலை எடுத்துக்கும், நம்ம ரிட்டர்ன் திரும்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால நாங்கள் ஆற்ற கடந்து போய் பார்க்கறது இல்லை, வாங்கறது இல்லை. இந்த பக்கமே நம்ம ஏரியூர் பெண்ணாகிறோம், இந்த பக்கமே முடிச்சுக்கிறோம். நாம தான் அதாவது சிறப்பு தான், பொருள் சிறப்பாக இருக்கு, இருந்தாலும் நமக்குடைய போக்குவரத்து இல்லையே, போக்குவரத்துக்குடைய தன்மை இல்லை, அதனால அங்கே அதிகமாக நாங்கள் சொல்றது இல்லை.
0: போக்குவரத்து தான் நீங்கள் குளத்து சந்தையும்
1: கண்டிப்பாக
0: பயன்படுத்த
1: கண்டிப்பாக.
0: சரி, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. சரி, இப்போ ஆரியன்றது ஒரு விவசாயிக்கு ஒரு லாபகரமான பயிரா இல்லை ஒரு நஷ்டத்தை தரக்கூடிய பயிரா?
1: லாபகரமான பயிரன்றதை விட உணவுல சத்தான உணவு பொருள், அதாவது எல்லா உணவை விட ஆரியம் அப்படின்றக்குள்ள நல்ல சத்தான உணவு. ரெண்டாவது உணவு சுகரா மற்ற விஷயமோ மற்ற எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதது,
0: ஒரு மனநிறைவா பண்றாங்க விவசாய பொருள் சாப்பிட்டா
1: கண்டிப்பா
0: தேவையில்லாத செலவுனா எனக்கு
1: ஒரு நேரமாவது ஒரு மனிதன் ஒரு நேரமாவது ராகியுடைய கூழோ அல்லது அதுடைய இதையோ நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு.
0: அருமைங்க, இப்போ எல்லாமே நாரி வந்து தேவைப்படுது, குழந்தைங்க முதல் பெரிய வரைக்கும் அருமையாக சொன்னீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பு பயிர் பண்ணதாக சொன்னீங்க, இதுவும் ஒரு சத்தான ஒரு தானியம் தான். கம்பு சாப்பிடுங்க, அதாவது தைரியமாகவும் இருக்கலாம், தைரியமான உடல் ஆரோக்கியம் தான் தைரியம் வந்து பிறக்கும்
1: அப்படின்னு
0: சொன்னாங்க. அந்த காலத்துலன்னா கம்பு தான் ஒரு

0: முதன்மையான உணவாக இருந்தது.
1: கண்டிப்பாக.
0: அதன் பிறகு தான் அரிசி இந்த மாதிரி உருட்பொருள்லாம் வந்தது. கம்புன்னு சொல்லும் போது இதை வந்து எவ்வளோ பயிர் பண்ணுறீங்க, இதுக்கான அடிப்படை இந்த விதைகள்?
1: கம்பு, கம்புடைய தன்மையை பார்த்தீங்கன்னா, கம்பளையும் இதில் ஒரு நாலு ரகம் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம்.
0: என்னென்ன ரகம்?
1: ஒரு ரகம், ரெண்டு ரகம்ல நாலு ரகம் பண்ணுறோம். ஒன்று அதாவது பொட்டுக்கம்பு அப்படின்றது நம்ம சிறிய ரகமாக இருக்கும், சின்ன சின்ன கம்பாக இருக்கும். அதாவது இதனுடைய கருதும் வந்து ஒரு ஒரு ஜான்ல இருந்து ஒரு ஜான்ல இருந்து ஒரு மீடியமா இருக்கும்,
0: ஒரு ஜான்ல
1: நீண்டு வரக்கூடியது. ரெண்டாவது பூரியா கம்பு அப்படின்றது ரொம்ப பெருவனையா இருக்கும், அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு மத மதப்பா இருக்கும். இதுல குரங்கவால் கம்புன்றது ஒரு, அதாவது ஒரு மலை வரைக்கிலுமே இருக்கு, ஒரு அடியில இருந்து ஒரு மலை வரைக்கிலும் கதிர் வரும். அந்த கதிர் அந்த உடைய கம்புடைய தன்மை ரெண்டுக்கும், அதாவது பொட்டு கம்புக்கும் ஊரிய கம்புக்கும் சேராம ஒரு தரமா சைஸ் இருக்கும், கம்புடைய சைஸ் தரமா இருக்கும். அது பொட்டு கம்பும் ஊரிய கம்புன்றதும், பொட்டு கம்பும் குரங்கவால் கம்புன்றது சாப்பாட்டுக்கு தன்மையா இருக்கும், ருசியாவும் இருக்கும். கூலிங்கான பொருள், அது கூழ்மையான பொருள். அதாவது சாப்பிட்றதுக்குடைய தன்மையும் நல்லா இருக்கும். நம்மளுடைய உடல் சூட்டை எல்லாம் தணிக்கக்கூடியது இந்த கம்புடையது தான்.
0: உடல் சூட்டை குறைக்கிறது
1: நம்ம வந்து எப்படி பராமரிக்கிறது, எப்படி விதை விதைக்கிறது அப்படின்னு பார்த்தினாலும் இது ரெண்டு ரகமாக மட்டும் செய்ய முடியும். அதாவது ஒன்று தண்ணி பாய்ச்சி செஞ்சுக்கலாம், கிணத்து மூலயமா, அதாவது போர்வெல் மூலயமா தண்ணி பாய்ச்சம் அதில் பண்ணிக்கலாம். அல்லது அதாவது பருவ காலங்களில் விதை விதைச்சும் இதை எடுத்துக்கலாம். இது மகசூல் விதை விதைக்கிறதுலையும் நல்ல மகசூல் கொடுக்கும். இந்த விதை விதைச்சி மகசூல் எடுக்கிறது, இதுக்கும் நல்ல உழவு வேணும், நாலு அஞ்சு உழவு ஓட்டணும், நல்ல எருவு வேணும். எருவு எப்படி, மாட்டு எருவு, நாட்டு மாட்டு எருவும் இந்த வெள்ளாடு இந்த பட்டி போடுறாங்க இல்லையா, இந்த பட்டியுடைய தன்மையில தான் இதை சிறப்பாக வளரும். ஆனால் ஆரியத்துக்கு 100-115 நாள் வரைக்கும் போச்சு, இது அவ்வளவு தேவையில்லை. 80-90 நாளுக்குள்ள அறுவடை ஆயிரும். இது நாம தண்ணி பாய்ச்சி செய்யறோம் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு அதே அளவு தான். அதாவது ஆரியத்துக்கு என்ன அளவு சொன்னோம், ஒரு 12 கிலோல இருந்து 10-12 கிலோ வரைக்கும் விதை நாத்து விட்டு, இதுவும் ஒரு 17-20 நாளைக்குள்ள இந்த பயிரை பிடுங்கி நாம பாத்தி கட்டி செஞ்சுக்கலாம்.
0: சரிங்க.
1: இது நெட்டா பயிருடைய தன்மை, அதாவது அரடி ஒரு ஜானுக்கு ஒரு பயிர்,
0: அரடி ஒரு ஜான்
1: கிட்டத்தட்ட ஒரு ஜானுக்கு மேல ஒரு பயிர் ஒண்ணு, அதுடைய விளைச்சல் அந்த கதிருடைய தன்மை நல்லா இருக்கும், பெருவனையா இருக்கும். நம்ம கிட்ட நெருக்கி நெட்டு விட்டோமா ஈ காட்டும் போயிரும், பயிர் வளராது, தரமான பூட்டை வாங்காது. இதுடைய தன்மை என்னன்னா, 80-90 நாளைக்குள்ள இதை அறுவடை பண்றோம் அப்படின்னா இதுக்கு மருந்து, அதாவது மருந்து அடிக்கிறதோ நோய் தாக்குமோ இதெல்லாம் இந்த கம்புக்கு எதுவும் வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒன்னே ஒண்ணு, மயிலையும் அதாவது காட்டு பன்றியும் மட்டும் இதுக்கு அதிக தொந்தரவு கொடுக்கும்,
0: கம்பு மயில அப்படியே ஒடிச்சிருது,
1: ஒடிச்சிரும். ரெண்டாவது இது வாசனை அதிகமா இதுகளுக்கு கொடுக்கும், அதிக தூரத்துல இருக்கிற மிருகம் கூட அதை வந்து சாப்பிடக்கூடிய தகுதி, இதுடைய வாசனை அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுடைய தன்மை நல்லா இருக்கும். அதனால கம்புக்கும் கம்புக்கு மட்டும் அதிக பாதிப்பு இருக்கும். குருவி, அது பால் ஏற டைம்ல வந்து சிட்டுக்குருவி இதுங்கெல்லாம் பாலை உறிஞ்சிரும், இதுக்கெல்லாம் அதிக பாதுகாப்பு கொடுக்கணும். அதாவது எப்போதும் கம்பு போட்டு வாங்கிருச்சு அப்படின்னாவே அன்னையில இருந்து அறுக்கிற வரைக்கும் காட்டை விட்டு வெளியே வர முடியாது.
0: சில என்ன கம்புக்கு பார்த்தா வேலி போட்டு வச்சிருக்காங்க, அந்த படுத்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் பண்றீங்க?
1: இல்ல, அந்த மாதிரி அமைப்பு பண்றது இல்லை, வேலி போடுறது அமைப்பு இல்லை. ஏன்னா வேலி எவ்வளவு நீ வந்து சுத்தி வட்ட சுத்தியும் நம்ம வேலி போட்டுக்கலாம்,
0: சீல துணி மாதிரி அப்படி
1: கட்டிக்கலாம். மேல பறந்து வர மிருகத்துக்கு என்ன பண்ணுவ, பறவைக்கு என்ன பண்ணுவேன்,
0: அதெல்லாம் பண்ண,
1: அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. போட்ட வாங்கினத்துல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் ஒரு ஆள் அதுக்கு பாதுகாப்பு இருந்துதான் ஆகணும், கம்பு வந்து அதிக பாதுகாப்பு வேணும், எந்த நோயும் தாக்காது, அதிக செலவீடு இல்ல, தண்ணி அதிகமா தேவையில்லை, ஆனா பாதுகாப்பு அதிகம் தேவை.
0: சரிங்க,
1: கம்புக்கு அதிக பாதுகாப்பு தேவை.
0: சரிங்க, இப்போ அதனுடைய உயரம் எந்தளவுக்கு வரும்? சில என்ன சொன்னீங்க நீங்கள், ஒரு ஜானுக்கு மேலே அந்த கம்போட ஒரு செடி வந்து எந்தளவுக்கு இருக்கும் உயரம்?
1: ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா

0: ஒரு ஜானுக்கு ஒரு பயிர் ஊன்றோம், நல்ல எருவு போட்டிருக்கோம், ஊட்டச்சத்து நிறைஞ்சதா இருக்கு, தன்மையா இருக்குதுன்னா அதாவது 5 அடியிலிருந்து 7 அடி வரைக்கும் வளரும். இல்ல ஊட்டச்சத்து குறைவா இருக்குது அப்படின்னா ஒரு 3 அடியிலிருந்து 4 அடிக்குள்ள நிற்கும். அது ஊட்டச்சத்து கம்மி. ரெண்டாவது அதுக்கு பயிர் நம்ம கிட்ட நெருங்கி இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அதோடைய தடிமனை பார்த்தீங்கன்னா அதாவது நெருக்கி நெட்டினா நம்ம ஈ காட்ட இருக்கும், பில்லாட்ட இருக்கும், கொஞ்சம் இடைவெளி ஒரு ஜானுக்கு ஒரு பயிர் நெட்டு இருக்கும், அது குத்து கட்டி இருக்கு அப்படின்னா நல்லா சுண்டுவரல் சைஸுக்கு நல்லா அதோடைய தண்டு தடிமனமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பூட்டைகளும் நல்லா இருக்கும்.
1: சரி, இப்போ கம்பு பூட்டைகள் பார்க்குறோம், 1 அடி வானத்தை நோக்கி நிற்கிது. அந்த இடத்துல பூ ஒரு சில கம்புகளாக நிறைவாக இருக்குது, சுற்றியுமே கம்பு இருக்குது, நல்லா பசுமை இருக்குது. சில இடத்துல ஒரு இடத்துல கம்பு இல்லை, அதனால் விளைச்சல் குறிவாக குருவி குத்தி சாப்பிட்டுதான்.
0: அதாவது சிட்டுக்குருவி அப்படின்றது கம்பு முதிர்ந்த பின்னாடி அதிகமாக சாப்பிடாது. அந்த பூவுல இருந்து பால் ஏறும் இல்லையா,
1: ஆரம்ப கட்டத்துல
0: அந்த ஆரம்ப கட்ட பூ பூத்து அந்த போட்டையில பூ பூத்து பூவுல இருந்து பால் ஏறக்குள்ள கம்புக்கு அந்த பாலை மட்டும் உறிஞ்சு குடிச்சிடும், அதுதான் அதிக பாதிப்பு அங்கதான் ஏற்படும்.
1: சரி, ஆரம்பமே
0: ஆரம்பமே அங்க அந்த பாலை மட்டும் உறிஞ்சு குடிக்கிறதுனால எவ்வளவு ஒரு சின்ன சிட்டுக்குருவி கூட 4 கருது 3 கருது பாலை உறிஞ்சு குடிக்க முடியும். அதே முதிர்ந்த பின்னாடி அதாவது கம்பு ஆன பின்னாடி ஒரு சிட்டுக்குருவி கம்பு அந்த அளவுக்கு 4 கதிரோடைய கம்பை சாப்பிட முடியாது. அந்த பாலா இருக்க கொள்ள மட்டும்தான் அதிகமா உறிஞ்சி குடிக்கும். உறிஞ்சி குடிச்சுன்னா எவ்வளவு வேணாலும் அது குடிச்சிடும். நீ பார்க்காத விட்டீங்கன்னா ஒரு அனுப்புடைய தன்மையை அப்படியே க்ளோஸ் பண்ணிடும்.
1: சரி, க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்க, இப்போ கம்பு நீங்கள் பெரும்பாலுமே விற்பனை பண்ணுறதில்ல, நம்ம சொந்த பயன்பாட்டை வச்சுக்கோங்க. சமயம் ஒரு பழமையான ஒரு உணவு முறை, நம்ம சாப்பாடாகட்டும் செஞ்சு சாப்பிட்றோம். இப்போ நீங்களாம் எப்படி கம்பு வந்து எப்படி பயன்படுத்துறீங்க?
0: கம்பு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறதுனா அதாவது கம்புடைய தன்மையை பல ரகமாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒன்று உணவு, அதாவது சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற முறை, அதாவது அந்த கம்பை உரலில் இடித்து நல்லா உலை காய வச்சு அதை கொட்டி இடிக்கணும் கம்பை. இப்போ நம்ம அரிசியெலாம் என்ன பண்ணுவோம், அப்படியே கழுவிட்டு நம்ம போட்டுருவோம். இந்த கம்பு அப்படி போட முடியாது, அதாவது நேம்பிட்டு கல்லெல்லாம் நீக்கிட்டு அது 4 முறை குத்தி நல்லா மச்ச பின்னாடி மஞ்ச பின்னாடி நம்ம உலையில அதாவது உலகாய் வச்சு உலையில போட்டு அதாவது அதை வேக வச்சு உணவாக பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது முறை அதாவது அந்த கம்பை அரைச்சிட்டு வந்து மாவா ரொட்டி சுட்டு சாப்பிடலாம். ரெண்டாவது எங்கள் ஊர் பக்கமெல்லாம் கொழக்கட்டை சுடுவாங்க, எல்லா அந்த இதில் அதாவது நல்ல தன்மையில் இனிப்பு சேர்த்து சாப்பிட்றது இதெல்லாம் செஞ்சுக்கலாம்.
1: சரி, இப்போ இவ்வளோ விரிவாக நீங்கள் சொல்லும்போது இந்த நெருப்பூர் பகுதிக்கு எந்த வகை ஏற்ற கம்பு, பொட்டு கம்பா இல்லை ஊரிய கம்பா இல்லை குரங்கு வாழ் கம்பு?
0: குரங்க வாழ் கம்பும் பொட்டு கம்பும் சிறப்பாக
1: அதை நம்பி பயிர் பண்ணலாம்,
0: தாராளமாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். குரங்கவாள் கம்புன்றது வந்து நல்ல மகசூல் நிறைய தரும், பொட்டு கம்புன்றது கொஞ்சம் கம்மியாக தரும், அது சிறு ரகமாக இருக்கும், சின்ன சின்ன கம்பாக இருக்கும். இது ஒரு கொஞ்சம் பெருவனையாக இருக்கும், நல்ல ரகமும் நல்லாவும் இருக்கும்.
1: சரி, அருமையாக சொன்னீங்க, சூட்டை தணிக்கூடியது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது, நாங்களும் உணவு முறையாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ நகரப்பதிகளில் பார்த்தா அது கம்பு ரொட்டி விதவிதமாக கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றாங்க. உண்மையிலே உலகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு மருத்துவராக இருந்து ஆரோக்கியமான உணவுலாம் கொடுக்குறீங்க. இதிலேயே மக்கள் வந்து உங்களுக்குலாம் நன்றி சொல்லலாம், அருமையாக சொன்னீங்க. சரி, இந்த கம்பு சாகுபடி பற்றியும் ஆரிய சாகுபடி பற்றியும் மற்ற விவசாயிகள் உங்களை மாதிரி சிறப்பாக செய்யணும், நல்ல லாபம் இருக்கணும், மனநிறைவான ஒரு விவசாயம் பண்ணணும், தொடர்பு கொள்ளும்போது உங்களுடைய தொலைபேசி என்னங்க?
0: என்னுடைய தொலைபேசி என்னுடையது 96 26 58 74 08.
1: சரி,
0: இந்த நம்பருக்கு எப்பொழுதும் அழைச்சி கேட்கலாம். என்னுடைய பேர் சக்திவேல்.
1: சக்திவேல், 96 26 58 74 08 இந்த நம்பருக்கு.
0: ஆமாங்க.
1: சரிங்க, இப்போ என்ன படிச்சிருக்கு நீங்க?
0: நான் படிச்சிருக்கு +2 படிச்சிருக்கேன்.
1: +2 வரைக்கும் படிச்சிருக்கேன்.
0: மேலே படிக்கல, படிக்காம விவசாயத்தை அப்படியே தொடர்ந்து அப்பா அம்மா அவங்க விவசாயம் தான் பார்த்தாங்க, அவங்களுடைய பாரம்பரியத்திலே அப்படியே ரொட்டேஷன்.
1: அங்கேருந்து கத்துட்டு அப்படியே பண்ணுறீங்க. சில என்ன பாருங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பகுதியில் பார்த்தா விவசாயம் பண்ணாங்க, விவசாய நிலத்தை விட்டுட்டு வேற வெளியில பெங்களூருக்கு வேலைக்கு போகிறதோ டிப்பருக்கு போகிறதோ லாரிக்கு போகிறதோ அந்த மாதிரி பண்ணுறாங்க, சிப்ஸ் கடை வைக்கிறதோ பண்ணுறாங்க. நீங்கள் அங்கேயே இருந்துட்டீங்களா, வெளியில நீங்களும் போனீங்களா?
0: இல்லைங்கய்யா, நான் வெளியில போகலை.
1: போகவே இல்லை,
0: வெளியில போகலை. வெளியில போனால் பணம் சம்பாதி

0: நிம்மதி சம்பாதிக்க முடியாது.
1: ம்
0: ஆனால் நம்ம சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு விவசாயம் பார்க்கக்குள்ள பணம் கிடைக்காது, ஆனால் நிம்மதி நிறைவேறும்.
1: சரி, குறைவான வருமானம் தானோ, நாமளே ராஜா, நாமளே மந்திரி, நாமளே ஒரு முதலாளித்துவமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொந்த நிலத்திலே வந்து
0: நிறைவாக இருக்கும்.
1: உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய விஷயங்க. சரிங்க, நிலையத்துக்கு வந்து நம்ம மாவட்ட எல்லை பகுதியில் வந்து உங்களுடைய விவசாய நிலையில் பண்பலையோடு பகிர்ந்துட்டதுக்கு நன்றிங்கய்யா,
0: மிக்க நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை கேழ்வரகு கம்பு சாகுபடி குறித்து தன்னுடைய விவசாய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் நேர்பூர் பகுதியைச் சேர்ந்த டி சக்திவேல்.
3: உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஏரியூர் ஏ பிரபாகரன்.
2: என்ன கதிர்புல, எப்படி தகவல்லாம் அப்படியே உன் பேருக்கு ஏத்த மாதிரி மணிமணியா இருந்துச்சா?
4: ஆமாக்கா, இந்த மாதிரி இந்த கேழ்வரகுலயும் கம்புலயும் இவ்ளோ விஷயம் இருக்கும்ட்டு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேழ்வரகு களி சாப்பிடுறது, கம்புல அடை சாப்பிடுறதுனே இருந்தா இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரியும்? இந்த மாதிரி அனுபவம் உள்ள விவசாயிகள் சொல்லக்குள்ளதான் அதோடைய நன்மைகள் எல்லாம் தெரியுது.
2: ஆமா ஆமா, நீ கேழ்வரகு கம்புலாம் சாகுபடி செஞ்சினா சிறுதானிய பயிர் வேணும்னு விவசாயிகள் தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்டயே வந்து கொள்முதல் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இதுல நிறைய வந்து பிஸ்கெட்டு இந்த மாதிரி செய்யற தொழில் முனைவோரும் இருக்காங்க. அவங்களும் அப்புறம் உன்ன தேடிதான் வருவாங்க பாரு. அதுக்கப்புறம் இதுல வந்து ஏதாச்சும் மிச்சம் மீறி இருந்ததுன்னா உன்னோட கோழிக்கு தீவனமா கொடுத்துக்கலாம். இதுவும் இல்லாம உன்னோட மாடு எருமைக்கெல்லாம் வந்து இதோட தாள் இருக்குல்ல, அத தீவனமாவும் கொடுத்துக்கலாம். எவ்வளவு பயன்கள் இருக்கு இதுல.
4: ஆமாக்கா, ஒரு கலையில ரெண்டு இல்ல நாலஞ்சு மாங்கான்ற மாதிரி இருக்கு இந்த சிறுதானிய சாகுபடி. ராகி, கம்பு இதுல எல்லாம் சிறுதானியத்துல நிறைய உணவுப் பொருட்கள் செஞ்சு நாம ஒரு தொழில் முனைவோரமும் ஆகலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமும் சத்துள்ளதா விளைஞ்சிக்கலாம்.
2: சரி சரி, சீக்கிரமா சட்டு புட்டுன்னு இத பயிர் செய்யறதுக்கான வேலைய பாத்துப்படு. நான் 6 மாசம் கழிச்சு வாரேன், எனக்கு கொஞ்சம் கம்பு கேழ்வரகும் கொடுப்பியாம்.
4: கண்டிப்பாக்கா, இந்த இனிமையான தகவலை நீங்க தானே தந்தீங்க, உங்களுக்கு இல்லாமலா?
2: சரி சரி, நான் அடுத்த முறை வேறொரு தகவலோட உன்ன வந்து சந்திக்கிறேன்.
4: சரிக்கா, வாங்க காபி தண்ணி சாப்பிட்டு போவீங்க.
2: வேண்டாண்டி அம்மா, நீ கேட்டதே எனக்கு சாப்பிட்ட மாதிரிதான் இருக்கு. நான் போய் என் பொழப்ப பாக்குறேன். சரி கதிரு, நான் போயிட்டு வரேன்.
4: சரிங்கக்கா.
5: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி.

இனி நாம் இணைகிறோம் இளந்தென்றல் நிகழ்ச்சியில். இன்று இளந்தென்றல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு தமிழ் பேசுங்க. தாய்ப்பாலில் கலந்த மொழி தரணியிலே சிறந்த மொழி. செய்ப்பருவ குழந்தை குழந்தையெல்லாம் சிதைத்தாலும் பொறுத்த மொழி. பாய் விரித்து நிலா பார்த்து பாட்டனோடு கழித்த மொழி. நோயின்றி ஒளிகுறிப்பில் மாத்திரைகள் கொடுத்த மொழி. பேய் வந்து பிடித்தாலும் பண்டிதனாய் மாற்றும் மொழி. காயாகி கனியாகி செம்மொழியாய் பழுத்த மொழி. தாயாகி தமிழனுக்கு தன் உதிரம் கொடுத்த மொழி எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தாய்மொழியினுடைய சிறப்பை போற்றும் விதமாக தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. நாமும் நம்முடைய தாய்மொழியின் சிறப்பை உணர்வோம், மற்றவர்களுக்கும் உணர்த்துவோம். தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நமது வேர்.

0: எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு திங்களோடு செலும்பிரதி தன்னோடு மின்னோடு முடுக்கலோடும் அங்கு கடலோடும் பிறந்தோம். நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முரசே. புதிய நீங்கள் அழைக்கலாம் 0943 4224 4030 என்ற எண்ணிலும், 9484811052 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 0434224401 என்ற எண்ணிலும், 9486652025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணைய முதல் நேயர் முத்தான நேயர் வருக. வணக்கம் வணக்கம் வணக்கம் வருக.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: அவையை மிகவும் அழகாக அலங்கரிக்கும் அருமை சகோதரர் தீவினி இரவு வணக்கம் மங்களபுரம் ராஜசேகர்.
0: ராஜசேகர் ஐயா, சரிங்க, ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கீங்க. சரிங்க ஐயா, இப்போ வந்து சினிமா தேட்டருக்கெல்லாம் போகிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு?
1: உண்மையை சொல்ல போனால் நான் வந்து திரையரங்குகள் சென்று 40 ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது.
0: எக்கோ அடிக்குதே, கொஞ்சம் தள்ளி நிச்சு பேசுங்க. 40 வருஷத்துக்கு மேல இருக்கா?
1: உண்மையாவே தான் சொல்கிறேன்.
0: சரிங்க, ஏன் செல் எல்லாம் பாக்குறது இல்லைங்களா? செல்லு, சோசியல் மீடியாஸ்
1: இது போன்ற விஷயங்களில் நான் வந்து ஈடுபடுவது இல்லை. நம்மளுடைய பண்பலை மட்டுமே எனக்கு விருப்பமானதாக இருக்கிறது.
0: எந்த பண்பலை கேட்பீங்க ரொம்ப விரும்பி?
1: முதன்மையான பண்பலையாக கோடை பண்பலையும், அடுத்தது தருமபுரி, இரண்டு பண்பலையும் மட்டுமே கேட்பேன்.
0: மாறி மாறி கேட்டு இருப்பீங்க. நம்ம பிரிக்குவன்சி சொல்லலாமே.
1: நமது பண்பலினுடையது வந்து இப்பொழுது ஏற்காடு என்று 103.7,

0: 2.5 கோடை பண்பலை 100.5 அலைவரிசை.
1: சரிங்க, எத்தனை வருஷமா எஃப்எம் கேட்டு வரீங்க?
0: ஐயா நான் வந்து என்று நமது கோடை பண்பலை ஆரம்பித்தது அன்றிலிருந்து கோடை பண்பலையும் நமது தருமுறை பண்பலையே கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக கேட்கிறேன்.
1: சரிங்க சரிங்க, உங்களுக்கான ஒரு பெரமொழி சொல் ரெடியா இருக்கீங்களா?
0: கேளுங்கள்.
1: இந்த மவுஸ் அது என்னங்க தமிழ் சொல்?
0: சுட்டு.
1: மவுஸ்னா சுட்டா?
0: ஆமாம், சுண்டலின்னு
1: சொல்லுவாங்க. இல்லைங்க, நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நாகலாபுரம் கண்ணியப்பன்.
1: கண்ணியப்பனே, என்ன தொழில் பண்றீங்க?
2: ஐயா உழவு தொழில் செய்து கொண்டு வருகிறேன்.
1: எத்தனை வருஷமா பண்ணிட்டு வரீங்க?
2: ஐயா நான் சிறு வயதுல இருந்து இப்போ 40 வயசு பண்றேங்க.
1: சரிங்க, அப்ப இருக்கிற விவசாயத்துக்கு இப்ப இருக்கிற விவசாயத்துக்கு என்ன வித்தியாசம்?
2: ஐயா இப்ப வாக்குல ஓட்டுவாங்க, காவலை அடிக்கிறீங்க. இப்ப எல்லாம் இயந்திரம் மூலியமா விவசாயம் செய்யறாங்க.
1: சரி, உங்க பகுதியில என்னென்ன இயந்திரங்கள்லாம் பயன்படுத்துறாங்க?
2: ஓட்டம் இயந்திரம், அறுவடை இயந்திரம், நீர் இறைக்கும் இயந்திரம், எல்லாம் இயந்திரம் மூலியமா விவசாயம் செய்யறாங்க.
1: சரிங்க, நீ எந்த இயந்திரத்தையும் பயன்படுத்துது இல்லையா?
2: நாங்களும் உணவு ஓட்டம் இயந்திரம் பயன்படுத்துறோம்.
1: என்னது எக்கோ அடிச்சுட்டே இருக்கே?
2: சரிங்க, இப்ப தூரம் வந்துட்டோம்.
1: சரிங்க, எஃப்எம்லாம் சவுண்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா?
2: இல்லையா, தொலைபேசி எல்லாம் எதுவும் வைக்கலங்க.
1: சரிங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க, உங்களுக்கான ஒரு பெருமொழி சொல். பென்சில், பென்சில்னு சொல்றோம் இல்லையா? அந்த பென்சிலுக்கு என்ன தாய்மொழி சொல்? சுத்த தமிழ் சொல். எழுதுகோள் இல்லைங்க. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: நன்றி.
1: அடுத்த நேர்வருக்கு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், அடுத்த நேயர். இனிய இரவு வணக்கம். சொல்லும் உள்ளம் யார் இங்கிருந்து?
3: நான் தருமபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க மோகன். என்ன ரெஸ்டா இன்னைக்கு?
3: கூறுங்கள்.
1: கூறுகிறேன், என்ன ரெஸ்டா?
3: நான் ஓய்வுல தான் தற்போது உள்ளேன்.
1: சரிங்க, என்ன என்டர்டெயின்மெண்ட் நீங்க பண்றது?
3: எனது பொழுதுபோக்கு என்றா பல்வேறு சமூகங்களை சொல்லலாம். அதில் குறிப்பாக நமது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசையில் உலகெங்கும் ஒழுக்கி செய்யும் நமது தருமபுரி பண்பலையை கேட்பது இது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் எனது குடும்பத்தாரையும் அனைவரையும் நிகழ்ச்சி கேட்க வைப்பது, நிகழ்ச்சியில் பங்கேற்பு வைப்பது எனக்கு சுகமான அனுபவம் என்று கூறலாம். அது நீங்கள் நிகழ்ச்சி செய்யும் போது உலக தரத்தில் இருக்கும் போது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாகும்.
1: சரிங்க, பெருமகிழ்ச்சி. அழகா ஒரு ரைமிங்கா டைமிங்கா பேசிட்டே இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த செல்லுல செல்பி எடுப்பீங்களா? செல்பி
3: கைபேசியில்
1: மொபைல்
3: படம் எடுப்பது வழக்கம்.
1: அது செல்பி, செல்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு என்னங்க தமிழ் சொல்?
3: அதுக்கு சுத்த தமிழ் சொல். எனக்கு நினைவுக்கு வரவில்லை என்றதால் காரணத்தினால்
1: விடைபெறுகிறீர்களா?
3: வாய்ப்புக்கு மிக்க நன்றி.
1: நன்றிங்க, நன்றி நன்றி. சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: தூத்துக்குடி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: 8:10 இணைந்திருக்கிறோம். பாசப்பண்புலை, நேசப்பண்புலை, தருமபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7 உடன் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் பொறுப்பிலே பிறந்து தனன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து நெருப்பில் நின்று நினைவில் நடந்துரன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள் என்று வில்லிபுத்தூரார் போற்றிய அண்ணல் தமிழ் மொழிக்கு அழகு சேர்க்கும் நிகழ்ச்சிதான் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி. இணையம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் ஐயா, இணைப்பு இணையம் நேயர்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம், யார் எங்கிருந்து?
6: அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர் இருந்து ஆறுமுகம்.
5: ஆறுமுகம் ஐயா, எப்படி அந்த பக்கம் எல்லாம் மழை பெஞ்சிருக்கு?
6: மழை சாதாரண மழை பெஞ்சதுங்க.
5: எத்தனை சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கும்?
6: குறைஞ்சபட்சம்
5: மழைதான். சரிங்க, எப்படி பக்கம்லாம் உங்களுக்கு அன்சர்டிலாம் அனலாம் இருக்கா? நீர் தேக்கம்லாம் எப்படி இருக்கு?
6: இல்லைங்க, குளிர்ச்சியாயிருச்சு.
5: குளிர்ச்சியா இருக்கு. காவேரி தண்ணி எல்லாம் வருதா?
6: காவேரி தண்ணி வரதில்லைங்க.
5: இல்லை, அந்த பக்கம் காடு பகுதியா இருக்குமே, அதனால கேட்கிறேன்.
6: இல்லை, இருக்கிற தண்ணி போதும்.
5: சரிங்க, இப்போ என்ன தொழில் செஞ்சு வரீங்க?
6: மண் பண்ற தொழில்.
5: மண்ணெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு, அது எப்படி, எத்தனை வருஷமா கத்துக்கிட்டீங்க?
6: நாங்க 40 வருஷமா செஞ்சுங்க.
5: 40 வருஷம் செஞ்சுட்டு இருக்கீங்க.
6: அப்ப எனக்கு வந்து 73
5: வயசுங்களா?
6: ஆமாங்க.
5: சரிங்கய்யா. சரிங்க, என்ன பயன்படுத்துறீங்க? கருவிகள் ஏதாவது பயன்படுத்துறீங்களா? மெஷினரிலாம்
6: வியாபாரம்மே அதெல்லாம் வந்திருக்குது. அது வந்ததனால தான் எங்க மண்பாண்ட தொழிலுக்கு வந்து மவுசு குறைஞ்சிருச்சு.
5: மவுசு குறைஞ்சிருச்சு. என்ன மவுசுங்கயா? மவுசு
6: வந்து மாட்டிக்கணுங்க.
5: மாட்டிக்கிட்டீங்களா? மவுசு அப்படி இல்லைங்க, மவுசு என்னைக்குமே மண்பாண்டத்துக்கு இருக்கும். சரிங்களா, வாழ்த்துக்கள்ங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, நேரம் பேசுனீங்க, வாழ்த்துக்கள்.
6: நன்றிங்க.
5: அடுத்த நேரம் வருங்க. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
5: வணக்கம், யார் இங்கிருந்து? சக்கரவர்த்தி. உங்களுக்கு பிடிச்ச சக்கரவர்த்தி யாரு? சக்கரவர்த்தி நிறைய மன்னர்கள் நம்ம நாட்டை ஆண்டு இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச சக்கரவர்த்தி யாரு?
7: எனக்கு சிபி சக்கரவர்த்தி பிடிக்கும்.
5: சிபி சக்கரவர்த்தி. சரி, என்ன தொழில் செய்றீங்க?
7: தற்போது பழ வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றேன்.
5: பழ வியாபாரம், என்ன பழம் வச்சிருக்கீங்க?
7: தற்போது பலாப்பழம், கொய்யாப்பழம், நாவற்பழம், அனைத்து தொழிலும் செய்து கொண்டிருக்கின்றேன்.
5: சரிங்க, பழம் எங்கிருந்து எட்டு வரீங்க?
7: ஏலகிரி மலைக்கு செல்ல வேண்டும் பலாப்பழத்திற்கு.
5: சரி,
7: கொய்யாப்பழம் தோட்டத்தில் கொண்டு வரேன்.
5: சரிங்க, இப்பெல்லாம் எப்படி பெட்டி பெட்டியா வாங்குறீங்களா, பாக்ஸ் கணக்குல வாங்குறீங்களா, கிலோ கணக்கு தானா?
7: எடை கணக்கு தான்.
5: எடை கணக்கு தான். அந்த பாக்ஸ் கணக்கெல்லாம் கிடையாதுங்களா?
7: பெட்டி கணக்கெல்லாம் கிடையாதுங்க.
5: சரிங்க, இப்போ நிறைய வெயிட் வரக்கூடிய பழம்னா என்ன பழம் சொல்லுவீங்க? பலாப்பழம் தவிர்த்து
7: நாவற்பழம்.
5: அதனால வெயிட் வந்துடுங்களா?
7: 250 கிராம்
5: கிராம்
7: 500 கிராம் அப்படிதான் சொல்ல முடியும்.
5: சரிங்க, மகிழ்ச்சி. உங்களுக்கான ஒரு இது, இந்த டிராக்டர் பார்த்துருக்கீங்களா?
7: கேர் உழுவு.

0: சொல்லுங்கள்.
1: டாக்டர்
0: காத்திருக்கிறேன்.
1: அதுக்கு என்ன தமிழ் சொல், தாய்மொழி சொல், தூய்மையான சொல். பக்கம் வந்துட்டீங்க. ஏர் உழுது எல்லாம் ரைட்டு தான், கரெக்டாக சொல்லுங்கள்.
0: இயந்திரம்.
1: இயந்திரம் இல்லையே, அது கரெக்டாக சொல்லணுமே. சரி, மகிழ்ச்சி. ஏருந்து அப்படின்னு சொல்லலாம், ஏருந்து. சரிங்களா மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
2: என்ன
1: ஆசிரியரா இருந்தீங்க?
2: தொடக்கப்பள்ளி. அனைத்து பாடங்களும் எடுத்து சேர வேண்டும் கண்டிப்பாக.
1: நீங்க ஆளின் ஆள் ஆசிரியர் மாதிரி எல்லா சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்களே.
2: என்ன
1: சப்ஜெக்ட் எல்லாம் எடுப்பீங்க நீங்க?
2: தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல்.
1: சரிங்க. இப்போ இப்பெல்லாம் நிறைய மிஷின் வந்துருச்சு பெல் அடிக்கிறதுக்கெல்லாம், அப்பெல்லாம் எப்படி அடிப்பீங்க?
2: அப்பொழுதெல்லாம் கையில் தான் மணி அடிக்க வேண்டும்.
1: கையில் தான் மணி அடிப்பீங்க. ஏன் நீங்க வாட்ச் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா? வாட்ச் எல்லாம்
2: இல்ல, தொடக்க பள்ளியில கை கடிகாரம் பயன்படுத்துவோம். சோர் கடிகாரம் பள்ளியில் இருக்கோம். அதை பயன்படுத்த எல்லா ஆசிரியரும் கையில் மணி கட்டில கை கடிகாரம் கட்டியிருப்பார்கள்.
1: மணி கடிகாரம் கட்டியிருப்பார்கள். சரிங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் மிஷின்லாம் உங்களுடைய பள்ளியில் இருந்ததா அப்ப அந்த காலத்துல? என்னங்க தாய்மொழி சொல், தூய தமிழ் சொல். சிற்றுண்டி சொல்ல முடியாது. நன்றி, நன்றிங்க, நன்றி. இடைக்கால உணவு இல்லைங்க. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
1: நன்றி, நன்றி.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தருமபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தருமபுரி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர்

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.

0: இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளையத்தில் நேரம் இரவு 8:23. தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம் இளைஞர்களே. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நல்லம்பள்ளி ஒன்றியம்
0: என்ன போட்டிருக்கீங்க நிலத்துல?
1: நிலத்துல வந்து
0: ராகி போட்டிருக்கீங்களா? மேட்டு நிலமா இல்ல தண்ணி பெய்யுதுங்களா?
1: மேட்டு வானம் பார்த்த பூமி.
0: சரிங்க சரிங்க. ஏன் அந்த போர்டெல்லாம் போட வேண்டியது தானே? ஒன்று முயற்சி பண்ண
1: வேண்டியது தானே? குறைவாக இருக்கு.
0: சரி, ஈசல்பட்டு கீழே ஈசல்பட்டியெல்லாம் போகணும்னா என்ன உங்கள் ஊர் பஸ் நம்பரு, எப்படி போவீங்க, என்ன ரூட் உங்களுதெல்லாம்?
1: பேருந்து எண் 29. பேருந்து எண் 5.
0: வெறும் 5ஆ? இல்லையா,
1: 22A.
0: இதுதான் எதிர்பார்த்தேன். ஆமா, நீங்க கரெக்டா சொல்லணும், அதுதான் தமிழ் பேசுங்க. 22A அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆமா, நீங்க வந்து 5 சொல்றதுக்கு முன்னாடியே பேருந்து அந்த பேரு SBBS அப்படின்றத விட்டுட்டீங்க.

0: அதுதான்
1: சரி சமாளிச்சிட்டீங்க. அப்புறம் 22 பரவாயில்லைங்க, வாழ்த்துக்கள் புஷ்பராஜ், நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார், எங்கிருந்து? முருகேசன் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க, எப்படி போறீங்க? தினமும் டூ வீலர் தானே வச்சிருக்கீங்களா?
2: மிதி வண்டி தாங்க.
1: மிதி வண்டியா? என்னங்க நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம்? என்ன கம்பெனி மிதி வண்டி வச்சிருக்கீங்க? என்ன கம்பெனின்னு? ஹீரோவா சைக்கிள்ஸ்ல? என்ன சைக்கிள்
2: கேக்குறேன்.
1: பழைய மாடலா? சரி, இப்ப மிதி வண்டி சரியா ஓடலாம், என்ன
2: பண்ணுவீங்க?
1: வேலை செய்யற கடையில விட்டு வேலை செய்வீங்க இல்லைங்க? ஒரு 10 நாள் ஆகும்ன்றாங்க, எதுல போவீங்க வேலைக்கு?
2: கொஞ்சம் அவசியமா வேணும், கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க.
1: என்னங்க அவசியமானதா இருந்தா
2: கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாங்க.
1: இல்ல, இப்போ சைக்கிளா விட்டுருங்க, வேற எதுல போவீங்க? தூரமா போறதா இருந்தா அடுத்த ஊருக்குலாம்?
2: தூரம் போறதே, பக்கத்துல வேலைக்கு
1: போறேன். பஸ் எல்லாம் பயன்படுத்த மாட்டீங்களா? பஸ்ல ஏறது இல்லையா? நகர பேருந்தானா? அழகா பேசிட்டீங்க, சரிங்க. உங்களுக்காக ஒரு பெருமொழி சொல்லி சொல்லலாமா? இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, குழந்தைங்கலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு அட முடிப்பாங்க. அது போலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னே நிறைய பள்ளிகளுக்கு மாணவர்கள் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு என்னங்க பேரு? நொறுக்கு தீனி. இன்னும் கூட நொறுவை, ஒரு பாதி சொல்லிட்டீங்க, நொறுவை அப்படின்னு சொல்லலாம். சரி, அற்புதம், வாழ்த்துக்கள். நொறுக்கு தீனியோட நொறுவை என்பது மிக சிறப்பான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: மேட்டுவட்டம் காளையனூர், ரா விமலா ராணி.
1: விமலா ராணி, என்ன படிக்கிறீங்க விமலா ராணி நீங்க?
3: அரசு
1: தேர்வுக்கு
3: படித்து
1: வந்திருக்கிறேன்.
3: நான் தாவரவியல் படித்துள்ளேன்.
1: ஓ சரி, அங்க பிராக்டிகல் எப்படி பண்ணுவீங்க?
3: நன்றாக செய்முறை செய்வேன்.
1: எவ்வளவு மதிப்பெண் எல்லாம் எடுத்திருக்கீங்க?
3: 86% வைத்துள்ளேன்.
1: சரிம்மா, அழகா சொல்லிட்டீங்க. சரி, ஸ்டோர்ஸ் அப்படின்னா என்னம்மா?
3: மீண்டும் ஒருமுறை கூறுங்க.
1: ஸ்டோர்ஸ்,
3: கடைவீதி என்று கூறலாம்.
1: கடைவீதி அப்படி நம்ம சொல்ல முடியாது, ஸ்டோர்ஸ் தானே கேக்குறோம்.
3: கடைதான் ஐயா?
1: இல்லைம்மா, அதாவது கடைவீதி மார்க்கெட் பகுதி அப்படின்னா கடைவீதி, காய்கறிகள் வீதின்னு சொல்லலாம். நான் சொல்கிறது ஸ்டோர்ஸ் அப்படின்னா பண்டக சாலை. சரிங்களா, நல்ல அழகாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர் வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தருமபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7. தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இளைஞர்களே. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், வணக்கங்க.
4: நாகலாபுரம் மாரியப்பன்.
1: மாரியப்பன், என்ன சாப்பிட்டீங்களா மாரியப்பன்?
4: சாப்பிட்டேங்க ஐயா.
1: என்ன சாப்பிட்டீங்க லஞ்சு?
4: களி சாப்பிட்டேன்.
1: களி, சரிங்க. எப்படி உங்க ஊர் பக்கம் மழை பெஞ்சிருக்கா?
4: மழை முன்ன வாரம் பெஞ்சது சார், ஒரு 4 நாளைக்கு முன்னே. இப்ப மழை இல்ல.
1: இப்போ நாகலாபுரம் எங்க இருக்கு, எந்த ஊர் பக்கம்?
4: இந்தூர் பக்கம் இருக்கு.
1: இந்தூர் பக்கம்.
4: ஆமா.
1: நீங்க என்ன வண்டி எல்லாம் வச்சிருக்கீங்க? இந்தூர் வரணும்னா எப்படி வருவீங்க?
4: சரிங்க.
1: தருமபுரி வரணும்னா எப்படி வருவீங்க?
4: பேருந்துல.
1: பேருந்துல தான் போவீங்க. பேருந்துல டிக்கெட்லாம் எடுப்பீங்களா?
4: அது 10 ரூபாய் கொடுத்தா கொடுத்துறாங்க அவங்களே.
1: என்ன கொடுக்குறாங்க?
4: அத பயணி சீட்டு.

0: பயண சீட்டு. அடடா, நிறைய பேர் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க நிகழ்ச்சி. பயணச்சீட்டு நீங்கள் நிறைய பேர் பயணச்சீட்டுனாவே விழிப்புதுங்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. பயணச்சீட்டு கொடுத்துட்றாங்க. சரிங்க, ஒரு அற்புதமாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு பெறமொழி சொல் சொல்லிடலாமா? இல்லை இல்லை, ஒரு ஷோரூம். இப்போ கார் ஷோரூம், டூலர் ஷோரூம்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஷோரூம்னா என்ன? பொதுவாக நிறைய பயன்படுத்துகிறோம் ஷோரூம் அப்படின்ட்டு. நன்றி நன்றி. அதாவது ஷோரூம்னா காட்சியகம், அதை காட்சிப்படுத்தி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, எழில் அங்காடி அல்லது காட்சியகம், அப்படி காட்சிக்கு வைக்கிறதா வைக்கிறாங்க அப்படி கண்ணாடியில், அதுதான் ஷோரூம். அதுக்கு காட்சியகம் அல்லது எழில் அங்காடி என்று சொல்லலாம். அடுத்த நேர்வர்க்கு வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரெங்க இருந்து? அடுத்த நேயர்
1: வணக்கம்
0: வணக்கம், யாரெங்க இருந்து?
1: காரிமங்கலப்பட்டம் ஜெனிச்சர்டி பீமராஜன்.
0: பீமராஜன், என்ன தொழில் செய்றீங்க?
1: நான் விவசாய தொழில் செய்து வருகிறேன்.
0: சரிங்க, நீங்க எப்படி சிவாஜி ரசிகர
1: அப்படின்னு கூறலாம்.
0: கூறலாமா, ரசிகர? அது மட்டும் என்னென்ன படம் எல்லாம் பாத்துருக்கீங்க? எதுக்கு வம்பு, டூவீலர் மிதி வண்டி எல்லாம் சொல்லிட்டு நம்ம நடந்தே போறையா கொடி நடையா அப்படின்றீங்களா?
1: அவர்தான் கோர்னி,
0: அவர்தான் சொன்னீங்களா? சரிங்க, என்ன நிலத்துல என்ன போட்டிருக்கீங்க?
1: நிலக்கடலை,
0: மின்சாரத்தை குறிக்கிறது. மோட்டார் என்பது நீங்கள் மின் இயந்திரம், நீங்க மின் இயந்திரம் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். ஹலோ, நீங்க மின் மோட்டாரா மின் இயந்திரமா ஒரு முடிவுக்கு வாங்க.
1: மின் இயந்திரம் தான்.
0: நீங்க என்ன
1: சொன்னீங்க?
0: மோட்டார்ன்றீங்க, அதனால நீங்க நிகழ்ச்சியில இருந்து விடப்படுறீங்க. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நாமதுரை பேசுறேன்.
0: நாமதுரை, சரிங்க துரை. டக்குனு இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இன்சை அப்படியே தமிழ்ல இன்சில மாத்திடுறீங்க. ஆங்கிலத்தில் எண்ணம் துறைன்னு இப்ப நாமா துறைன்னு. சரி, என்ன தொழில் செய்றீங்க?
2: நான் வந்து விவசாயம் செய்யறேங்க.
0: எத்தனை வருஷமா?
2: நான் ஒரு 50 வருஷமா செய்யறேங்க.
0: என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன்.
0: 6th ஸ்டாண்டர்ட் ஆட்ரா சக்க. எங்க படிச்சீங்க? அதான் அதான் அதான் 6th ஸ்டாண்டர்ட். எங்க படிச்சீங்க 6th ஸ்டாண்டர்ட்?
2: அதாவது நாகரசம்பட்டி.
0: நாகரசம்பட்டி 6th ஸ்டாண்டர்ட் படிச்சீங்களா, 6ஆம் வகுப்பு படிச்சீங்களா? ஆங்கில சொல் வரக்கூடாது, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: The Kaveri Engineering College, Autonomous.
6: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி
9: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1000

0: 200 ரூபாய் ஆவிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் உஷா.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: நிகழ்ச்சி மடத்து நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம். யார் இங்க இருந்து?
7: சாமியார்குடால் சிவகாமி
6: பேசுறேன். சிவகாமிமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: நான் புத பால் ஊத்திட்டு உட்கார்ந்துறேன் சார்.
6: பால் எவ்வளவு நேரத்துக்கு ஊத்துறீங்க? எத்தனை லிட்டர் ஊத்துறீங்க ஒரு நாளைக்கு?
7: ஆமா, இன்னைக்கு 5 லிட்டர் தான் வந்துச்சு சார்.
6: 5 லிட்டர் தான் வந்ததா?
7: ஆமாங்க சார்.
6: இங்க நல்ல தீனி எல்லாம் போடுறது இல்லையாமா சிவகாமிமா?
7: வாங்கல
6: சாரு. சாரா ஐயாவா? லிட்டரா? என்ன அளவு? 39 ரூபா. வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில்
8: மாவட்டம் கட்படியில் இருந்து
6: சந்திரசேகர்.
8: மிக்க மகிழ்ச்சி. மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இன்னைக்கு இணைப்பு கிடைச்சதுன்னா பாருங்களேன்.
6: போராட்டம் தானே வாழ்க்கையே.
8: அதுதான் அலைக்கடலாம் மக்கள் திறந்துடுவாங்களே.
6: சரிங்க, எப்படி இப்ப எல்லா எஃப்எம்ல பேசிட்டீங்களா? அடுத்து
8: என்னுடைய கடமையை மிக சிறப்பாக ஆற்றிவிட்டேன்.
6: எத்தனை எஃப்எம்ல காலையில இருந்து பேசிருக்கீங்க?
8: கணக்குல இல்லையா, நிறைய பேசிருப்பேன்னு
6: நினைக்கிறேன். எல்லாமே முடிஞ்சு திருப்தியா பேசிட்டீங்க.
8: ஆமா, அதுதான் எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. நான் எங்கேயும் என்னுடைய நண்பர்களோட வெளியெல்லாம் போகிறது இல்ல. வானொலி நிகழ்ச்சிகள்ல தலைப்பு கொடுத்து பேசும்பொழுது அது ஒரு தனி மகிழ்வு.
6: சரிங்க சரிங்க, அற்புதம். அழகா பேசுறீங்க.
8: எல்லார்கிட்டயும் என்ன சொல்றது, வானொலி பயணங்களை நீங்க கேட்கும் பொழுது எல்லோரும்

0: ஒருத்தங்க இவ்வளவு ஆழமாக நேசிக்கிறாங்க அப்படிங்கறத உணர்வு பூர்வமான ஒரு விடயமாக புரிந்து கொள்ள முடியுது. அதையும் கேட்டுட்டு தான்
1: இருந்தேன். சரிங்க, உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல்
0: சொல்லுங்க, முயற்சிக்கிறேன்.
1: நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம் வணக்கம்.
2: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம் ஐயா.
1: இனிய வணக்கம் சொல்லும் இன்ப சகோதரி யார், எங்கிருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம்
1: தேன்முழிங்க. விவசாயம் முடிச்சிட்டீங்களா? ஆடு மாடலாம்
2: வீட்டு
1: அனுப்பி போட்டுருக்கீங்களா இல்லையா? இருட்டுல இருக்கா? செட் போட்டுருக்கீங்களா
2: இல்லையா? இருக்குங்கய்யா, தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியாதுங்கய்யா.
1: தமிழ்ல சொல்ல தெரியாதா? ஏமா, தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்ல சொல்ல தெரியாதுன்னா எப்படிமா? சரி, எவ்வளோ பால்லாம் எவ்வளோ வருது லிட்டர்? எத்தனை லிட்டர் வருது
2: ஐயா? காலையில் 5 லிட்டருங்க ஐயா, சாயந்தரம் 4 லிட்டருங்க ஐயா.
1: மொத்தம் எத்தனை லிட்டர்
2: ஐயா?
1: இல்லை எனக்கு தெரியலம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னா நான்
2: தெரிஞ்சுக்குவேன் ஐயா. அந்த அளவு எண்ணிக்கையெல்லாம் சொல்ல தெரியாதுங்க ஐயா.
1: சரிங்க, அதாவது லிட்டர் வந்து நம்ம குப்பி இல்லது அப்படி சொல்லலாம். சரியா
2: ஐயா, எனக்கு ஒரு ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ஐயா.
1: என்ன உதவிமா
2: ஐயா? அந்த புருஷன் கணவர் அப்படி தமிழ்ல என்னங்க ஐயா உங்களுக்கு பேரு?
1: யாருக்குமா?
2: புருஷன் சொல்றாங்க, கணவன் சொல்றாங்க, அது எதுங்க ஐயா தமிழ் வார்த்தை?
1: கணவன்ன்றதுதான்மா, புருஷன்றதெல்லாம் வடமொழி சொல்.
2: சரிங்களா?
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: பே குழந்தைநாதன், அரியலூர் மாவட்டம், வாரியங்காவல்.
1: என்ன தொழில் செய்யறீங்க?
3: கைத்தறி நெசவு செஞ்சு வரேன் ஐயா.
1: எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: தொடர்ந்து ஒரு 42 ஆண்டுகள்.
1: இப்பதான் நிறைய பவர் லூம்ஸ் எல்லாம் வந்துருச்சே.
3: இதனால நாங்கள் காலம் காலமாக தாத்தா பாட்டி அப்பா அம்மா உள்பட நாங்கள் எல்லோருமே முன்னோர்கள் வழிகாட்டியபடி கைத்தறி நெசவு தான் நெய்யறோம்.
1: இன்னைக்கு நெஞ்சிட்டு இருக்கீங்க. எப்படி, சாதாரண புடவையா இல்ல என்னது, பட்டு புடவை நெய்யறீங்களா?
3: அதாவது பருத்தி என்று சொல்லக்கூடிய காட்டன். அதான் நெசிட்டு இருக்கிறோம்.
1: சரிங்க, அந்த வருமானம் போதுமானதா இருக்கா?
3: கொஞ்சம் இப்ப உள்ள காலத்திற்கு விலைவாசி உயர்வு என்று சொல்லக்கூடிய வருமானம் பற்றாக்குறையா இருக்குங்க.
1: பற்றாக்குறையா இருக்கு. எப்படி, லேண்ட்லைன் வச்சிருக்கீங்களா, வீட்டுல செல்போன் தான் வச்சிருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலை. அடுத்த நேயர் வருக. வணக்கம். இரவு வணக்கம். இனிமையோடு சொல்வது யார் எங்க?
4: இந்தியருக்கும் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு சென்னை விவசாயி ஏ முருகன்.
1: ஏ முருகன், ஏ முருகன்னா
4: சென்னை விவசாயி ஏன்றது இந்த மாமலா சொல்றது சொல்லுங்க.
1: மாமலா
4: பெரம்பலி சொல்ல கூடுங்க.
1: சரிங்க, எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருகிறது. சரி,
4: சிரித்து கொண்டே இருப்பேன்.
1: சிரித்து எங்க சிரிங்க பாப்போம்.
4: பண்பலை கேட்டுக்கொண்டே இருந்தால் எப்போதும் இளமை.
1: இளமை
4: தாங்கள் தான் கூறுவீர்கள். பண்பலை கேட்டுக்கொண்டே இருந்தால் எப்போதும் இளமை.
1: எனது எனக்கே திருப்பி அடிக்கிறீங்களே சார், நியாயமா? சரி, என்ன எனக்கு என்டர்டைன்மெண்ட்னா என்ன படம் எல்லாம் பாப்பீங்க?
4: பொழுதுபோக்குனா திரைப்படம் பார்ப்பதில்லை. தென்னை விவசாயி என்று சொல்கிறேன், தென்னை மரத்துக்கு தண்ணி பார்க்கிறேன், அவ்வளவுதான் செய்யறேன்.
1: என்னென்ன தென்னை வச்சிருக்கீங்க? என்னென்ன

0: என்னென்ன தென்னை மரம் வச்சிருக்கீங்க? தென்னை மரம் மட்டுமா, வேற என்ன மரம் வச்சிருக்கீங்க? நன்றி சொல்லுங்க. அடுத்த நேர் வருக வணக்கம். அவுட் ஆயிட்டு இங்கிலீஷ் வார்த்தையா பேசுறது? வணக்கம் வணக்கம், வேற எங்க இருந்து? விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி நினைவோம்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
1: ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
3: நிகழ்ச்சியின் வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: மேட்டூர் வட்டம் காலினூர் ரங்கசாமி.
3: ரங்கசாமியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் தோழரே?
4: வேளாண் தொழில் செய்திருக்கிறேன்.
3: எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: 35 காலமாக செய்து வருகிறேன்.
3: என்ன நிலத்துல எல்லாம் போட்டுக்கிறீங்க?
4: வேர்க்கடலை, தட்டப்பயிறு எல்லாம் பயிரிட்டு கோடையோட செய்து வச்சிருக்கிறேன்.
3: இப்போ அடுத்து மழை வந்த உடனே எது பயிரிட போறீங்க?
4: அடுத்து மழை வந்தால் நெல், மக்காச்சோளம் இவையெல்லாம் பேசிக்கிறேன்.
3: சரிங்க. எப்படி உங்க பகுதியில் நல்லா தண்ணி இருக்கா?
4: இந்த வந்து நல்லா மழை பெய்ததால் தண்ணி கிணறுலாம் நிறையாவே இருக்குது.
3: சரிங்க சரிங்க. எப்படி பயன்படுத்துறீங்க தண்ணிய?
4: தண்ணி சிக்கனமா தான் பயன்படுத்துறேங்க.
3: எதுல பயன்படுத்துறீங்க?
4: நீர் மின்னேற்றின் மூலம் பயன்படுத்துவேன்.
3: நீர் மின்னேற்றி, அற்புதமான, அழகா பேசுறீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல், பென் டிரைவ்.
4: விரலி.
3: விரலி, மிக சரியான பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு.
4: கொஞ்சம்
3: எளிமையை கேளுங்களேன், நன்றிங்க. அடுத்த நேயர் வருங்க. வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம். யார், இங்க இருந்து?
5: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
3: சாந்திமா, எதுல பேசுறீங்க
5: சொல்லுங்க? கைபேசியில.
3: கைபேசியிலயா? நீங்க போன்ல பேசுறீங்க, செல்போன்ல நினைச்சிட்டமா? சரி, சமைச்சிட்டீங்களா? ஏம்மா சமைக்கல? இன்னும் 9 ஆக போகுது.
5: வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் போய் சமைக்கணும்.
3: எதுல சமைக்க போறீங்க?
5: அடுப்புலதான்.
3: அடுப்புலனா என்னம்மா, விறகடுப்பா கேஸா?
5: விறகடுப்பு தான்.
3: உண்மையா பேசணும், நிகழ்ச்சிக்காக போய் பேசக்கூடாது. வெளியே வச்சிருக்கீங்க? எல்லார் வீட்டுலயும் வெளியே இருக்கும், பட் சமைக்கிறீங்களா? சிலிண்டர்ல தானே சமைக்கிறீங்க? கேஸ்ல தானே சமைக்கிறீங்க?
5: இல்லைங்க, வைக்கலாம். மண்ணடுப்பு தான் வச்சிருக்கிறோம் வெளியே.
3: மண்ணடுப்பு வச்சிருக்கீங்க, சரிங்க. என்ன சமைக்க போறீங்க?
5: இன்னைக்கு அரிசி மாவுல ஏதோ தோசை சுடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: யார் சொல்லியிருக்காங்க?
5: அப்பா சொன்னாரு.
3: ஓ, அதனால தோசை செய்ய போறீங்க.
5: ஆமா.
3: சரிம்மா. வேற என்ன பொழுதுபோக்கு உங்களுக்கு, வானொலி தவிர?

0: இருக்கிற வேலை பருத்தி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்துட்டு உக்காந்து இருக்கிறது தான் வேலை.
1: என்ன எடுத்து வச்சிருக்காங்க?
0: பருத்தி. பருத்தி
1: பருத்தி எத்தனை மூட்டாச்சு?
0: அது இன்னும் அளவு படலைங்க, அப்படியே வச்சிருக்கிறோம்.
1: ஒரு தோராயமா எத்தனை கிலோ வரும் பருத்தி?
0: தெரியலங்க, ஒன்றும் அது நம்ம எடுத்து போடல, அப்படியே வச்சிருக்கிறோம்.
1: சரிம்மா, வாழ்த்துக்கள். அழகா பேசுனீங்க. ஒரு பிரமொழி சொல்லி சொல்லிடலாமா? பார்மசின்னா என்னம்மா?
0: மருந்தகம்.
1: மிக அழகான பதில், வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி. அடுத்த நேர்வர்க வணக்கம்.
2: அனைவருக்கும்
1: இரவு வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம் என்ன தொழில் செய்றீங்க? சண்முக சுந்தரம்,
2: நான் மின் விளக்குகள் இருக்கும் அங்காடி வைத்துள்ளேன்.
1: எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க?
2: ஒரு 8 ஆண்டுகளாக வைத்துள்ளேன்.
1: என்னென்ன பல்ப் எல்லாம் இருக்கு? எல்இடி பல்ப் எல்லாம் கிடைக்குமா?
2: நீங்கள் சொல்லும் அனைத்து மின் விளக்குகளும் பெற்றோம்யா.
1: சரிங்க. இதில் அந்த குண்டு பல்ப்லாம் கிடைக்குமா?
2: ஆதிகாலத்து மின் விளக்குகளும் கிடைக்கும்யா.
1: சரிங்க. இப்போ வரக்கூடிய கஸ்டமர் வந்து சில டைம் கடன் சொல்கிறாங்கன்னா எப்படி சமாளிப்பீங்க?
2: வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் பேச்சு கொடுத்த வழக்கம் தான். அவர்கள் முறையாக பேசினால் நான் முறையாக பேசி அதற்கான தக்க பதில் கொடுத்தேன்.
1: கோபமாக பேசினால்?
2: நிறைவேற்றுறீங்க.
1: உங்களுக்கான ஒரு பெரமொழி சொல், லாரி.
2: சரக்குந்து.
1: சரக்குந்து. மிக அற்புதமா சொல்றீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
8: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேயர் நிறைவு நேயர் வருக வணக்கம். வருக வணக்கம். வணக்கம் வருக.
9: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
9: அழகப்பள்ளி தீபா பேசுறேன்.
1: தீபாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
9: இல்லத்தரசியா இருக்கிறயா?
1: இல்லத்தரசியா இருக்கீங்க. சமைச்சிட்டீங்களா?
9: சமைச்சிட்டேன் ஐயா.
1: என்ன சமைச்சீங்க?
9: சாதம் தான் வடிச்சேன் ஐயா.
1: சாதமா சோறா?
9: சாதம்.
1: சாதம் தான் சாரா? சாரா ஐயாவா?
9: சாரு சாதம்.
1: சாரா
9: சாருன்னு சொல்ல
1: மாட்டேன்
9: ஐயா. இங்கிலீஷ் வார்த்தை வந்துடும்
1: சொன்னீங்களே இப்போ.
9: சரி, சாதம்
1: சொன்னீங்களா? சாதம் தமிழ் சொல்ல
9: சாதம். ஆமா.
1: சரி, என்ன சாதம், என்ன அரிசி பயன்படுத்துறீங்க? சாதம் என்று சொல்வதை விட நம் சோறு என்பது நம்முடைய தாய்மொழி சொல். வடமொழி சொற்கள் அதிகமாக கலந்ததால் எது தமிழ் சொல் என்று பலருக்கு தெரியவில்லை. இருந்த போதிலும் நம்முடைய நேயர்கள் சிறப்பாக நிகழ்ச்சியை பங்கேற்று அசத்தினார்கள். அனைவருக்கும் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 9:30.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும்.

0: விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: நேயர்கள். இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399.

0: 9999.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.

0: இனிய உற்சாகமான இரவு வணக்கம் அன்பினர்களே. காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்க வானொலி பெட்டியர்கள் காத்திருக்கும் நேய உறவுகளுக்கு இனிய உற்சாகமான இரவு வணக்கம். இமைகள் இழைப்பாரும் இந்த இரவு நேரத்தில் கனியின் சுளையினும் கரும்பின் சாரினும் நற்பாகின் சுவையினும் இனிய பாடல்களை அள்ளி அள்ளி தர காத்திருக்கிறது உங்கள் அமுத பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று சனிக்கிழமை, நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04342244403 என்ற எண்ணிலோ, 94868110025 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 04342244031 என்ற எண்ணிலும், 94866520025 என்ற எண்ணில் அழைக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்க முதல் நேயர் முத்தான நேயர் வருக, வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நாமக்கல் சின்னமலனி முருகேசன்.
0: சரிங்க முருகேசனையா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: செல்வ மகள் படத்திலிருந்து ஏ பறந்து செல்லும் அப்படின்ற பாடல்.
0: இதோ கேட்டு ரசியுங்கள் பண்பலையோடு.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நிகழ்ச்சியம் நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் இங்க இருந்துமா?
4: கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி சார்.
3: கனிமொழிமா, என்ன பாடல் விளங்கலாம்
4: சார்? அன்பேவா படத்துல இருந்து புதியவாதி அந்த பாட்டு போடுங்க சார்.
3: நல்லா பாடுவீங்க போல இருக்கு. இன்னும் ரெண்டு பாடலாமே. சரிம்மா, இதோ சரிம்மா, மகிழ்ச்சி.
4: உங்க வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கு சார்.
3: நன்றி நன்றிமா. இதோ உங்களுக்கான பாடல்
4: சார்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: இளையத்தில் நேரம் 10:15. நிகழ்ச்சி நினைவு வருக. வணக்கம்.
4: கரூர் மாவட்டம் புலியூர்ல சுமதி பேசுறேன்.
3: சொல்லுங்க சுமதிமா, என்ன பாடல் வழங்கலாம்?
4: டாக்டர் சிவால இருந்து மலரே குறிஞ்சி மலரே பாட்டு.
3: இதோ கேட்டு ரசியுங்கள்.

0: ஆம் நேர்களே, உங்கள் காதோடும் மனதோடும் பேசும் பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானத்து நிலவொளி பூமிக்கு வந்து முத்தமிடும் நேரம், ஆயிரம் கவலைகளை மறந்து அமைதியான உறக்கத்தை தேடும் நேரம் இந்த இரவு நேரம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வர்க்க வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார்?
1: குமாரபாளையம். ராஜ் சார்
0: சொல்லுங்க. குமரிக்கோட்டம் திரைப்படத்திலிருந்து
1: எங்கே அவள் என்றே மனம்.
0: சரி, தேடுவோம் இதோ இனிய பாடல்.

0: சோர்ந்த கண்களுக்கு ஓய்வு தந்து மனதின் பாரத்தை இறக்கி வைத்து இன்றைய நாளை இனிதே முடித்து நிம்மதியாய் உறங்கும் விழிகளை உங்கள் செவிகளை பண்பலை பாடல்களால் வருடி செல்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
1: ராமூர்த்தி, நாமக்கல் மாவட்டம்.
0: சொல்லுங்க ராமூர்த்தி, என்ன பாடல் வழங்கலாம்?
1: எனக்கு படகோட்டி பாடல் தரைமேல் குறைக்கிட்டேன்.
0: இதோ கேளுங்கள். நன்றி.

0: 10:29 இணைந்திருக்கிறோம் பாச பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார், நாமக்கல் இருந்து முத்துச்சாமி.
0: முத்துச்சாமி ஐயா, நாமக்கல் இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: விவசாயி படத்திலிருந்து கடவுள் என்னும் முதலாளி.
0: சரிங்க,
1: சரி, நன்றி
0: நன்றி.

கடற்பயிர் வளர்த்து

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து மார்முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை

0: தென்றல் காற்றும் நிலவின் ஒளியும் உங்கள் கண்களை தீண்டட்டும். கவலைகள் யாவும் தூரமாகி விடியல் உங்களுக்கு மலரட்டும். உங்கள் காதோரம் கவிபாடும் பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார்
1: இருக்கிறது? தர்மபுரி எஃப்எம் அரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரம் பேசுறேன். ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா. தாமோதரன் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு என்னை போல் ஒருவன்ல படத்துல இங்க தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள், அந்த பாட்டு போடுங்க ஐயா.
0: இதோ
1: தேசத்துக்காக,
0: இதோ அந்த தங்கமான பாடல் கேட்டு ரசியுங்கள். நன்றி.

0: 10:37 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க, நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கமா? யார், எங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் நெருவிலிருந்து அருள் தேவி பேசுறேங்க.
0: அருள் தேவிமா, மகிழ்ச்சி. என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: என்ன நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, இதோ கேட்டு ரசியுங்கள். நன்றி.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:42. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
1: நான் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இருந்து.
0: உஷாங்களா?
1: இல்ல, லதாங்க.
0: லதா, சொல்லுங்க லதாமா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: இதயவெளியிலிருந்து பொன்னந்தி மாலை பொழுது.
0: இதோ இந்த இரவு பொழுதில் கேட்டு ரசியுங்கள். நன்றி,
1: நன்றி.

0: நிலவின் அழகில் மயங்கும் நள்ளிரவு, என் விழிகள் மூட மறுக்கும் ஒவ்வொரு நொடியும் நினைவில் வந்து என்னை வருடும் உன்முகம், என் இரவுக்குள் ஆயிரம் விடியல்களை தரும். நிகழ்ச்சி இணையம் நேயர் வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்கள் ஐயா. நான் கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோகரம் பேசணும் ஐயா. நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கும் மனோகரன் ஐயா. என்ன பாடல் வழங்கலாம்
1: ஐயா? தங்கை படத்துல இருந்துங்க ஐயா. கேட்டவர் எல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். அந்த பாடல் கொடுங்க. நன்றிங்க, வாய்ப்பு.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். எங்க இருந்தீங்க, எந்த மாவட்டம்?
1: நாமக்கல் மாவட்டங்க.
0: உங்க பேர் என்ன
1: சொன்னீங்க?
0: சரிங்க. சரிங்க. முருகேசன் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: வாய்ப்பு
0: இதோ கேட்டு ரசிங்க. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: நிகழ்ச்சி நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்தீங்க?
1: நாமக்கல் நவனி அடைய நட்டக்காடு பழனியில் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வழங்கலாம்?
1: முருடன் முத்தல் இருந்தீங்க, தாமரை பூ குளத்திலே சாயங்கால பொழுது.
0: இதோ கேட்டு ரசிகங்கள், நன்றி.
1: நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம். நிறைவு நேயர் வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கமையா.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் தரங்கம்பட்டியில இருந்து மலைச்சாமி.
0: ஐயா என்ன பாடல் வழங்கலாம் மலைச்சாமி?
1: படம் வந்த நிலையத்தை முடிப்பவன்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து ஒருவர் மீது ஒருவர் தாய்.

இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிய நேயர்களே, நாளை நமது பண்பலையில் ஒளி உலாவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டம். காலை 6 மணிக்கு குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணையதளம் நல்லவை கேட்க, சென்னை அஞ்சலாக 6:15 பக்தி மாலை, 6:35 குழுவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக 6:55 தருமபுரி கிருஷ்ணா செல்ஸ் சேலம் மணிபால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, நாளைய மழலையாக நம்மோடு இணைகிறார் KS ரோஹித். காலை 7 மணிக்கு தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். காலை 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுகநேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் கேட்கலாம். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது கேட்கலாம். 9:05 வானொலியில் வசந்தம், நாளைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி அழகுக்குட்டி செல்லமாக மலர இருக்கிறது. 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சபியில் விருப்பப்பாடல்களை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 12:10

உவங்கல் களம் மலரும் முட்டுக்கள். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம் 12:40. தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக 12:50. சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை 1:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 மாநில அறிக்கை. 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்பவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள் உடன் உரையாடுகிறார் பொன்சந்திரன். 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு நாடகம் வடு நாடகம் எழுதியவர் மெடில்டா விமலா. 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் சைல்டு கேர் வழங்கும் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:50 மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர்ல. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லரி வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக. 7:25 வயல்வெளி. இயற்கை முறை சாகுபடியில் நெல் கம்பு கேழ்வரகு சோளம் குறித்து கொம்புகுட்டை எம் காளியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் விடுகதையாக மலர இருக்கிறது. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளை அனைத்து மாவட்ட நேயர்களும் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. உறங்கும் முன் ஒரு சிந்தனை. தூய்மை இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான். மகாத்மா காந்தியடிகள். இனி நேர்களை இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைந்தது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. ஆகாசவாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.